நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49:24. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிஷம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக இன்றும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக பூத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம், இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம் 1948, ஆஷாட மாதம் 29 2026 ஜூலை திங்கள் 20 இன்று தித்திக்கும் திங்கள் கிழமை தினம். காலை நல்வாழ்த்துக்கள். நேயர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 91 மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 59 வருடம் வெற்றி நிலையில் நாம் மத்திய அலை 1215 கிலோஹர்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் வானலாவிய அனைத்துலக உயிர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

நேயர்கள் இனி கேட்கலாம் நாளொரு குரல். ஒழுக்கம் உடைமை என்ற 14வது அதிகாரத்திலிருந்து 136வது திருக்குறளை கேட்கலாம். ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. இதன் பொருள், ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மன வலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்துக்கொள்வர். மீண்டும் ஒருமுறை, ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து.

நேரம் காலை 5:53:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது நமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இன்றைய நிகழ்ச்சி நிரல் தங்கள் கவனத்திற்கு.

இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க நிலவு நாள் வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பஞ்சகாவிய தயாரத்திலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படி நிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு தொடர்ச்சி வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:00 சிந்தனை மலை, 7:02 புதுவை புதுமை. அறிவோம் அறிவியல் நிலவு பயணம் செஞ்சி எம் தமிழரசி அவர்களின் உரை கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ உப்பில் உள்ள அயோடின் அளவை கண்டறிவது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:35 நகருலா, 8:02-8:30 தகவல் தரும். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சீரா சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இனிகும் முகநூல் வழி நேர்விருப்போம். 10:45 உலக சதுரங்க விளையாட்டு தினம் குறித்த உரை வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சென்னையஞ்சல். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஒப்புரவு அறிதல். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். 12:00 டெக்குரு அறிவியல் முத்துக்கள். இதில் தங்கம் சேகரிக்கும் பாக்டீரியாக்கள் பற்றிய சில செய்திகள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படி

0: படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையில் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். இன்று மதியம் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் உஷாராஜ் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவுருட்பா. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இன்று மதியம் 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்று மணியவை. 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாடம். நடத்துபவர் ஜி பாமா அவர்கள், மாணவி அதிதி சுரானா. சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 சின்னத்தாயி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜ் அவர்கள், கதை இயக்கம் கணேஷ்ராஜ் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது செல்லம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். ஏழு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் தாஸ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீவாசமுருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் ஆகியவை இடம்பெறும். 8:15 பார்லிமெண்ட் ரிவ்யூ டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குஸ்டின் அவரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகிறது. இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 9:00 11:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது மத்திய அலை 1218 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சியில் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியினர்கள். இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆஜய் அஸ்மத் பேகம். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:02 இணையவழி நேர்விருப்பம். 10:02 கெட்செட் டோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் ஏ முருகையன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். பிற்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதிய குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். நேர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முகேஷ் குமார் பல். संसद का मानसून अधिवेशन आज से शुरू हो रहा है। ये 13 अगस्त तक चलेगा। 25 दिन के अधिवेशन में सदन की 19 बैठक होंगी। इस दौरान कई महत्वपूर्ण विधेयक चर्चा और पारित करने के लिए सूचीबद्ध हैं। इससे पहले सरकार ने कल संसद भवन में सर्वदलीय बैठक बुलाई। रक्षा मंत्री राजनाथ सिंह ने बैठक की अध्यक्षता की। 40 राजनीतिक दलों के 50 से अधिक नेता बैठक में शामिल हुए। बैठक के पश्चात संसदीय कार्य मंत्री किरेन रिजिजू ने सभी राजनीतिक दलों से महत्वपूर्ण मुद्दों पर सकारात्मक चर्चा करने का आग्रह किया।
2: कोई पार्टी या कोई मेंबर अपना जो भी बात रखना चाहता है पार्लियामेंट में पूरा रख सकते हैं। मैं विपक्ष के साथियों को

0: நேரம் காலை 6:10
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
2: கண்ணாலும் கருத்தாலும் மட்டும் காணும் அளவில் எட்டாத உயரத்தில் இருந்த நிலவில் 1969 ஜூலை 20 அப்பல்லோ 11 இறங்கியது அறிவியலின் வெற்றி. நீல் ஆம்ஸ்டாங் என்பவர் மனித இனத்தின் சார்பில் நிலவில் முதலில் காலடி பதித்த நாள் இது. இந்த நாளை உலக நாடுகள் சபை உலக அளவிலான கொண்டாட்ட நாளாக நிலவு நாள் ஜூலை 20 என அறிவித்துள்ளது. இது ஆண்டுதோறும் நினைவுகூரப்பட்டு வருகிறது. ஆதி மனிதனை பொறுத்தவரை சூரியன் பகல் விளக்கு என்றால் நிலவு இரவு விளக்கு. இந்திய பழமரபில், குறிப்பாக வடமொழி புராண மரபில் சந்திரன் ஆண்

0: பெண்களாக உருவிக்கப்பட்டுள்ளது. 27 நட்சத்திர பெண்களை மணந்தவன் சந்திரன். கார்த்திகை ரோகிணியிடம் மட்டும் மிகை அன்பு நெருக்கம் காட்டியதால் தட்சனால் சபிக்கப்பட்டு களை இழந்தான். சிவன் முடியில் சூடி அருளியதால் பிறை வளர்ச்சி பெற்றது என்பது புராண கருத்து. பழந்தமிழ் இலக்கியங்கள் நிலவை குறுமுயல் விளையாடும் இரவு விளக்கு என்று சுட்டுகின்றன. இரவில் வரும் தலைவனுக்கு நீ நல்லை அல்லை என்று நெடுவன் நிலவினார் பாடினார். தமிழ் மரபில் நிலவு பெண்முகமாகவும் பெண்ணாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. சூட்டை தரும் கதிரவன் ஆணாகவும் குளிர்ச்சி தரும் நிலவு பெண்ணாகவும் தமிழ் சமூக பண்பாட்டில் உணரப்பட்டுள்ளன. வளமையின் முதற் குறியீடு பெண் என்பது இதன் உட்பொருள். இளங்கோவடியில் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்பதோடு அதனை அரசனின் வெண்கொற்ற குடை என்றும் காண்கின்றார். காக்கும் பண்பினது என்று முதலில் வைத்து வாழ்த்துகிறார். அறிவியல் கருத்துக்கள் பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றுவதை விளக்குகின்றன. பூமிக்கும் நிலவுக்கும் இடைப்பட்ட தூரம் 2,40,000 மைல்கள். பூமியின் கால கணக்கீட்டில் சூரியனும் நிலவும் முதன்மை பெற்றவை. நிலமும் நிலவும் சூரியனில் இருந்து ஒரே நேரத்தில் தோன்றியவை அல்ல என்பது நிறுவப்பட்டுள்ளது. நிலத்திலிருந்து நிலவு தோன்றவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஒரு விண்கிரகம் பூமியின் ஈர்ப்பு விசைக்குள் சிக்கிக்கொண்டது, அதுவே நிலவு என்பதும் உண்மையன்று என்று நம்பப்படுகிறது. செவ்வாய்க்கிரக அளவுள்ள ஒரு கிரகம் பூமியின் மீது மோதியிருக்க வேண்டும். அதில் ஏற்பட்ட சிதறல்கள் ஒன்று திரண்டு நிலவாயின. மோதிய கிரகத்திற்கு அறிவியலாளர் வைத்துள்ள பெயர் தியா. மோதல் நிகழ்ந்த காலகட்டம் 4.5 பில்லியன் ஆண்டுகள். தொடக்கத்தில் உருகிய பாறையாக இருந்து பிறகு குளிர்ந்து மேற்பரப்பு உருவானது. பல விண்கற்கள் மோதியதால் பள்ளங்களும் எரிமலை குழம்பு வழிந்தோடியதால் கருமையான சமவெளிகளும் ஏற்பட்டன. இது 1.2 பில்லியன் ஆண்டு நிலை. இப்போது நிலவில் எரிமலை செயல்பாட்டில் இல்லை. வளிமண்டலம் அரிதாக காணப்படுகிறது. பூமிக்கு அருகில் உள்ள ஒரே இயற்கை துணைக்கோள் நிலா. சுவிட்சர்லாந்து பெர்ன் நகரில் உள்ள விண்வெளி மற்றும் வழமையியல் ஆய்வகத்தின் ஆண்ட்ரியாஸ் ரைபர் என்பவரும் அவருடைய குழுவினரும் கணினி மூலமான கற்பித ஆய்வை நடத்தி வருகின்றனர். அவர்கள் பூமியை மோதிய கிரகம் கூறப்படும் தியாவை விட பெரியதாக இருக்க வேண்டும். அது மிக வேகத்தில் மோதிவிட்டு தன் வழியே சென்றிருக்க வேண்டும். மோதலில் அதற்கு சேதம் குறைவு. அப்போது ஒரு வெப்பமான ஒரு வட்டு தோன்றி இருக்க வேண்டும். அதன் பெரும் பகுதி பூமியினுடையது என கூறுகின்றனர். இந்த நோக்கிலேயே 1969 முதல் 1972 வரை நிலவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கற்களும் மண் மாதிரிகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருகின்றன. முடிவு நிலவின் தோற்றத்தை கண்டறிய உதவலாம். அறிவியல் ஆய்வுகள் இப்படி சென்று கொண்டிருக்க நிலவை பற்றிய கலையுலக மற்றும் நம்பிக்கைசார் கற்பிதங்கள் மனம் சார்ந்து அமைகின்றன. நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. சிற்றெழுக்கிய சித்தரிப்புகள் நிலவை வெண்கொற்ற குடை என்பனவும் நிலவு மங்கை என்பனவும் முகம் என்பனவும் என பலவிதமாக அமைகின்றன.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் நிலவு நாள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் காலை 6:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இனி வருவது தெய்வீக ராகம். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் சங்கீதா.

டி எல் மகாராஜன் குரலில் பாடலை கேட்டீர்கள். அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஜாலி ஆப்ரஹாம்.

நேர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ அல்லது aipandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம். நேரம் காலை 6:25:38 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். உண்மையான பக்தியே தெய்வீக ஆசீர்வாதங்களை திறக்கும் திறவுகோல். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஹாஜி எஸ் சையத் அலி.

0: நேயர்கள் இதுவரை தெய்வீக ராகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 4 நாள் திங்கட்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் பஞ்சகாவியா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: சரி, சைக்கிள் எடுத்துக்கிட்டேன், வேலையோட விவசாய ஆபீஸுக்கு போய் அதிகாரிய பார்த்துட்டேன், அப்படியே கத்திரி சம்பந்தமான ஆலோசனைகளையும் கேட்டுட்டு வந்துருவோம்.
2: நித்தம் நித்தம் நெல்லுச்சோறு நெய்மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா.
1: அண்ணே சைக்கிள் வருது, ஓரம் ஓரம்.
2: நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா.

0: விவசாய ஆபீசரை பாக்கலாம்னு போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் போனோம்.
1: சரி
0: சரி, இவ்வளவு தூரம் போறதுக்கு அலுப்பா இருக்குன்னு அப்படியே பாட்டு பாடிட்டு அப்படியே பொறுமையா சைக்கிளை மெதிச்சுன்னு போயிட்டு இருக்கான்.
1: ஓஹோ, சைக்கிளை ஓட்டும் போது அலுப்பு தட்டாம இருக்கணும்னு பாட்டு பாடிட்டு போற.
0: ஆமாப்பா.
1: நான் எங்க போயிட்டு வரேன்னு கேட்டியா?
0: என்னப்பா எங்க போயிட்டு வர? ஆமா, அதுன்னா கையில பாட்டில் மாறிக்குது.
1: எப்பா, இந்த 4-5 பாட்டில் என்ன இருக்கு தெரியுமா?
0: என்ன இருக்குன்னு தெரியல, சொன்னாதான்ப்பா தெரியும்.
1: அமிர்தம் இருக்குப்பா.
0: அமிர்தம் இருக்கா?
1: ஆமாப்பா, பஞ்சகாவியம் இருக்குது.
0: சரி சரி, நான் எங்க போறேன்னு உனக்கு
1: தெரியுமா? நீ எங்க போற நீ சொன்னாதானே எனக்கும் தெரியும்.
0: ஒன்னில காத்த மூத்த அரகாணி கத்திரிக்க
1: நாட்டான்.
0: குட்ட குட்டையா இருக்குது, வளர மாட்டேங்குது. போய் பாத்துட்டு ஆலோசனை சொன்னா அது தகுந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் விளைச்சல் அதிகமாகும்னு போயிட்டு இருக்கேன்.
1: நீ ஒண்ணு கவலைப்படாத.
0: என்னப்பா?
1: முதல்ல உட்காரு, சைக்கிள் நிப்பாட்டு முதல்ல.
0: சரி காத்த முத்து, சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் இல்ல, அரச மரத்தடியில சாச்சி விட்டு வர.
1: சாச்சி விட்டுட்டு வா.
0: சரி. சொல்லு காத்த முத்து, இப்ப சொல்லு.
1: இந்தாப்பா கருத்த முத்த, இந்த 5 பாட்டில புடி.
0: சரி,
1: நீ டவுனுக்கு எல்லாம் போக வேண்டாம். இத பயன்படுத்தினாவே உன் கத்திரி கொள்ளையில கத்திரிக்காயா செடி முழுக்க நிக்கும்.
0: என்னப்பா சொல்ற, அவ்வளவு என்ன இருக்குது இந்த பாட்டில?
1: எப்பா, இதுக்கு பேரு பஞ்சகாவியா. இத பயன்படுத்தினா விளைச்சலும் அமோகமா இருக்கும், பயிர நோய்களும் தாக்காம நம்ம கட்டுப்படுத்திக்கலாம்.
0: அப்படியா? அதான் பக்கத்து கொள்ளக்கார தம்பி சொன்னாப்ல இது பஞ்சகாவியான்னு. ஆனா எனக்கு தான் ஒன்னும் புரியல காத்த முத்து, அதை சரியா நான் காதுல வாங்கிக்கல.
1: எப்பா, இதை நம்ம வீட்லயே தயார் பண்ணலாம்ப்பா. நான் தயார் பண்ணி தான் விற்பனைக்கு எடுத்துட்டு வந்தேன்.
0: ஓஹோ,
1: இத டவுன்ல ஒரு 100 ரூபா ஒரு பாட்டில் கூட விக்கலாம். நீ அவ்வளவு எனக்கு கொடுக்க வேணாம்.
0: சரி சரி சரிப்பா,
1: ஒரு பாட்டிலுக்கு 50 ரூபா வச்சுக்க.
0: சரி,
1: 5 பாட்டில் 250 ரூபா எனக்கு கொடு.
0: சரிப்பா. காத்த முத்து, உங்ககிட்ட இருக்கிற பாட்டிலையும் வாங்கிக்கிறேன். இருந்தாலும் நானும் தயார் பண்ற மாதிரி ஐடியா இருந்தா சொல்லு.
1: எப்பா, பஞ்சகாவியம் தயார் பண்றது ரொம்ப ஈஸியான வேலை தான்ப்பா. சரி சரி, நான் சொல்றதெல்லாம் நல்லா மனசுல வாங்கிக்கணும்.
0: சரிப்பா.
1: பசுஞ்சாணம் ஒரு 5 கிலோ எடுத்துக்க,
0: வீட்டுல இருக்கு.
1: சரியா? அப்புறம் பசுமாட்டு கோமியம், அதாவது அதனுடைய சிறுநீர்,
0: சரி,
1: அது ஒரு 3 லிட்டர்.
0: சரி எடுத்துக்கிறேன்.
1: பசுமாட்டு பால் ஒரு 2 லிட்டர்.
0: சரி எடுத்துக்கிறேன்.
1: அப்புறம் பசுமாட்டு தயிர், நல்லா புளிச்சு போன தயிரா இருக்கணும்.
0: சரி,
1: இது ஒரு 2 லிட்டர்.
0: ஓஹோ.
1: அப்புறம் பசுமாட்டு நெய் 1 லிட்டர். இதுல ஏதாவது நீ காசு கொடுத்து வாங்க புரியா?
0: இல்ல, எல்லாமே வீட்டுல இருக்குது.
1: அப்புறம் என்னப்பா, இந்த 5 பொருட்கள், அதாவது பஞ்ச பொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல இருந்து தான் நம்ம பஞ்சகாவியம் தயார் பண்ண போறோம்.
0: ஓஹோ.
1: இது கூட இன்னும் ஒரு 3 பொருளை எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்க.
0: அது என்னது?
1: கரும்பு சாறு ஒரு 3 லிட்டர்.
0: அது பக்கத்து கோயில இருக்குது கரும்பு, அது வெட்டிக்கிறேன் நானு.
1: எப்ப நீ வெட்டுவியோ இல்ல கரும்பு சாறை நீ வாங்கிட்டு வந்துக்கியோ, அது உன் விருப்பம். அப்புறம் இளநீர் ஒரு 3 லிட்டர்.
0: என் வீட்லயே 3 மரங்குது.
1: அப்ப இளநீருக்கு பஞ்சம் இல்ல.
0: ஆமா.
1: வாழைப்பழம் ஒரு 12 பழம்.
0: 2 வாழை மரங்குது என் தோட்டத்துல.
1: இல்லன்னா வெளியில வாங்கிக்கப்பா.
0: சரி சரி,
1: ஒன்னும் பிரச்சனை இல்ல. மொத்தம் 8 பொருள் சொல்லிருக்கேன்.
0: ஆமா.
1: இப்ப நான் செய்யற முறைய பத்தி சொல்ல போறேன்.
0: சரி சரி, அதான் முக்கியம், அதை சொல்லு.
1: பசுஞ்சாணம் 5 கிலோ எடுத்துக்கிட்டியா?
0: ஆமா.
1: அப்புறம் அது கூட பசுமாட்டு நெய் 1 லிட்டர்.
0: ஆமா.
1: இத நல்லா போட்டு கலக்கணும்ப்பா. கையால போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பிளாஸ்டிக் வாளியில இத போட்டு 3 நாள் வச்சிருக்கணும்.
0: ஓஹோ, 3 நாளா?
1: ஆமாப்பா. தினமும் ஒரு முறையாவது அல்லது 2 முறையாவது நல்லா பிசைஞ்சு விடணும்.
0: ஓஹோ.
1: இப்ப 3 நாள் முடிஞ்சு போச்சா?
0: ஆமா.
1: 4வது நாள் மத்த பொருட்கள் இருக்குல்ல.
0: ஆமா.
1: இப்ப 2 பொருள் போக இன்னும் 6 பொருள் இருக்குல்ல.
0: 6 பொருள் இருக்கு.
1: இதையெல்லாம் இது கூட சேர்க்கணும்.
0: ஓஹோ.
1: அப்ப நம்ம சின்ன வாளியா இருந்தா பத்தாது. தேவைப்பட்டா மண்பானை பெருசா எடுத்துக்க, அல்லது சிமெண்ட் தொட்டி எடுத்துக்க, அல்லது பிளாஸ்டிக் தொட்டியை நல்லா பெருசா கூட எடுத்துக்க. இப்ப இதுல இந்த எல்லா பொருளையும் போட்டு இதே மாதிரி நல்லா கலக்கணும்.
0: ஓஹோ.
1: கையால பசைஞ்சு விட்டு நல்லா கலக்கு. கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கரைசல் மாதிரி ஆயிடும். இப்ப மேல் பக்கம் இருக்குல்ல, அதுல ஒரு மெல்லிய வலை அல்லது ஒரு காடா துணி, ஏன்னா கொசு கூட உள்ள போயிடக்கூடாது.
0: ஓஹோ.
1: ஏதாவது பூச்சியோ ஈயோ கொசுவோ உள்ள போனுச்சுன்னா போய் முட்டை விட்டு நமக்கு வேலை வச்சிடும். அதே நேரத்துல காற்றோட்டமும் இருக்கணும். அதனாலதான் மெல்லிய துணியை போட்டு அதனுடைய வாய்ப்பகுதியை நல்லா மூடி நல்லா கட்டி வச்சிடணும். இப்ப தினம் 1 வேளையோ அல்லது 2 வேளையோ இத நல்லா திறந்து திரும்ப ஒரு நல்ல நீட்டு குச்சி ஒண்ணு வச்சுக்க. வச்சுக்கிட்டு நல்லா கலக்கி விடும். இப்படி ஒரு 15 நாள் கலக்கிட்டு

0: ஏ வந்தீங்கன்னா அமிர்தம் மாதிரி ஒரு வாடை வரும்.
1: ஓஹோ,
0: பஞ்சகாவியா கரைசல் தயாராயிடும்.
1: ஈஸியான மெத்தடுங்க.
0: அப்புறம் மாட்டுக்கு இந்த பாதம் வாய் இது சம்பந்தமான நோய்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பஞ்சகாவியம் கொடுக்கும் போது உடனே நோயும் குணமாயிடும்பா.
1: ஓ,
0: மாட்டுடைய தோலை பார்த்தாவே அப்படியே மினு மினு மினுன்னு தங்க மாதிரி மின்னும்பா.
1: ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்குது.
0: ஆமாப்பா, ஆடுகளுக்கும் கொடுக்கலாம். நீ தான் ஏற்கனவே வெள்ளாடு ஆகிய இப்ப 10 ஆடுக்கு மேல வச்சிருக்கியா?
1: ஆமா ஆமா.
0: அந்த ஆட்டுக்கு 10 மில்லியில இருந்து 20 மில்லி வரைக்கும் பஞ்சகாவியம் கொடுக்கலாம்.
1: ஓ, நாளைக்கே கொடுத்துட மாட்டான்.
0: எடை நல்லா கூடி ஆடு நல்லா வெயிட் அடிச்சிரும்பா.
1: ஓஹோ,
0: அவ்வளவும் காசு உனக்கு. அப்புறம் கோழி வளர்க்குற இல்லையா, அந்த கோழிக்கும் தீவனத்திலயோ அல்லது குடிக்கிற நீர்லயோ 1 மில்லி, ஒரு கோழிக்கு 1 மில்லி, அந்த அளவுல கொடுத்தீங்கன்னா கோழிகளும் நோய் தாக்குதல் இல்லாம ஆரோக்கியமா இருக்கும்.
1: அதிக முட்டை போடுங்கிற.
0: அதிக நாளைக்கு முட்டை போடும்பா. முட்டை அதிகமா அதிகமா உனக்கு லாபம் தானே.
1: ஆமா,
0: பன்றி வளர்க்குறவங்க அவங்களும் இதை பயன்படுத்தலாம்ப்பா.
1: ஓஹோ,
0: 10 மில்லியிலிருந்து 50 மில்லி வரைக்கும் இதை கொடுக்கலாம். பன்றிகளும் நல்லா திடமாகவும் நோய் தாக்குதல் இல்லாமலும் இருக்கும். எல்லா கால்நடைகளுக்கும் இதை கொடுக்கலாம். மனுஷங்க கூட தேவைப்பட்டதுன்னா அவங்களும் சாப்பிட்லாம்ப்பா.
1: பரவாயில்ல.
0: நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த பஞ்சகாவியத்தை நான் தயாரிக்கிற மாதிரி நீனும் தயாரிச்சு என்ன மாதிரியே டவுன்ல போய் விற்பனை பண்ணி லாபம் அடையலாம்ப்பா.
1: கண்டிப்பா காத்தமுத்த, விவசாய ஆபீசரை பார்க்கலாம்னு தான் போனேன். நல்ல நேரத்துல நீ வந்த. இப்பவே போயிட்டு பஞ்சகாவியா தயாரிக்கிற வேலையில இன்னைக்கே இறங்க போறோம்ப்பா.
0: சரி சரி. அந்தாண்ட கரையில அந்த சப்பாத்தி முள்ளு எல்லாம் இருக்குல்ல?
1: ஆமா,
0: அங்க நல்லா கவனிச்சு
1: போறேன். ஆமா, சப்பாத்தி பழம்
0: தெரியுதுல்ல, சின்ன வயசுல எம்மா சாப்பிட்டுருக்கோம்.
1: ஆமாம்பா.
0: அப்பா, அதுல கொடுக்கு மாதிரி முள்ளு இருக்கும். நம்ம பாட்டில் அப்படியே தெரியாம சப்பாத்தி பழத்தை சாப்பிட்டோம்னா அப்படியே நாக்குல போய் சறுக்குன்னு சொருவிக்கும்.
1: ஐயோ, கையில கூத்தலாம், அது பல மணி நேரத்துக்கு வழி இருக்குமே.
0: ஆமாப்பா. சரி சரி, நம்ம அந்தாண்ட போய்
1: சரி சரி
0: தேவையான அளவுக்கு சப்பாத்தி பழத்தை பறிச்சுக்கிட்டு
1: சரி
0: நம்மளும் சாப்பிட்டு.
1: ஆமா,
0: நம்ம வீட்டுல இருக்கணும் கொடுக்கலாம். சரி சரி, வாப்பா அங்க போவோம்.
1: வா, பறிச்சு சாப்பிட்டு போலாம். காத்தமுத்த, கிராமத்துல தான் இந்த பழம் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பா சாப்பிடணும் இதெல்லாம் நம்ம.
0: ஆமாப்பா, சப்பாத்தி பழம் சாப்பிட்டா உடம்புல பிபின்னு சொல்றாங்க இல்லையா,
1: ஆமா,
0: ரத்த கொதிப்பு,
1: ஆமா,
0: அதுவே கண்ட்ரோல் ஆயிடும்பா. சரி சரி, வா போலாம்.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் பஞ்சகவ்யா தயாரித்தலும் பயன்படுத்தும் வழிமுறைகளும் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து

0: கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சி தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்து விடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்போ சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாவே வீட்டில் இருந்தபடியே நீங்க ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். இந்த அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சல

0: உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மாவட்டம் மூன்று தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106th நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93rd நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா 138 ரன்னும் சுப்மன் கில் 77 ரன்னும் விராட் கோலி 74 ரன் எடுத்தபோதும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இந்தியா வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
3: உணவு விலையில் பெரும் விலங்குகளின் மற்றொரு சங்கிலியில் இருக்கும் ஒரு விலங்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஆற்றும் பங்கு மிக முக்கியமானது. அந்த விலங்கு திமிங்கலம். ஒரு திமிங்கலம் ஆயிரக்கணக்கான மரங்களுக்கு சமம். அது எவ்வாறு என்பதை காண்போம். பசுமை வாயு விளைவு மூலம் வெளிமண்டலத்தில் வெளியேறும் கரியமில வாயு நமது சுற்றுச்சூழலையும் நமது வாழ்முறைகளையும் பாதிப்பதுடன் பூமி வெப்பமடைவதற்கும் வழிவகுக்கிறது. பூமி வெப்பமடைவதை தணிப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ள தீர்வுகளில் ஒன்று, காற்றிலிருந்து நேரடியாக கரியமில வாயுவை பிடித்து பூமிக்குள் சேர்ப்பது. இப்படி கரியமில வாயுவை பிடித்து பூமிக்குள் சேகரிக்கும் செயலை அதிக செலவுகள் எதுவும் இல்லாமல்

0: திமிங்கலங்கள் இயல்பாகவே செய்துவிடுகின்றன. திமிங்கலங்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கரியமில வாயுவை தங்கள் உடலில் குவிக்கின்றன. அவைகள் இறக்கும்போது அவற்றின் உடல்கள் கடலின் அடியாழத்தில் மூழ்குகின்றன. ஒவ்வொரு திமிங்கலமும் சராசரியாக 33 மெட்ரிக் டன் அளவுள்ள கரியமில வாயுவை நிலங்களின் கீழ் புதைக்கின்றது. ஒரு மரம் சராசரியாக வருடத்திற்கு 22 கிலோகிராம் வரை கரியமில வாயுவை உறிஞ்சுகிறது. திமிங்கலங்களை பாதுகாப்பதன் மூலம் கரியமில வாயுவை கணிசமாக பிடித்து சேமிக்கலாம். ஒரு திமிங்கலம் உணவு உட்கொண்டு இடம்பெயர்ந்து கடலுக்குள் சென்று மீண்டும் மேலே கடல் மட்டத்திற்கு வந்து அதன் பல்வேறு பொருட்களை வெளியேற்றும் நிகழ்விற்கு திமிங்கல பம்ப் என்று பெயர். இந்த செயல்முறை கடல் சுற்றுச்சூழல் அமைப்பு உற்பத்தியை அதிகமாக்கி தாவர நுண்ணுயிர்களான ஃபைட்டோபிளாங்டைன் என்ற தன்னூட்ட உயிரின் வளர்ச்சியை அதிகரிப்பதுடன் வளிமண்டலத்திலிருந்து அதிக அளவு கரியமில வாயுவை உறிஞ்சவும் செய்கிறது. இந்த திமிங்கல பம்ப் ஒரே இடத்தில் நிகழ்வதில்லை. திமிங்கலங்கள் கடலுக்குள் நகர்ந்து கொண்டே இருப்பதால் இந்த பம்ப் செயல் வெவ்வேறு இடங்களில் நடைபெறுகின்றன. இதற்கு திமிங்கல கன்வேயர் என்று பெயர். இயற்கையாகவே கரியமில வாயுவை உறிஞ்சுவதற்கு இவ்வாறு ஓர் அமைப்பு இருந்தாலும் கண்மூடித்தனமான திமிங்கல வேட்டையினாலும் பருவநிலை மாற்றங்களினால் கடல் நீர் பாதிக்கப்படுவதாலும் திமிங்கலங்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் குறைந்து வருகின்றன. தொழில்மயமாக்கப்பட்ட திமிங்கல வேட்டைக்கு பின் சில தசாப்தங்களில் திமிங்கலங்களின் எண்ணிக்கை 1/3 நீலத்திமிங்கலம் போன்ற பெரிய வகை திமிங்கலங்களின் எண்ணிக்கை 1/4 குறைந்துள்ளன. திமிங்கலங்களை பாதுகாப்பதன் மூலம் கரியமில வாயுவை கணிசமாக பிடித்து புதைக்கலாம். மேலும் தாவர நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை 1% உயர்ந்தால் கூட வருடத்துக்கு 100 மில்லியன் டன் கரியமில வாயுவை புதைக்க முடியும். இது முதிர்ந்த மரங்களின் ஆயுள் காலத்திற்கு சமம். ஒரு திமிங்கலத்தின் சராசரி வயது 60 ஆண்டுகள் என்றால் ஒவ்வொரு திமிங்கலத்தின் பங்களிப்பையும் கற்பனை செய்து பாருங்கள். எனவே பெருங்கடல்களையும் அதில் வாழும் உயிரினங்களையும் குறிப்பாக திமிங்கலம் போன்ற பெரிய விலங்கினங்களையும் பாதுகாப்பது அவசியமாகிறது. உணவு சங்கிலியின் ஆரம்பத்தில் தயாரிப்பாளர்கள் நிலையில் இருந்த தன்னூட்ட உயிரிகள் இருப்பதை பார்த்தோம். சங்கிலிகள் மற்றும் மலையில் உள்ள வெவ்வேறு கண்ணிகளை பார்த்த பின்பு நுகர்வோர்களின் ஒரு கண்ணியான திமிங்கலம் ஃபைட்டோபிளாங்டைன் என்னும் தயாரிப்பாளரே உலகிற்கு மீண்டும் அளிப்பதை பார்த்தோம். உணவு சங்கிலி இப்படித்தான் இயங்குகிறது. நாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பங்களிக்கிறோமோ இல்லையோ அதை பாதிக்காமல் நடந்து கொண்டோம் என்றால் அதுவே போதுமானது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் திமிங்கலம் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.

நேரம் காலை 7:03. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது புதுவை புதுமையில் சிந்தனை மலர். ஜேம்ஸ் ஆலன் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்கலாம். கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி. மீண்டும் ஒருமுறை, கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி. நேயர்கள் இதுவரை ஜேம்ஸ் ஆலன் சிந்தனை வரிகளை சிந்தனை மலரில் கேட்டீர்கள்.

0: சில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: நேரம் காலை 7:02. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது
0: புதுவை புதுமையில். நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் நிலவு பயணம் குறித்து செஞ்சி எம் தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: மனிதனின் கனவுகளுக்கு எல்லை இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்திய நாளை நாம் இன்று கொண்டாடுகிறோம். அறிவியல், ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி பயணத்தில் மனித குலம் நிகழ்த்திய மகத்தான சாதனையை நினைவு கூறும் தினமே உலக நிலவு தினம். நம் கண்களுக்கு அழகை தரும் நிலவு கவிதை, காதல் மற்றும் மனித அறிவின் உயரத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. வானத்தை நோக்கி கனவு காணும் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் ஒரு புதிய கண்டுபிடிப்பின் விதை உள்ளது. தமிழில் நிலவு என்பதை திங்கள், அம்புலி, மதி, சந்திரன் என்று பல பெயர்களில் நாம் அழைக்கிறோம். திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும் என்று இளங்கோவடிகள் குறிப்பிட்டுள்ளார். நம் முன்னோர்கள் நிலவை வைத்து காலத்தையும் கணித்தனர். பௌர்ணமி, அமாவாசை போன்றவை இன்றும் நம் வாழ்வியலோடு இணைந்திருக்கின்றன. இத்தகைய அழகு மிகுந்த நிலவு எப்படி தோன்றியிருக்கும்? கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தியா என்ற செவ்வாய் கிரக அளவிலான விண்கற்கள் பூமியில் மோதியதால் ஏற்பட்ட சிதறல்களால் உருவானதுதான் நிலவு என்பது அறிவியல் கோட்பாடு. இந்த நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையை விட 1/1 குறைவு. நிலவு தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ளவும் பூமியை ஒரு முறை சுற்றி வரவும் ஏறத்தாழ 27.3 நாள்கள் ஆகின்றன. இதனால் பூமியிலிருந்து நிலவின் ஒரு பகுதியை மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நிலவில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு மனித குலம் அயராது முயன்று கொண்டே இருந்தது. அதன் விளைவுதான் உலக நிலவு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக நிலவு தினம் என்பது மனித குலம் நிலவில் தனது முதல் காலடியை பதித்த சாதனையை நினைவு கூறும் நாள். 1969 ஜூலை 20 அமெரிக்காவின் நாசா விண்வெளி நிறுவனம் அனுப்பிய அப்பலோ 11 விண்கலத்தின் மூலம் மனிதன் முதன் முதலாக நிலவை அடைந்தான். அந்த பயணத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்த போது அவர் கூறிய வார்த்தைகள், மனிதனுக்கு இது ஒரு சிறிய அடி, ஆனால் மனித குலத்திற்கு இது ஒரு மாபெரும் பாய்ச்சல் என்ற புகழ்பெற்ற வார்த்தைகளை கூறினார். ஜூலை 20 1969 அன்று 20:17 மணியளவில் உலகம் முழுக்க ஒரு குரல் ஒலிபரப்பானது. மனிதன் எடுத்து வைக்கும் இந்த சிறிய அடி மனித குலத்திற்கே மிக பெரிய ஏற்றம் என்பதே இதன் பொருள். ஆனால் இக்குரல் பூமியிலிருந்து அல்லாமல் நிலவிலிருந்து ஒலித்தது. ஆம், நிலவில் முதல் அடியை வைப்பதற்கு முன் நீல் ஆம்ஸ்ட்ராங் உதித்த வாசகம் இது. நிலவில் மனிதர்களின் காலடியை பதிப்போம் என்ற அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜான் கென்னடியின் சூளுரையை அடுத்து நாசா நிலவுக்கு விண்கலங்களை அனுப்பும் தனது அப்பல்லோ சீரிஸை துவக்கியது. அப்பல்லோ 11 திட்டத்தில்தான் மனிதர்கள் நிலவில் இறங்கிய இந்த சரித்திர சம்பவம் நிகழ்த்தப்பட்டது. அந்த அப்பல்லோ 11 விண்கலத்தில் தளபதியாக நீல் ஆம்ஸ்ட்ராங், கட்டளை பிரிவு பைலட்டாக மைக்கேல் காலின்ஸ், சந்திரகலனில் பைலட்டாக எட்வின் பஸ் ஆல்ட்ரின் ஆகிய மூவரும் பயணித்தனர். நாசாவின் விண்வெளி பயணங்களில் வீரர்களிடம் ஒரு விதி முக்கியமாக சொல்லப்படும். ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை முயற்சிக்கிறோம் என்றால் அதை குழுவில் இளையவர்தான் செய்ய வேண்டும். அதன்படி அன்று அப்பல்லோ கலத்தில் பயணித்தவர்களில் எட்வின் ஆல்ட்ரின் தான் இளையவர். அவர் முதலில் இறங்க வேண்டும் என்றுதான்

நாசா தனது திட்டத்தில் குறிப்பிட்டு இருந்தது. நிலவில் விண்கலம் இறங்கியதும் எட்வினைத்தான் நாசா அதிகாரிகளும் நிலவில் இறங்க சொன்னார்கள். எட்வின் நிலவில் இறங்குவதற்கான கட்டளை நாசாவில் இருந்து பிறப்பிக்கப்பட்டதும் அவர் அதை ஏற்க மறுத்தார். நிலவில் விண்கலம் வந்து சேரும் வரை அனைத்து செயல்பாடுகளையும் பொறுப்பாக மேற்கொண்ட தளபதி எதற்காக களத்திற்குள் இருக்க வேண்டும் என்று எட்வின் நாசாவிடம் கேட்டதாக பின்னாளில் அளித்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். நாசா அதிகாரிகள், நீங்கள் நிலவில் இறங்கியதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கட்டளையிட தளபதி களத்திற்குள்தான் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்க இளையவர் என்பதற்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாது என எட்வின் மறுத்துள்ளார். இதையடுத்து நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்குவதற்கான உத்தரவை நாசா பிறப்பிக்க அந்த வரலாற்று சம்பவத்தை நிகழ்த்தினார் ஆம்ஸ்ட்ராங். 65 கோடி மக்கள் இந்த சம்பவத்தை தொலைக்காட்சியில் நேரலையாக கண்டு களித்ததாக கூறப்படுகிறது. நாசாவின் வரலாற்று இணையதளத்தில் கூறப்பட்டுள்ள செய்தியில், சந்திரனில் காலடி எடுத்து வைக்கும் முதல் மனிதராக எட்வின் ஆல்ட்ரின் தான் திட்டமிடப்பட்டிருந்தார் என்று நிறுவனம் முதலில் கணித்தது. ஆனால் நிலவில் இறங்கிய விண்கலனில் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. ஆல்ட்ரின் அமர்ந்திருந்த எதிர்ப்புறத்தில் தரை இறங்குவதற்கான ஹட்ச் திறக்கப்பட்டது. ஆல்ட்ரின் முதலில் வெளியேற வேண்டுமானால் மற்றொருவரின் மீது ஏறித்தான் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் ஆம்ஸ்ட்ராங் முதலில் இறங்க உத்தரவிட்டோம் என்று நாசா குறிப்பிட்டுள்ளது. அதனால்தான் ஆம்ஸ்ட்ராங்கின் வரலாறு இன்றும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிகிறோம். பஸ் ஆல்ட்ரின் மைக்கேல் காலின்ஸ் நிலவை சுற்றி கொண்டிருந்த கட்டுப்பாட்டு விண்கலத்தில் இருந்து தனது பணியை சிறப்பாக செய்தார்கள். இந்த பயணத்தில் அவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த பயணம் மிகவும் எளிதானது அல்ல. அப்போது அவர்களின் மனநிலை மிகுந்த பொறுப்புணர்வும் தன்னம்பிக்கையும் நிறைந்ததாக இருந்தது. இந்த பயணத்தில் உயிர் ஆபத்து அதிகம் இருந்ததால் அவர்கள் பல மாதங்கள் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டனர். பயணம் வெற்றிகரமாக முடியும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் திரும்பி வர முடியாமல் போகும் அபாயமும் இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தைரியமாக மனித குலத்தின் கனவை நனவாக்கினார்கள். விண்கலம் நிலவில் தரை இறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் விண்கலத்தின் எரிபொருள் மிக குறைவாக இருந்தது. அப்போது நீல் ஆம்ஸ்ட்ராங் மிகுந்த அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் சரியான இடத்தை தேர்வு செய்து விண்கலத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினார். அவர்களின் மனநிலை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியால் நிரம்பி இருந்தது. இந்த ஆய்விற்கு உலக நாடுகளின் பங்களிப்பும் ஒரு பெரிய துணையாக இருந்தது என்று சொல்லலாம். அப்பல்லோ 11 திட்டத்தை உருவாக்கி விண்கலத்தை ஏவியது அமெரிக்கா. நிலவில் இறங்கிய போது வந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு சிக்னல்களை பெற்று உலக நாடுகளுக்கு அனுப்புவதில் முக்கிய பங்கு வகித்தது ஸ்பெயின். நாசாவின் தரை கட்டுப்பாட்டு நிலையம் அப்பல்லோ 11 விண்கலத்துடனான தகவல் தொடர்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் உதவியது ஸ்பெயின் நாடு. உலகின் பல நாடுகளில் இருந்த விஞ்ஞானிகள் மற்றும் தகவல் தொடர்பு நிபுணர்கள் நாசாவின் சர்வதேச கண்காணிப்பு வலையமைப்பின் மூலம் மறைமுகமாக ஒத்துழைத்தனர். அதனால் இந்த சாதனை மனித குலத்தின் வெற்றியாக கருதப்படுகிறது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் நேரலையில் இந்த சாதனையை பார்த்து மகிழ்ந்தனர். இந்த விண்வெளி பயணத்தின் மூலம் ஏற்பட்ட முன்னேற்றம் என்னவெனில், இந்த நிலவை அடைய மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மூலம் நாம் இன்று பயன்படுத்தும் அதிவேக கணினிகள், செயற்கைக்கோள் வழிகாட்டுதல்கள், இதய கண்காணிப்பு கருவிகள், மெமரிக் ஃபோம் போன்ற தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நிலவில் காற்று மண்டலம் இல்லாததால் பகல் நேரத்தில் 120 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமாகவும் இரவு நேரத்தில் -130 டிகிரி செல்சியஸ் வரை உறைபனியாகவும் இருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். நிலவு பற்றிய ஆய்வு மூலம் உலகளாவிய ஒற்றுமை வளர்ந்தது. எப்படியெனில், இந்த நிகழ்வு பனிப்போர் காலத்து விண்வெளி போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்தது. சந்திரனை அமைதியான முறையில் பயன்படுத்துவதற்கும் அனைத்து நாடுகளின் விண்வெளி சாதனைகளை நினைவு கூறவும் இந்த நாள் உலக நிலவு தினமாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. நிலவில் மனிதன் தனது காலடி தடங்களை மட்டுமல்ல, பூமியின் அமைதிக்கான தனது கனவையும் விட்டு சென்றுள்ளான் என்பதையும் அறிய முடிகிறது. நிலவு பற்றிய ஆராய்ச்சியில் இந்தியாவின் பங்கு

0: என்னவென்றால், 2009 சந்திராயன் 1 ஆய்வின் மூலம் நிலவில் தண்ணீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தார்கள். சந்திராயன் 2 பகுதி வெற்றியாக அமைந்தது. 2023 சந்திராயன் 3 நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கி உலகையே வியக்க வைத்தது. இவை அனைத்தும் நம் இந்தியாவின் நிலவு பயணத்தின் வெற்றியாக கருதப்படுகிறது. இத்தகைய சிறப்பு மிகுந்த நிலவில் மீண்டும் நிலவு பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கும் நிலவில் சென்று தங்குவதற்கும் உலக நாடுகள் முயன்று கொண்டிருக்கின்றன. ஏனெனில், எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கான தளமாக நிலவை பயன்படுத்த முடியுமா என்பதை அறியவும், நிலவில் உள்ள கனிம வளங்களை ஆராயவும், மனிதர்கள் நீண்ட நாள்கள் தங்கி வாழ முடியுமா என்பதை அறியவும், செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதற்கு முன் நிலவில் ஆய்வு தளங்களை அமைப்பதற்காகவும் உலக நாடுகள் முயன்று கொண்டிருக்கின்றன. நிலவு பயணத்தின் போது விண்வெளியில் விண்வெளி வீரர்கள் பயன்படுத்திய காலணிகள், நினைவு சின்னங்கள், பதக்கங்கள் மற்றும் நிலநடுக்கம் பிற தகவல்களை பதிவு செய்யும் கருவிகள், லேசர் கதிர்களை பிரதிபலிக்கும் சிறப்பு கண்ணாடி, விண்வெளி வீரர்கள் பயன்படுத்திய காலணிகள் போன்ற பொருள்கள் இன்றும் நிலவில் காணப்படுகின்றன. நிலவில் மனிதர்கள் விட்டு சென்ற பொருள்களின் எடை 2 லட்சம் கிலோவிற்கும் அதிகம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. விண்வெளியின் அமைதியான பயன்பாடுகளுக்கான குழு பரிந்துரைத்த ஒரு முன்மொழிவை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 2021 ஜூலை 20 தேதியை முறையாக அங்கீகரித்தது. நிலவை ஆராய்வதில் அனைத்து நாடுகளின் கூட்டு முன்னேற்றத்தை முன்னிலைப்படுத்துவதையும் இந்த தினம் நோக்கமாக கொண்டுள்ளது. மனித வரலாற்றின் மிக மறக்க முடியாத தருணங்களில் ஒன்றை இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1969 ஜூலை 20 அமெரிக்க விண்வெளி வீரர்களான நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோர் சந்திரக்கோளை சென்றடைந்த முதல் மனிதர்கள் ஆனார்கள். ஒரு மனிதன் சந்திரனின் மேற்பரப்பில் கால் பதித்தது உலகில் அதுவே முதல் முறையாகும். மனித குலத்தின் விண்வெளி ஆய்வுகளில் நிலவு பயணம் ஒரு குறிப்பிடத்தகுந்த மைல்கல்லாக அமைந்துள்ளது. இந்த சாதனை பயணத்தின் பயணம் இன்னும் இந்தியா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளின் சந்திரன் குறித்த ஆய்வுக்கு அடித்தளமிட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல. அன்று தொடங்கிய நிலவு பயணத்தின் நோக்கம் மனித குலம் வேறு கிரகத்தில் மனிதனால் வாழ முடியுமா என்ற கேள்விக்கு விடை தேடத்தான். அதற்கான பதிலுக்காக உலகமே காத்து கிடக்கிறது. நிலவில் மனிதன் குடியேற முடியுமா என்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த பயணம் தொடங்கி வைத்தது. வரும் தலைமுறை அதனை முடித்து வைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். நிலவு பயணம் குறித்து செஞ்சி எம் தமிழரசி அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில்

0: 19 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 ஆண்டு முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
1: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்ட மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபெடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்

0: ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106 நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற PV சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 7:15:11 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உப்பில் உள்ள அயோடின் அளவை கண்டறிவது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் வந்து அயோடின் ஃபீல்டு லெவலில் எப்படி செக் பண்ணுறது, வீடுகளில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அயோடின்லையும் நம்ம சால்ட்லேயும் அயோடின் கண்டென்ட் சரியாக இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் கிட்டுன்றது. நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையங்களில் கேட்டால் அங்கே இருக்க களப்பணியாளர்கிட்ட இந்த கிட்டு வந்து வருடம் முழுவதிலும் அவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கும். எப்போ வேணாலும் அவங்க சாம்பிள்ஸ் உங்களுக்காக டெஸ்ட் பண்ணி தருவாங்க. அயோடின் குறைந்த சால்ட்டுகள் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோவுக்கு கீழே உள்ள பாக்கெட்லையும் கிடைக்கும். அந்த 1 கிலோ கீழே உள்ள எந்த பாக்கெட்டையும் வாங்காதீங்க. 1 கிலோ கண்டென்ட் போடுற எல்லா பாக்கெட்லையுமே இது ஓரளவு இந்த ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கும். அப்புறம் மோர் தென் 15 PPM இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. சில இடங்களில் வந்து கொஞ்சம் விலை குறைவாக விற்கிறதுக்காக தான் வந்து அது பாதி அரை கிலோ பாக்கெட்டு 200 கிராம் பாக்கெட் அப்படிலாம் கிடைக்கும். அதில் வந்து இது கிடைக்க

வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஃபீல்டு லெவல் கிட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது கடைகளில் வாங்கக்கூடிய உப்பு அல்லது நம்ம வீட்டு சமையலுக்கு வச்சிருக்க உப்புலேயோ வந்து அயோடின் இருக்கா இல்லைன்றதை பார்த்து கலப்பணியாளர்கள் உடனே சொல்லிடுவாங்க. இன்னொன்று வந்து நாங்கள் ஃபீல்டு லெவலில் போயிட்டு அடுத்தது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பார்க்கும்போது அதில் வந்து சில மாவட்டங்கள் இன்னும் கிட்டத்தட்ட 400 மாவட்டங்களில் வந்து அயோடின் குறைபாடு வருவதற்கான சூழ்நிலைகள் உள்ள மாவட்டங்களாக இருக்குது, தைராய்டு குறைபாடுகள் நோய்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி மாவட்டங்களில் எப்படி இதை செக் பண்ணாங்கன்னா, ஸ்கூல் லெவல் இருக்கக்கூடிய சில்ட்ரன்களில் 10 வயதுக்குள்ள

0: இருந்துகிட்டு இருக்கணும். அதுக்கு குறைவா இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அயோடின் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனமிக் டிஸ்டீஸ், அயோடின் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் நம்ம சொன்னோம். அதாவது ஒரு முன்கழுத்து கழலை வீக்கம் மட்டும் இல்லை, அது வந்து அது ஒரு தலையிலிருந்து கால் வரைக்கும் உள்ள அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரம் போன்ற ஒரு சூழ்நிலை உண்டாக்கக்கூடிய திறமை வந்தது. அதனாலதான் இது வந்து ஐடிடிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தன்மை உள்ள இடங்கள்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்கூல் லெவலில் செய்யக்கூடிய சில பரிசோதனைகள், அவங்களுக்கு வந்து அந்த யூரினை கலெக்ட் பண்ணிட்டு சாம்பிள் லேபில் கொடுத்து செக் பண்ணி யூரின்ல அந்த எக்ஸ்ரேஷன் அயோடின் கண்டென்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுலேயும் கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். நம்மளுடைய நம்பிக்கை மக்களுக்கு வந்து அயோடைசஸ் சால்ட்டு த்ரூ அவுட் இந்தியா எல்லா கிராமங்களையும் எல்லா மூளை முடுக்குகளையும் வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோ அயோடைசஸ் சால்ட்டு வித் ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள சால்ட்டு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சால் போதும். எப்படி நம்ம மண்ணினுடைய தரத்தில் நமக்கு வேண்டிய அந்த அயோடின் இல்லையோ அதேமாரி தான் அந்த அங்கே வளரக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள், ஆடு மாடுகள் வளர்ப்பாங்க, கோழிகள் வளர்ப்பாங்க, இவங்க இதுக்குள்ள தீவனங்களில் கூட பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து சரியா கலக்க சொல்றாங்க. ஏன்னா அதனுடைய இனப்பெருக்கம் மற்றும் ப்ரொடக்டிவிட்டி நிறைய வரணும்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதுக்கு கிடைக்கக்கூடிய தீவனங்களில் வந்து சரியானபடி அயோடின் இருக்கான்னு பாக்குறாங்க. சொசைட்டியில பல டேமேஜஸ் உண்டாக்கக்கூடியது இந்த அயோடின். மனிதர்களுக்கு மட்டுமல்ல தாவரங்கள் விலங்கு வகைகளுக்கும் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு சரியானபடி அதனுடைய அதை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த சமுதாயமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான சூழ்நிலை நம்மளாக உண்டாக்க முடியும். அயோடைசஸ் சால்ட்டை ஸ்டோர் பண்றதுல முக்கியமாக கவனிக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து கேர் கொடுக்க மாட்டாங்க. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரியாம வச்சிருக்கோம். அதுதான் மிக முக்கியமாக உள்ள வச்சிருக்க வேண்டிய ஒரு ஐட்டம்ன்ற நம்ம சொல்லலாம். அயோடைசேஷன் பிளான்ஸ்ல போயிட்டு அந்த சால்ட்டில் அதை கலந்து மார்க்கெட்டுக்கு மக்கள் உபயோகத்துக்கு வருது. அந்த அயோடைசஸ் சால்ட்டை வந்து நம்ம இறுக்கமாக மூடி வச்சிருக்கணும். எந்த நேரமும் காற்றில் ஆவியாகக்கூடிய தன்மை உள்ளது. அப்புறம் ஈரப்பதம் இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்தாலும் அதனுடைய கண்டென்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கிறது இல்லைன்னா ஜன்னல் ஓரத்தில் வைக்கிறது, ஈரப்பதம் வெயில் மற்றும் காற்று போகாமல் இருக்கணும். இந்த மூணு இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா வீட்டில் பார்த்தா எண்ணெய் உப்பு இது எதுலேயும் எறும்பு வராது, அதனால இதை அதிகமாக மூடியே வைக்க மாட்டோம். பட் ஆனால் இதை வந்து முக்கியமாக வந்து சால்ட்டை வந்து மூடி வைக்கணும். காற்று வந்து இறுக்கமாக மூடி வைக்கிறது மிக நல்லது. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உப்பில் உள்ள அயோடின் அளவை கண்டறிவது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர்.

0: நேரம் காலை 7:30. வானொலி அலைகள் காற்றின் ஒலி அலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு காலத்தில் பிரஷ்யா அப்படின்னு ஒரு தேசம் இருந்தது. இப்போ ஜெர்மனி இருக்குல்ல, இதோட பெரும்பகுதி ஒரு காலத்தில் பிரஷ்யாங்கிற பேரில் இருந்தது. அப்போ அதுக்கு அரசராக இருந்தவர் மகா ஃப்ரெடரிக், அதாவது ஃப்ரெடரிக் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நாம் பல வகையான வரிகளை விதித்து வசூல் பண்ணுறோம், அப்படி பண்ணி வருமானம் குறைஞ்சிக்கிட்டே போகுதே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுதான் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம். ஒரு சமயம் அந்த அரசர் தம்முடைய அமைச்சர்களையும் பிரபுக்களையும் தளபதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சார். விருந்து முடிஞ்சதும் அவங்கள பார்த்து இந்த சந்தேகத்தை கேட்டார், வரிகள் அதிகமாக விதித்து வருமானம் குறையறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். பல பேருக்கு இதுக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. அனுபவசாலியான ஒரு தளபதி எழுந்திருச்சார், அரசே அது எப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னார். உடனே ஒரு பெரிய பனிக்கட்டி ஒன்று தன்னுடைய கையில் எடுத்தார். அதை அப்படியும் எப்படியும் திருப்பி பார்த்தார். அப்புறம் அடுத்தவர்கிட்ட கொடுத்தார். அவர் அதை அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்துட்டு அடுத்தபடியாக இருந்தவர்கிட்ட கொடுத்தார். இப்படியே இதை ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு கையாக மாறி கடைசியில் மன்னர் கைக்கு போய் சேர்ந்தது. மன்னர் கைக்கு அந்த பனிக்கட்டி போய் சேர்ந்தப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஒரு பட்டாணி கடலை சைஸுக்கு ஆகிட்டுது. மன்னர் யோசனை பண்ணார், வரி அதிகமாக போட்டாலும் வந்து சேர்றது குறைவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. காலந்தான் மாறிட்டு இருக்கே தவிர இந்த கையூட்டு வாங்குகிற பழக்கம் மாறினதாக தெரியல. இன்னொரு ராஜா இருந்தார். அவர் தன்னுடைய ராஜாங்கத்தில் லஞ்ச ஊழலே சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். அவர்கிட்ட பல்வேறு துறைகளுக்கும் பொறுப்பாக இருந்த பல பேரும் ரொம்ப சுத்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கிட்டையும் லஞ்சம் வாங்கிட்டே இருந்தார். அவரை வேறு வேறு துறைகளுக்கு மாற்றி பார்த்தாரு. அந்த ராஜா என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எந்த வேலையை கொடுத்தாலும் அதுலேயும் லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிக்குவார் அந்த ஆள். ராஜாவுக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக போட்டுது. இவர் என்ன பண்ணுறது, இவருக்கு என்ன வேலையை

0: கொடுக்கறது, கொஞ்சம் கூட லஞ்சம் வாங்கிறதுக்கு சான்ஸே இல்லாத ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டார். ஒரு நாள் அவருக்கு அந்த உத்தரவும் போட்டுட்டார். அதாவது அவருக்கு என்ன வேலைன்னா, கடற்கரையில் தான் அவருக்கு ஆஃபீஸ், அங்கேயே இருந்துக்க வேண்டியது. தினமும் எத்தனை கடல் அலை கரையில் வந்து மோதுது அப்படிங்கிறத கணக்கெடுத்து ராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டியது, இதுதான் அவருக்கு வேலை. பேசாமல் அலை எண்ணிட்டு உட்காந்துருக்கிட்டோம், அப்போவாவது அவர் லஞ்சம் வாங்குகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும் அவருக்கு அப்படின்னு நினச்சார் ராஜா. இந்த ஆள் கடற்கரைக்கு போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டார். ஒரே மாதத்தில் அங்கே சொந்தமாக ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டிவிட்டார். ராஜாவுக்கு இது பெரிய ஆச்சரியமாக போச்சு. அலையை என்ற வேலையில் அந்த ஆள் எப்படி பணம் சம்பாதிச்சார் அப்படின்னு விசாரித்து பார்த்தார். அக்கம் பக்கத்தில் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடற்கரையில் போய் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே அங்கே இருந்த மீனவர்கள்கிட்ட எல்லாம் இந்த கரையில் வந்து ஒரு நாளில் வந்து மோதுகிற அலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காரு. அது எப்படிங்க தெரியும்னு இருக்காங்க அவங்க. தினமும் அந்த எண்ணிக்கை தெரியணும், நம்ம ராஜாவுக்கு தினமும் அறிக்கை அனுப்பணும், டெய்லி ரிப்போர்ட்டு. தவறுனா நீங்கள் இந்த கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு ராஜாவோட அனுமதி கிடைக்காது அப்படின்ட்டுருக்கார். உடனே மீனவர்களும் பயந்து போட்டாங்க. கடலுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லைன்னா பட்டினி கிடக்கிறது மாதிரி ஆகிடுமே. மெதுவாக அந்த ஆளுகிட்ட போனாங்க. காதோட காதாக சொன்னாங்க, ஐயா எங்களால் வந்து கடல் அலையை வந்து எண்ண முடியாது, தினமும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு பணமாக கொடுத்துட்றோம், நீங்கள் தான் ராஜா கிட்டே சிபாரிசு பண்ணி நாங்கள் தொடர்ந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. பணம் தினமும் வந்து சேர ஆரம்பிச்சுட்டுது. பதவியில் மற்ற பதவியோட இந்த பதவி எவ்வளவோ மேல் அப்படின்னு நினச்சிட்டோம் அந்த ஆள். அது மட்டும் இல்லை, தயவு பண்ணி என்னை இந்த இடத்த விட்டு மாற்றி விடாதீங்க சார் அப்படின்னு வேற கேட்க ஆரம்பிச்சுட்டானா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு ஒப்புரவு அறிதல். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேர்களை, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 0444-2498-6458. விண்ணப்பங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம்.

நேரம் காலை 7:35 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருவது நகர் உலா. நேற்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம பவானி சாகர் அணைக்கட்டு குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம தாம்பரம் மாநகராட்சி, அதாவது கேட்வே ஆஃப் சென்னை என்று சொல்வார்கள், இதனை குறித்து தான் திரை இசை பாடல்களுடன் கேட்க போறோம். தாம்பரம் மாநகராட்சி, இதனை கேட்வே ஆஃப் சென்னை என்றும் சொல்வார்கள். தாம்பரம் என்பது தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய மாநகராட்சி மற்றும் சென்னையின் தெற்கு புற நகரப்பகுதி ஆகும். இது தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்குள் நுழைபவர்களுக்கான முக்கிய புள்ளியாக விளங்குவதால் சென்னையின் நுழைவாயில், அதாவது ஆங்கிலத்தில் கேட்வே ஆஃப் சென்னை என்று பரவலாக அழைக்கப்படுகிறது. 2021 தாம்பரம், பல்லாவரம், பம்மல், செம்பாக்கம் மற்றும் அனகாபுத்தூர் ஆகிய நகராட்சிகளையும், சிட்லப்பாக்கம், மாதம்பாக்கம் உள்ளிட்ட பேரூராட்சிகளையும் இணைத்து புதிய தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டது. இந்த மாநகராட்சி மொத்தம் 70 வார்டுகளை கொண்டு நிர்வகிக்கப்படுகிறது. இது தாம்பரம் மட்டத்தின் நிர்வாக தலைமையிடமாகவும் செயல்படுகிறது. போக்குவரத்து வசதிகள் பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ரயில் நிலையம் இது சென்னையின் மிக முக்கிய மற்றும் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு இடையிலான புறநகர் மின்சார ரயில்கள், அதாவது லோக்கல் ரயில் என்று சொல்வார்கள், மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அனைத்தும் இங்கு நின்று செல்கின்றன. பேருந்து வசதி பார்த்தீங்கன்னா, சென்னை

மாநகர பேருந்துகள் எம்டிசி மற்றும் அரசு விரைவு பேருந்துகள் எஸ்இடிசி மூலமாக தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுடனும் தாம்பரம் சிறந்த சாலை போக்குவரத்து இணைப்பை பெற்றுள்ளது. இது ஜிஎஸ்டி சாலையின் அருகில் அமைந்துள்ளது. விமான தளம் பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை தளம் தாம்பரத்தில் இந்திய விமானப்படைக்கு அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான முக்கியமான தளம் ஒன்று இயங்கி வருகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் விவேக் பாடல் நடையில் யுவன் சங்கர் ராஜா இசையில் யுவன் சங்கர் ராஜா செண்பகராஜ் வேலு சாம் நாராயண ரவிசங்கர் ஆகியோர் இணைந்த குரலில் 2024 ஆண்டு வெளிவந்த கோட் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

தாம்பரம் மாநகராட்சி கேட்வே ஆஃப் சென்னை குறித்து தான் நகர் உலாவில் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கு கழிவு மேலாண்மை பார்த்திங்கன்னா தமிழகத்திலே முதன்முறையாக குப்பைகளை லாரிகளில் கொண்டு செல்வதற்காக புதிய அதிநவீன தொழில்நுட்ப முறையை தாம்பரம் மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது. அவசர சிகிச்சை மையம், பயணிகள் வசதிக்காக தாம்பரம் ரயில் நிலையத்தில் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய அவசர சிகிச்சை மையம், அதாவது எமர்ஜென்சி மெடிக்கல் சென்டர் அமைக்கப்பட்டு வருகிறது. தாம்பரம் என்பது தற்கால சென்னையை விடவும் பழமையான வரலாற்றை கொண்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பகுதியாகும். கற்காலம் தொடங்கி பல்லவர்கள், சோழர்கள் மற்றும் ஆங்கிலேயர் காலம் வரை இப்பகுதி பல்வேறு வரலாற்று தடயங்களை கொண்டுள்ளது. தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முக்கிய இடங்களின் பட்டியல் இங்கு தொகுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா பழமையான வழிபாட்டு தலங்கள் திருநீர்மலை, ரங்கநாதர் கோவில்,

தாம்பரத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க திவ்ய தேச கோவில் ஆகும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் பாடல் வரிகளில் கரிஷ்மா ரவிச்சந்தர், ஸ்ரீனிவாச ஜெயசீலன், ஹிப்ஹாப் தமிழா ஆகியோர் இணைந்த குரலில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் 2024 ஆண்டு வெளிவந்த அரண்மனை 4 திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 7:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கி
2: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு ஒப்புரவு அறிதல். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0433 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேயர்கள், இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி டெக்னீஷியன் பிரிவில் ஃபிட்டருக்கு 14 இடங்களும், எலக்ட்ரீஷியனுக்கு 4 இடங்கள், மெக்கானிக்கல் 4 இடங்கள், மெஷினிஸ்டுக்கு 2 இடம், ஏசிக்கு 1 இடம்.

0: உட்பட மொத்தம் 27 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு ஐடிஐ, வயது வரம்பு 3/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை டிரேடு தேர்வு, எழுத்து தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 3/8/2026. மேலும் விவரங்களுக்கு cmeri.res.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நகர் உலாவில் நாம் தாம்பரம் மாநகராட்சி, அதாவது கேட்வே ஆஃப் சென்னை குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கு பல்லவர் மற்றும் சோழர் காலத்து குடைவரை கட்டிடக்கலைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மணிமங்கலம் ராஜகோபாலசுவாமி கோவில் தாம்பரம் அருகில் உள்ள மணிமங்கலத்தில் அமைந்துள்ள இக்கோவில் சோழர் கால கல்வெட்டுகளை கொண்டுள்ளது. இங்குள்ள கல்வெட்டுகள் பல்லவ சாளுக்கிய போர்களை பற்றி குறிப்பிடுகின்றன. தாம்பரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள சிறந்த சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு தலங்கள், இயற்கை மற்றும் பொழுதுபோக்கு பூங்காக்கள், வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தாம்பரத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது ஆசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும். இங்கு காட்டு உயிர்களை பார்க்க, அதாவது லயன் சஃபாரி, பேட்டரி வாகன வசதிகள் உள்ளன. கிண்டி தேசிய பூங்கா மற்றும் சிறுவர் பூங்கா தாம்பரத்திலிருந்து மின்சார ரயில் மூலம் எளிதில் செல்லலாம். மான் பூங்கா, பாம்பு பண்ணை மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதிகள் இங்கு அமைந்துள்ளன. பெருங்குளத்தூர் ஏரி மற்றும் பூங்கா தாம்பரம் அருகில் உள்ள இந்த ஏரி பகுதி மாலை நேரங்களில் மக்கள் நடைப்பயிற்சி செய்யவும் அமைதியாக நேரத்தை கழிக்கவும் ஏற்ற இடமாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் பா விஜய் பாடல் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், உதரா உன்னிகிருஷ்ணன் ஜி வி பிரகாஷ்குமார் இணைந்த குரலில் 2016 வெளிவந்த தெரி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: இதே வேலையா போச்சு.

தாம்பரம் மாநகராட்சி குறித்து தான் நகர உலாவில் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கு ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள் பார்த்தீங்கன்னா, திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவில் தாம்பரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மலைக்கோவில். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இக்கோவிலின் உச்சியிலிருந்து பார்த்தால் தாம்பரம் மற்றும் சென்னை நகரத்தின் அழகிய காட்சியை நாம் காணலாம். குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் ஒரு நாள் முழுவதும் பொழுதுபோக்க இது சிறந்த இடமாகும். கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கோவில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மின்சார ரயில் மூலம் மயிலாப்பூர் சென்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க சோழர் கால கோவிலை எளிதாக தரிசிக்கலாம். கடற்கரை சுற்றுலா கோவளம் மற்றும் மகாபலிபுரம் தாம்பரத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை அதாவது ஈசியர் வழியாக செம்மஞ்சேரி முட்டுக்காடு படகு இல்லம் கோவளம் கடற்கரை மற்றும் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் நிறைந்த மகாபலிபுரத்திற்கு ஒரு நாள் சுற்றுலா செல்லலாம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் சாரதி பாடல் வரிகளில் பிரதீப் குமார் என் ஆர் ரகுநாதன் இணைந்த குரலில் என் ஆர் ரகுநாதன் இசையில் 2023 ஆம் ஆண்டு வெளிவந்த அயோத்தி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நகர ஊழலர் நம்ம தாம்பரம் மாநகராட்சி குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தாம்பரம் விமானப்படை தளம், இராணுவ பயிற்சி மையம், இது இந்திய விமானப்படையின் மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க பயிற்சி தளமாகும். பொதுமக்கள் பயன்பாடு, இங்கிருந்த பொதுமக்களுக்கான வணிக ரீதியான பயணிகள் விமான சேவைகள் எதுவும் இயக்கப்படுவதில்லை. இது முற்றிலும் இராணுவ பயன்பாடு, விமானப்படை ஆள் சேர்ப்பு பேரணிகள் மற்றும் அவசர கால மீட்பு பணிகளுக்கு மட்டும் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுகிறது. நேர்கள் இதுவரை நகர் உலாவில் நாம் தாம்பரம் மாநகராட்சி குறித்து தான் கேட்டோம்.

நேர்கள் இதுவரை நகருலா கேட்டீர்கள். நாளைய நகருலா தலைப்பு வாடிகன் நகரம் குறித்து கேட்கலாம். இணைந்தீர்கள், தொடர்ந்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். லித்துவேனியாவின் வில்னியாஸில் நடைபெற்ற 37வது சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியில் 1 தங்கம் உட்பட பதக்கங்களை வென்ற இந்திய அணியின் 4 உறுப்பினர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மூலக்கூறு உயிரியல் மற்றும் உயிர் வேதியியல், விலங்கு உடலியல், விலங்கு உருவவியல் மற்றும் வகைப்பாட்டியல், தாவர கணக்கீடு உயிரியல் போன்ற பாடங்களில் இந்திய அணி சிறப்பான அளவில் திறமையை வெளிப்படுத்தி உள்ளதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்றவர்களை அறிவியல் படிக்கவும் அதில் சிறந்து விளங்கவும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் புதுடெல்லியில் எந்தவொரு போராட்ட ஊர்வலத்திற்கும் அல்லது பேரணிக்கும் அனுமதி கோரப்படவோ அல்லது வழங்கப்படவோ இல்லை என டெல்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளதா. அப்பகுதியில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 பிரிவு 163 அமலில் உள்ளதாக தெரிவித்துள்ள காவல்துறை, ஜந்தர் மந்தர் பகுதியை தவிர மற்ற இடங்களில் போராட்டக்காரர்கள் மற்றும் 5 அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்கள் கூடுவதற்கு கடுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது 9வது நாளாக புதிய இராணுவ தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் பயணிக்கும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீது தாக்குதல்கள் நடத்த பயன்படுத்தப்படும் ஈரானின் இராணுவ திறன்களை சிதைக்கும் நோக்கில் இந்த புதிய தாக்குதல்களை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இது அப்பகுதியில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமெரிக்க கட்டளை மையம் குறிப்பிட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற PV சிந்துவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்த சிந்துவின் கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை உலக அரங்கில் இந்தியாவின் புகழை மீண்டும் உயர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது தகவல் தளம். நேற்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நாம் சிறுதானியம் வகைகளும் அவற்றின் பயன்களும் குறித்து கேட்டிருந்தோம். இன்றைய தகவல் தள நிகழ்ச்சியில் நாம் கால் பாதங்கள் பராமரிப்பு ஃபிஷ் பெடிக்கு குறித்து தான் திரையிசை பாடல்களுடன் கேட்க போகிறோம். கால் பாதங்களை அழகாக்கும் ஃபிஷ் பிடிக்கு, அதாவதுங்க முக பராமரிப்புக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை நாம் கால் பாதங்களின் பராமரிப்புக்கும் தர ஆரம்பித்து விட்டோம் என்று சொல்லலாம். பல அழகு நிலையங்கள் கால் மற்றும் பாத பராமரிப்புக்கென்றே பல்வேறு சேவைகளை பிரத்யேகமாக வழங்கி வருகின்றன. இதை தாண்டி ஃபிஷ் பெடிக்யூர் மூலம் கால்களை பராமரிப்பதில் தற்பொழுது பலர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த ஃபிஷ் பெடிக்யூர் என்றால் என்ன, அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இந்த தகவல் தளத்தில் நம்ம கேட்க போகிறோம். அதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்கலாம். வரும் பாடல் ஹரிச்சரண் ஸ்வேதாமோகன் இணைந்த குரலில் விவேக் கற்பனை நடையில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் 2025 ஆம் ஆண்டு வெளிவந்த வீரதீரசூரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:56 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய்.

0: கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளத்தில் நம்ம கால் பாதங்களை அழகாக்கும் ஃபிஷ் பெடிக்யூர் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஃபிஷ் பெடிக்யூர் முறை முதன் முதலில் துருக்கியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்பொழுது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இந்த முறை பிரபலமாகியுள்ளது. கால்களை மீன் நீந்துகின்ற தண்ணீர் தொட்டியில் வைத்தும் அந்த தொட்டியில் உள்ள மீன்கள் கால்களை கடிப்பது போன்ற வீடியோக்களை சமூக ஊடகங்களில் அடிக்கடி நாம் பார்த்திருப்போம். அந்த மீன்கள் கால்களில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் பாக்டீரியாக்களை கடித்து உண்ணுகின்றன. இதற்கு பெயர்தான் ஃபிஷ் பெடிக்யூர். இதை மீன் ஸ்பா என்றும் அழைப்பார்கள். பெரும்பாலும் இந்த ஃபிஷ் பெடிக்யூர் முறைக்கு கர்ரரூபா என்ற மீன்களை பயன்படுத்துகின்றனர். இவை கால்களை சுத்தப்படுத்துவதற்காகவே பிரத்யேகமாக வளர்க்கப்படும் மீன்களாகும். 15 முதல் 30 நிமிடங்கள் வரை இந்த ஃபிஷ் பெடிக்யூர் முறையை மேற்கொள்ளலாம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் மோகன் ராஜா பாடல் வரிகளில், ரவிஜி குரலில், திபுநினன் தாமஸ் இசையில் 2025 ஆண்டு வெளிவந்த டீசல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தகவல் தளத்தில் நாம் கால் பாதங்களை அழகாக்கும் ஃபிஷ் பெடிக்யூர் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஃபிஷ் பெடிக்யூர் முறை ஒரு அழகுக்கான சிகிச்சை முறையாக மட்டுமல்லாமல் நமது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தருவதாக அமைகிறது. பாத வெடிப்பு, அலர்ஜி, பாதவெளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கவும் அதனை சரி செய்யவும் உதவுகிறது. பாதங்களில் உள்ள பாக்டீரியாக்கள் மற்றும் அழுக்குகள் இந்த மீன்களின் பிரதான உணவாக உள்ளது. இதன் மூலம் புதிய செல்களை உற்பத்தி செய்யவும் பாதங்களை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்ற வழிவகுக்கிறது. இந்த மீன்கள் பாதங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து மசாஜ் செய்கிறது. மேலும் இவை சோரியாசிஸ் மற்றும் பாக்டீரியா தொற்று போன்ற நோய்களிலிருந்து பாதங்களை பாதுகாப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இதனால் இந்த கர்ர ரூபா மீன்கள் மீன் மருத்துவர், அதாவது ஃபிஷ் டாக்டர் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் ஸ்ரேயா கோஷல் குரலில், யுகபாரதி பாடல் வரிகளில் டி இமான் இசையில் 2016 வெளிவந்த வெற்றிவேல் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

இந்த ஃபிஷ் பெடிக்யூர், இவை வந்து வறண்ட சருமத்தை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்ற உதவி புரிகிறது. இந்த மீன்கள் நம் பாதங்களை கடிக்கும் பொழுது அது வலிக்காமல் ஒருவித கூச்சத்தை ஏற்படுத்தும். அப்பொழுது நமது உடலில் மகிழ்ச்சி ஹார்மோன் தூண்டப்பட்டு நம் மனதுக்கு அமைதி கிடைக்க வழிவகுப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த முறையில் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் உள்ளன. அதாவது இந்த ஃபிஷ் பெடிக்யூருக்கு பயன்படுத்தப்படும் தண்ணீர் அடிக்கடி மாற்றப்படுகிறதா என நாம் கவனிக்க வேண்டும். இதற்கு உபயோகப்படுத்தும் தொட்டிகள் சுத்தமானதாக இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு பயன்படுத்திய மீன்களை மற்றொருவருக்கு, அதாவது இந்த பெடிக்யூர் செய்யும் பயன்படுத்தும் பொழுது சில சமயங்களில் அது நோய் தொற்று ஏற்பட வழிவகுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள், சரும தொற்று உள்ளவர்கள் மற்றும் இதய நோயாளிகள் ஃபிஷ் பெடிக்யூர் செய்வதை தவிர்ப்பது நல்லதாகும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் விக்னேஷ் சிவன் பாடல் வரிகளில் நாகேஷ் அசீஸ், ஜெய்சி கிஃப்ட் ஆகியோர் இணைந்த குரலில் 2018 ஆண்டு வெளிவந்த தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இன்று காலை 11:02 நேரத்தின் தலைப்பு ஒப்புரவு அறிதல். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். நேயர்கள், இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலரேட்டர் சென்டர் விடுத்துள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்பு, சயின்டிஸ்ட் 5 இடங்கள், ஜூனியர் இன்ஜினியர் 2, லைப்ரரி அசிஸ்டன்ட் 1 என மொத்தம் 8 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமா எம்எஸ்சி பி லைப்ரரி. வயது வரம்பு 4/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 34 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 500 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் August 4 ஆகும். மேலும் விவரங்களுக்கு iuac.res.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள். தகவல் தளத்தில் நாம் வந்து கால் பாதங்களை அழகாக்கும் இந்த ஃபிஷ் பெடிக்யூர் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஃபிஷ் பெடிக்யூர் செய்யும்பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான பாதுகாப்பு குறிப்புகள் பார்த்திங்கன்னா, தொற்று நோய் அபாயம்,

அதாவது இந்த தண்ணீர் தூய்மை, ஒரே தண்ணீரை பல வாடிக்கையாளர்களுக்கு பயன்படுத்தும் போது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்று பரவ வாய்ப்பு அதிகம். மீன்களை சுத்தம் செய்ய முடியாது. மீன்களை ஒவ்வொரு முறை பயன்பாட்டிற்கு பிறகும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய முடியாது என்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. தவிர்க்க வேண்டிய நபர்கள் பார்த்திங்கன்னா, காயங்கள் உள்ளவர்கள், கால்களில் வெட்டுகள், காயங்கள், கொப்பளங்கள் அல்லது பூச்சிக்கடிகள் இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். இவர்களுக்கு காலில் காயம் ஏற்பட்டால் குணமாக அதிக நாட்கள் ஆகும் என்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், HIV புற்றுநோய் சிகிச்சை பெறுவோர் அல்லது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் தொற்று அபாயம் காரணமாக இதனை நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது இந்த ஃபிஷ் பெடிக்யூர் முறையை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. முடி நீக்கம் செய்தவர்கள் கால்களில் வாக்ஸிங் அல்லது ஷேவிங் செய்த 24 மணி நேரத்திற்குள் இதை சிகிச்சையாக நாம் செய்யக்கூடாது. ஸ்பாவை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை பார்த்திங்கன்னா, புற ஊதா விளக்குகள், தண்ணீர் தொடர்ந்து வடிகட்டப்பட்டு கிருமி நாசினி விளக்குகள் மூலம் சுத்திகரிக்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். கால் பரிசோதனை, சிகிச்சை தொடங்கும் முன் ஸ்பா ஊழியர்கள் உங்கள் காலில் காயங்கள் ஏதேனும் உள்ளதா என்று பரிசோதிக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் கார்த்திக் நேதா பாடல் வரிகளில் ஜிப்ரன் இசையில் திவ்யகுமார், ஸ்வேதா மோகன், கோல்டு தேவராஜ் ஆகியோர் இணைந்த குரலில் 2013 ஆண்டு வெளிவந்த நெய்யாண்டி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு அணுக வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம். கால் பாதங்களை அழகாக்கும் ஃபிஷ் பெடிக்யூர் குறித்து தான் தகவல் தளத்தில் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். மீன்களின் வகை பார்த்திங்கன்னா, உண்மையான கர்ரரூபா மீன்களுக்கு பற்கள் இருக்காது, அவை இறந்த சருமத்தை மட்டுமே உறிஞ்சும். ஆனால் சின்சின் எனப்படும் சீன மீன்களுக்கு பற்கள் உண்டு, அவை கால்களை கடித்து காயங்களை ஏற்படுத்தலாம். ஃபிஷ் பெடிக்யூர் செய்வதற்கு முன்னும் பின்னும் உங்கள் கால்களை சாதாரண சோப்பு மற்றும் சுத்தமான தண்ணீரால் நன்றாக கழுவுவது பாதுகாப்பானது. ஃபிஷ் பெடிக்யூர் முதன் முதலில் துருக்கியில் உள்ள சிவாஸ் மாகாணத்தில் கங்கல் நகரில் அமைந்துள்ள இயற்கையான வெந்நீர் ஊற்றுகளில் தோன்றியது. 1900 முற்பகுதியில் அங்குள்ள வெந்நீர் ஊற்றுகளில் கால் காயங்களை குணப்படுத்த இந்த மீன்கள் பயன்படுத்தப்பட்டன.

0: நேரம் காலை 8:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: கால் பாதங்களை அழகாக்கும் இந்த ஃபிஷ் பிடிக்கு குறித்த தான் தகவல் தளத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதற்காக, அதாவது இந்த மீன் வகை பார்த்திங்கன்னா, இதற்காக பயன்படுத்தப்படும் மீன்கள் கர்ர ரூபா அல்லது டாக்டர் ஃபிஷ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மீன்கள் பற்கள் இல்லாமல் கால்களில் உள்ள இறந்த செல்களை உறிஞ்சும் சுத்தம் செய்யுகின்றன. சுகாதார காரணங்களுக்காக உலகில் பல பகுதிகளில் இந்த முறை தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் ஃபிஷ் பெடிக்யூர் சேவை சட்டப்பூர்வமாக தடை செய்யப்படவில்லை. எனவே இது பல நகரங்களில் பரவலாக கிடைக்கிறது. இருப்பினும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளைப் போல இந்தியாவிலும் இந்த சேவையின் மீதான சுகாதார கவலைகளை மருத்துவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் லெஸ்லி லெவிஸ், ஜொனிதா காந்தி ஆகியோர் இணைந்த குரலில், வைரமுத்து கற்பனை நடையில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் 2019 வெளிவந்த காப்பான் திரைப்படத்து ஒரு பாடலை கேட்கலாம்.

கால் பாதங்களை அழகாக்கும் ஃபிஷ் பெடிக்கூர் குறித்து தான் தகவல் தளத்தில் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். சென்னை, மும்பை, டெல்லி, பெங்களூரு போன்ற பெரு நகரங்களில் உள்ள பல பால்களில் பொழுதுபோக்கு அம்சமாக இந்த ஸ்பாக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி, கோவா போன்ற சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களில் பிரத்யேக ஃபிஷ் ஸ்பா மையங்கள் இயங்கி வருகின்றன. சில முன்னணி அழகு நிலையங்கள் தங்களது பிரீமியம் சேவைகளின் ஒரு பகுதியாக இதை வழங்குகின்றன. நிகழ்ச்சியில் வரும் பாடல் கார்த்திக் ராஜா இசையில் ஸ்ரேயா கோஷல், ஹரிகரன் ஆகியோர் இணைந்த குரலில் நாம் முத்துக்குமார் பாடல் வரிகளில் 2002 ஆண்டு வெளிவந்த ஆல்பம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேரம் காலை 8:56 39 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தகவல் தளத்தை நிறைவு செய்வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வைரமுத்து வைரவரியலில் சந்தியா குரலில் 2004 ஆண்டு வெளிவந்த செல்லமே திரைப்படுத்த ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஃபிஷ் பெடிக்கூர் கால் பாதங்கள் பராமரிப்பு குறித்து தான் தகவல் தளத்தில் திரைசை பாடல்களிடம் நாம் இதுவரை கேட்டோம். நாளைய தகவல் தளம் தலைப்பு, எந்தெந்த நாடுகளில் இவை இல்லை என்ற தகவல்களை கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சி.ஆர். வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நெய்வேலி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி.ஆர். சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி. அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. முதலில் பரமேஸ்வரா ஜெகதீஸ்வரா என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம் ஆதி தாளம்.

அடுத்து சங்கரி சங்குரு சந்திரமுகி என தொடங்கும் ஷாமா சாஸ்திரி கீர்த்தனை ராகம் சாவேரி ஆதிதாளம் திஸ்ரநடை.

நேரம் 9:27 15 அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்திரேயா அவர்கள் கஞ்சிரா. நிறைவாக மஹித பிரவருத என தொடங்கும் தியாகராஜரின் லால்கொடி பஞ்சரத்ன கீர்த்தனை, காம்போஜி ராகம், திருசிர

அரங்கிசையில் சி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நெய்வேலி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஈரானில் சமீப காலமாக அதிகரித்துள்ள ஸ்திரத்தன்மையின்மை மற்றும் மோதல் நிலைகளை கருத்தில் கொண்டு தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்திய குடிமக்களுக்கு திருத்தப்பட்ட ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. எந்தவொரு நோக்கத்திற்காகவும் ஈரானுக்கு பயணம் செய்யும் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சூழல் மேம்படும் வரை தங்களது பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே ஈரானில் உள்ள இந்தியர்கள் கிடைக்கக்கூடிய விமான வாய்ப்புகளை பயன்படுத்தி தற்காலிகமாக ஈரானை விட்டு வெளியேறுவதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆகஸ்ட் 13 வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் பல முக்கிய சட்ட மசோதாக்கள் விவாதத்திற்கும் நிறைவேற்றத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்படும். இதனிடையே இன்று மக்களவையில் உச்சநீதிமன்ற திருத்த மசோதா 2026, மாநிலங்களவையில் தேசிய கௌரவத்திற்கு அவமதிப்பு தடுப்பு மசோதா 2026 விவாதிக்கப்பட உள்ளன. இந்த மசோதாக்களை தவிர பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி மசோதா, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மேம்பாட்டு மசோதா 2026 ஆகியவையும் மழைக்கால கூட்டத்தொடரின் போது விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் சட்டமன்றத்தின் 5வது நாள் பருவ மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடரின் போது அரசு துணைநிலை அறிக்கையுடன் பல்வேறு முக்கிய சட்ட மற்றும் நிதிசார் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் நகர்ப்புற மேம்பாட்டு மசோதா உட்பட மொத்தம் 13 மசோதாக்கள் அவையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக புஷ்கர் திருவிழாவை நடத்த புதுச்சேரி அரசு முன்வர வேண்டும் என்று வைத்திலிங்கம் MP வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 MHz அணுக்கரு காந்த அதிர்வு கருவிகளை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு திறந்து வைத்தார். கயானாவில் 116 பயணிகள் மற்றும் 17 பணியாளர்களுடன் சென்ற படகு நேற்று கடலில் மூழ்கியது. இதுவரை 67 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: நேரம் காலை 10:02:21. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்போவே முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள். ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும் ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இனிக்கும் முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இனிக்கும் தான். நேர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும் உலகவாழ் நேர்கள் கேட்டு மகிழ ஆசைய அப்ப

நீங்கள் ஃபேஸ்புக் முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் பதிவில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைசை பாடல்களை பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். நேயர்களே, நேற்று இடம்பெற்ற நேயர்கள் பாடல்கள் வாய்ப்பு இன்று அவர்களுக்கு மறுபடியும் வழங்கப்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு ரமணி வில்வம். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பருவராகம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன். நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் என்று தெரிவித்ததோடு இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் படகோட்டி.

நேரம் காலை 10:12. 10:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக நாகர்கோவில் மந்திரமூர்த்தி இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் பிரியா விடை.

அன்பான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவன் அவள் அது திரைப்படத்திற்காக ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். பாடல் கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி பெர்லின் நகரிலிருந்து நாராயணன், கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா இவர்களுக்காக வரும் பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேர்களே, இன்று காலை 11:02 நேர் நேரத்தின் தலைப்பு ஒப்புரவறிதல். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240, மற்றொரு எண் 2275250. கைபேசி மற்றும் வெளியூர் நேர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக கோவூர் சூரியமூர்த்தி, இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் நிழல் நிஜமாகிறது.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல். காட்டூர் சிவகுமார், சுஜாதாகுமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி, சரஸ்வதி பத்மநாபன், மாதவரம் பால்பண்ணை, சென்னை மணலிமாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், பெங்களூர் குப்பநத்தம் ராமு, முரதாபாத் மாவட்டம் முகேஷ், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், வேட்டவளம் குமார், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், கொடுக்காத்தூர் கே கே ஞானமுருகன், இவர்களுக்காக ஒரு பாடல் குங்கும சிமிழ் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேரம் காலை 10:45 3 நொடி.
1: உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்கலாம். வழங்குபவர் கே தனசேகர் அவர்கள்.
2: வேகமாக வளர்ந்து வரும் தற்கால நவீன டிஜிட்டல் உலகில் நம் குழந்தைகள் கணினி மற்றும் அலைபேசி திரைகளுக்கு முன்பாக தங்களின் பொன்னான நேரத்தை செலவழித்து வருகிறார்கள். இத்தகைய சூழலில் மிகச்சிறந்த மாற்றாக விளங்குவது சதுரங்க விளையாட்டாகும். இது குழந்தைகளின் கற்பனை திறனை தூண்டும் ஒரு உன்னதமான கலை. கணிதம், துல்லியம், அறிவியலின் கூர்நோக்கு மற்றும் பல்வேறு நுணுக்கங்கள் நிறைந்த ஒரு உன்னதமான அறிவுசார் பெட்டகமாக திகழ்கிறது. இத்தகைய சிறப்புமிக்க சதுரங்க விளையாட்டு உலகெங்கிலும் சுமார் 190 நாடுகளுக்கு மேலாகவும் மிகவும் ஆர்வத்துடன் விளையாடப்பட்டு வருகிறது. இந்த போட்டியின் மீதன உலகளாவிய தேடலையும் அதன் சிறப்பையும் போற்றி வளர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை 20 உலக சதுரங்க தினமாக கொண்டாடப்படுகிறது. சதுரங்கம் என்பது பொழுதுபோக்கு விளையாட்டு மட்டுமல்ல, அது ஒரு அறிவு கூர்மை, மிகச்சரியாக திட்டமிடல், கூர்ந்த விவேகம் ஆகியவற்றின் உன்னத கலவையாகும். 64 கட்டங்கள் கொண்ட இப்பலகையில் நிகழும் ஆட்டம் மனித சிந்தனையின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. சுமார் 5வது நூற்றாண்டு முடிவில் தோன்றிய இந்த விளையாட்டு ஒரு கலையாகவும் ஒரு விளையாட்டாகவும் அறிவியல் நுணுக்கங்கள் நிறைந்ததாக போற்றப்படுகிறது. பொதுவாகவே சதுரங்க விளையாட்டு சிப்பாய், குதிரைப்படை, யானைப்படை, மந்திரி, தேர் உள்ளடக்கிய விளையாட்டாக கருதப்படுகிறது. இந்தியாவில் தோன்றினாலும் 8வது நூற்றாண்டு 9வது நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சியில் இவ்விளையாட்டு தற்போதைய யூரோ வழியாக சென்று அங்கு பான் ப்ரமோஷன் இந்த மாதிரி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது நாம் விளையாடி கொண்டிருக்கும் கிளாசிக்கல் செஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற விளையாட்டாக விளையாடப்படுகிறது. இதற்காக உலக சதுரங்க அமைப்பு 1924 தோற்றுவிக்கப்பட்டது. அதன் நினைவாகத்தான் இந்த உலக சதுரங்க தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. யுனெஸ்கோவின் பரிந்துரைகள் தொடர்ந்து 1966 முதல் ஜூலை 20 உலகளாவிய கொண்டாட்டமான இந்நாள் கல்வி, சமத்துவம், பாலினம் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துவதில் அனைவரும் விளையாடக்கூடிய விளையாட்டாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த விளையாட்டு கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. பொறுமை, எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் போன்ற குணங்களும் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த விளையாட்டில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் என்று சொல்லப்படுகிற ஃபிடே மூலம் நமக்கு தர வரிசை புள்ளிகள் மற்றும் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறது. இதில் வேர்ல்டு செஸ் ஃபெடரேஷன் ஹையஸ்ட் டைட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம். கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்துட்டு மிக உயரிய பட்டமாக உலக சதுரங்க ஃபிடேவால் கொடுக்கப்படுகிறது. இதற்கு வந்து நம்ம 2500 புள்ளிகள் எடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா சர்வதேச மாஸ்டர் டைட்டில் ஐஎம் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. அது 2400 புள்ளிகள் பெற்றால் சர்வதேச மாஸ்டர் பட்டம் கொடுக்கப்படுகிறது. 3வதாக ஃபிடே மாஸ்டர், 2300 புள்ளிகள் எடுக்கும் பட்சத்தில் நமக்கு ஃபிடே மாஸ்டர் டைட்டில் கொடுக்கப்படுகிறது. 2200 புள்ளிகள் பெறும் பட்சத்தில் கேண்டிடேட் மாஸ்டர் என்ற பட்டமும் வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்த புள்ளிகள் அடிப்படையில் ஈலோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஈலோ பாயிண்ட்ஸ் விளையாடும் போது நமக்கு வெற்றி தோல்வியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக

உலக சாம்பியன்ஷிப். உலக சாம்பியன்ஷிப் எடுத்துக்கொண்டால் இதுவரையில் மேக்னஸ் கால்சன் என்பவர் நார்வே நாட்டைச் சேர்ந்த வீரர். அவர் 5 முறை உலகப்பட்டம் வென்று அதிக ஃபிடே தரவரிசை புள்ளியில் 2881 புள்ளிகள் எல்லோ பாயிண்ட்ஸ் எடுத்து முதலிடத்தில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ்கள் உலகப்பட்டத்தை வென்றுள்ளனர். குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலிருந்து 5 முறை வென்ற விஸ்வநாதன் ஆனந்த், அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதைத் தொடர்ந்து தற்போதைய உலக சாம்பியன் குகேஷ், அவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 38 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் இந்தியாவில் மொத்தமாக தற்போதைய நிலவரப்படி 98 கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகியுள்ளார்கள். 1/3% தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த மாதிரி வளர்ச்சி வந்திருக்கு. சதுரங்கத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இளம் வீரர்கள் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய விளையாட்டு சங்கங்கள், அரசு இவங்கெல்லாம் உதவியோட இளம் வீரர்கள் வந்து நிறைய பயிற்சி பெற்று முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா 1988 விஸ்வநாதன் ஆனந்த் கோவையில் நடைபெற்ற கிராண்ட் மாஸ்டர் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளில் 98 கிராண்ட் மாஸ்டர் உருவாகியிருக்கிறார்கள். விஸ்வநாதன் ஆனந்தை தொடர்ந்து நிறைய வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். பெண்கள் பிரிவில் பொறுத்த மட்டும் இந்தியாவிலிருந்து கொனேரு ஹம்பி, அவரும் மகளிர் போட்டியில் மட்டுமல்லாமல் விஸ்வநாதன் ஆனந்தை போன்று கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தார். அவரைத் தொடர்ந்து நிறைய இளம் வீரர்கள் வீராங்கனைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தற்போது வைஷாலி அவர்களும் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றிருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த இரு வீரர்கள் குகேஷ் மற்றும் வைசாலி வரவிருக்கும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்காக தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்தமட்டும் 8ஆம் நூற்றாண்டிலிருந்தே சதுரங்கத்துக்காக கோயில் நிறுவப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. சதுரங்க வல்லபநாதர் என்னும் கோயில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது வந்து ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. கேரளாவில் உள்ள மரோட்டி என்ற கிராமத்தில் அனைவரும் சதுரங்க விளையாடுவார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாநிலத்திலிருந்து நிறைய பேர் மதுப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துள்ள என்பது இந்த விளையாட்டின் சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தை பொறுத்தமட்டில் தொழில் முறை ஆட்டக்காரர்களாக நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். சதுரங்கத்துறை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறும் வீரர்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் சார்பாக விருதுகளும் வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டு அவர்களை ஊக்கப்படுத்தி பணி மற்றும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த விளையாட்டு குழந்தைகளுக்கான விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் 5 வயது முதல் 90 வயது வரை விளையாடக்கூடிய விளையாட்டாக கருதப்படுகிறது. சதுரங்கம் விளையாடுவதால் மெமரி லாஸ் என்னும் அல்சைமர் நோய் குணமடைவதாக கண்டுபிடித்துள்ளார்கள். ஆய்வுகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்த 70 வயது மேற்பட்டவர்களுக்கான ஞாபக சக்தி மிகவும் அபாரமாக இருக்கிறது. சதுரங்கத்தில் மட்டும்தான் வயது வித்தியாசம் பார்க்காமல் விளையாடக்கூடிய போட்டியாக இருக்கிறது. உலக சதுரங்க தினமான இன்று பல்வேறு வகையான போட்டிகள் இந்தியாவில் மற்றும் உலக அளவில் நடைபெற உள்ளது என்பதை இத்தருணத்தில் குறிப்பிட விரும்புகிறோம். இந்த விளையாட்டு பாரசீகத்துக்கு பரவியது. அங்கு அதற்கு சத்ரஞ்ச் என்று பெயர் மாற்றப்பட்டது. பாரசீகத்தின் இஸ்லாமிய படையெடுப்பை தொடர்ந்து ஸ்பெயின் மற்றும் இத்தாலி வழியாக ஐரோப்பாவிற்கு பரவியது. 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் விதிகள் மாற்றப்பட்டு கிளாசிக்கல் செஸ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக பரிணமித்தன. ராணிக்கு பரந்த அளவிலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. இது ஆட்டத்தின் வேகத்தை வியக்கத்தகு முறையில் அதிகரித்தது. நவீன சதுரங்க கோட்பாட்டாக மாறுவதற்கு வழிவகுத்தது. சந்தேகத்திற்கு இடமில்லாத கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் முறையாக 1886ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. உலகின் முதல் சதுரங்க சாம்பியன் வில்லியம் ஸ்டைனிட்ஸ் என்பவர் 1886ஆம் ஆண்டு பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 18 உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாபி ஃபிஷர், அவர் 1972ஆம் ஆண்டு வெற்றி பெற்றது, செஸ் உலகை வியக்க வைத்தது. அவரைத் தொடர்ந்து கேரி காஸ்பரோவ் தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆதிக்கம் செலுத்தி 2000ஆம் ஆண்டு வரை வீழ்த்த முடியாத வீரராக வலம் வந்தார். அதைத் தொடர்ந்து இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் தற்போது வரை 5 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்கள் வென்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து மேக்னஸ் கால்சன்,
இவரும் 5 முறை உலக சாம்பியன்ஷிப் வென்று

0: உலகின் வீழ்த்தப்பட முடியாத வீரராக வளம் வந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது இந்தியாவின் குகேஷ் 2024 நடைபெற்ற போட்டியில் சைனாவின் வீரர் டிங்லினை வென்று இளம் வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இவ்வாறாக உலக சாம்பியன் இருந்தாலும் சதுரங்க ஒலிம்பியாட் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒரு குழு நிகழ்வாகும். இதில் உலகளாவிய சுமார் 190 மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டு குழு போட்டியாக நடத்தப்படும் விளையாட்டாக கருதப்படுகிறது. ஃபிடே சர்வதேச கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நடத்தப்படும் இப்போட்டியில் மகளிருக்கான போட்டியம் தனியாகவும் ஓபன் பிரிவு தனித்தனியாகவும் நடைபெற்று வருகிறது. சதுரங்க உலகில் உலக செஸ் ஒலிம்பியாடு வென்று இந்தியா மகளிர் மற்றும் ஓபன் பிரிவில் கடந்த 2024 நடைபெற்ற போட்டியில் முதலிடத்தை பெற்று வாகை சூடியது. இதற்கு முன்னர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் அதிக முறை பட்டங்கள் வென்றுள்ளன. சதுரங்கத்தை விளையாடுவதால் குழந்தைகளுக்கு ஞாபகத்திறன், முடிவெடுக்கும் திறன் மற்றும் தனிநபர் பொறுப்பு இவை அனைத்தும் வளர்ச்சியடைய உறுதுணையாக உள்ளது. சதுரங்கம் என்பது வெறும் பொழுதுபோக்கு விளையாட்டு என்ற எல்லையை கடந்து மனித மூளையின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் ஒரு உன்னத கலையாகவும் அதே வேளையில் பாதுகாப்பான ஒரு வாழ்வாதார பாதையாகவும் பரிணமித்துள்ளது. இந்தியாவில் சதுரங்க புரட்சியும் 45வது ஒலிம்பியாட் இரட்டை தங்க சாதனையும் உலக அரங்கில் இந்தியாவின் ஆதிக்கத்தை உறுதி செய்துள்ளது. பிரபஞ்சத்தின் அணுக்களை விடவும் அதிக சாத்தியக்கூறுகளை கொண்ட 64 கட்டங்கள் ஆடும் இக்கலை நமக்கு பொறுமை, விடாமுயற்சி மற்றும் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கும் திட்டமிடல் உத்திகளை கற்றுத்தருகிறது. ஜெனாஸ் உமா சுமாஸ் என்ற உயிரியலத்தின் முழக்கப்படி சர்வதேச எல்லையை கடந்து உலக மக்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைக்கும் உன்னத சக்தியாக சதுரங்கம் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை.
1: உலக சதுரங்க விளையாட்டு தினம் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. தனசேகர் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி இன்று காலை 8:02 அளவில் சென்னை வானொலி நிலையம் ஒளிபரப்பிய நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேர்களே, இன்று காலை 11:02 நேரத்தின் தலைப்பு ஒப்புரவு அறிதல். நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275-2240 மற்றொரு எண் 2275-2550. கைபேசி மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற எண்களை முன் சேர்த்து அழைக்கவும்.
7: நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணி

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். அரசியலமைப்பு சட்டம், நாடாளுமன்ற மரபுகள் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை காத்து ஒத்துழைப்பு உணர்வுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்பார்கள் என்று மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் பதிவிட்டுள்ள அவர், சட்டம் இயற்றுதல் மற்றும் பிற நாடாளுமன்ற பணிகளை சுமூகமாகவும் அதிக அளவிலும் நிறைவு செய்வது ஒரு கூட்டு பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார். புரட்சியாளரும் சுதந்திர போராட்ட வீரருமான படுகேஸ்வர் தத்தின் நினைவு நாளான இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக ஊடக பதிவு ஒன்றில், ஆங்கிலேயர்களின் அநீதிகளுக்கு எதிராக நாடு முழுவதும் சுதந்திர உணர்வை படுகேஸ்வர் தூண்டிவிட்டதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். அநீதி மற்றும் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக போராடிய ஒரு தீவிர தேச பக்தராகவும் துணிச்சலான ஆளுமையாகவும் படுகேஸ்வர் தத் விளங்கியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜன்பத், ராஜீவ் சவுக், பட்டேல் சவுக், சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மற்றும் சேவா தீர்த் ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் தெரிவித்துள்ளது. ஈரானில் சமீப காலமாக அதிகரித்துள்ள ஸ்திரத்தன்மையின்மை மற்றும் மோதல் நிலைகளை கருத்தில் கொண்டு தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்திய குடிமக்களுக்கு திருத்தப்பட்ட ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. எந்தவொரு நோக்கத்திற்காகவும் ஈரானுக்கு பயணம் செய்யும் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சூழல் மேம்படும் வரை தங்களது பயணத்தை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே ஈரானில் உள்ள இந்தியர்கள் கிடைக்கக்கூடிய விமான வாய்ப்புகளை பயன்படுத்தி தற்காலிகமாக ஈரானை விட்டு வெளியேறுவதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 400 MHz கருப்பொருள் காந்த அதிர்வு கருவிகளை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு திறந்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 11:02, 8 வினாடி. நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரத்தின் தலைப்பு ஒப்புரவு அறிதல். நேயர்களே, உங்களோடு பங்கேற்க இருக்கின்றேன் சுகவனேஸ்வரி டி. உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். 0413-2275-240 மற்றொரு எண் 2275-2550 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களின் கருத்துக்களை என்னோடு பகிரலாம். நாம் பார்க்க இருப்பது ஒப்புரவு அறிதல் என்ற தலைப்பை தான். அதாவது திருவள்ளுவர் கூட அதிகாரம் 22 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா? கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். அதாவது என்னன்னா, இந்த உலகத்தார் தமக்கு உதவும் மழைக்கு என்ன கைமாறு செய்கின்றனர், மழை போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இப்போ வந்து நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிரலாம். ஒப்புரவு அறிதல் அப்படின்ற தலைப்பை ஒட்டிய உங்களின் மேலான கருத்துக்களை கூற முதல் நேயர் வருகிறார். ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்கப்பா, உங்க கருத்தை சொல்லுங்க.
2: இன்னைக்கான தலைப்பு சொல்லுங்க மேம்.
0: ஒப்புரவு அறிதல், அதுதான் இன்னைக்கு தலைப்பு.
2: ஒப்புரவு அறிதல், இதனுடைய பொருள் என்ன மேம்?
0: அதாவது நம் சமுதாயத்திற்கு வந்து தன்னால இயன்ற நன்மைகளை வந்து நம்ம வந்து செய்யணும் இல்லைங்களா. அதுதான் பிறர் துன்பங்களை கண்டு வந்து நம்ம உதவுதல் தான் வந்து இந்த ஒப்புரவு அப்படின்றது. அதுதான் துன்பங்களை கண்டு சொல்லுங்க.

0: அதாவது மற்றவங்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டம் மாதிரி உணர்ந்து உதவி செய்தல்ங்கிறது ஒரு அற்புதமான குணம் தான். அது வந்து எதையும் எதிர்பார்க்காத பிரதிபலன் பார்க்காத ஒரு உதவு தான் உறவு அப்படின்னு சொல்லலாம். இல்ல என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல வெகு சிலருக்குதான் அந்த ஒரு குணம் அப்படிங்கறது இருக்கு. ஆனா எல்லாருமே அந்த மாதிரியான குணம் படைத்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒருத்தரை பாக்குறோம், அவரால் ரோடு கிராஸ் பண்ண முடியல, உடனே அடுத்த செகண்ட் அவரை ரோட் கிராஸ் பண்ணுறது, அதனால அவருக்கு நமக்கு அவர்கிட்ட எந்த வித உதவியும் இல்லை, இருந்தாலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன், அவரால் முடியாத ஒரு காரியம், மனித நேயம் இல்லையா, அதுதான் மனித நேயம். அதே மாதிரிதான் மேம், முடியாதவங்களுக்கு வந்து லக்கேஜ் கீழே இறக்கி விடுறது, அதுக்கப்புறமா முடியாத வயசானவர்களுக்கு நம்மளுடைய இருக்கை அப்படிங்கறத விட்டு கொடுக்கறது, இது போல விஷயங்கள் எல்லாமே வரும். அப்போ அந்த ஒரு உதவி அப்படிங்கறது தகுந்த சமயத்துல செய்வது அப்படிங்கறது ரொம்ப நல்லது.
1: நல்லது,
0: பிரதிபலன் பார்க்காம அதுவும் இந்த சமுதாயத்திற்காக நம்ம ஏதாவது ஒரு மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு உதவி செஞ்சோம்னா அதுவே பெரிய விஷயம் தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நம்ம பகுதியில மின்தடை அப்படிங்கறது வருது, சரி பல விளக்குகள் எல்லாம் இல்ல, அப்படி சொல்லிட்டு அது ஒரு உதவி. நம்ம நம்மளுடைய பகுதி மக்களுக்காக நம்ம சீட்டு விடுத்து செய்யறோம், அதனால நாமும் பயன் பெறுவோம்
1: எதிர்பார்ப்பே இல்லாம செய்யறது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இல்லீங்களா.
0: இது சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறது அவசியம். இப்போ உதாரணத்துக்கு, உங்ககிட்ட ஒரு சாக்லேட் இருக்கா, மத்தவங்களுக்கு இன்னொரு சாக்லேட் அப்படிங்கறத பகிர்ந்து கொடு. அது ஒரு குட்டி விஷயமாக இருக்கலாம், இப்ப நாளடைவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு குழந்தைகள் செய்வாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு உதவி செய்யறத பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தைகள் அப்படிங்கறவங்க
1: கண்டிப்பா செய்வாங்க.
0: அதே மாதிரிதான் சொல்லுவாங்க, நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா மற்றவங்க நமக்கு உதவி செய்வாங்க. சொல்லுவாங்க, யாரு என்ன எதுனே தெரியாது பாத்துட்டீங்க, என் லைஃப்ல சில பேர் வந்து
1: சின்ன நம்ம கஷ்டத்துல இருந்திருப்போம், ஒரு துன்பத்துல இருந்திருப்போம், நமக்கு உதவி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா.
0: அது என்னன்னா, நம்ம மற்றவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம ஏதோ ஒரு உதவிதான், நம்ம கண்ணுக்கு தெரியாம உதவியா வந்திருக்கு. இதுல நிறைய பேருக்கு நம்பிக்கை அப்படிங்கறதும் இருக்கு மேம், நூத்துல ஒரு வார்த்தை தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல சிலருக்கு கஷ்டம் வரும், அந்த சமயத்துல வருவாங்க, உதவி செய்வாங்க, அப்புறமா நாளடைவுல அவங்க எங்கடா இந்த ஆளா இப்படி வந்துட்டு பண்ணிட்டு போனாங்க, அவங்க இல்லாத இடம் மாதிரியே போயிடும். அப்படின்னா கடவுள் அனுகிரகம் செய்து நம்ம கஷ்டத்துல படக்கூடாதுன்னு அவங்களை அமைச்சு லைஃப்ல பண்ணிருக்கிறாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொரு விஷயம், நீங்க சொன்னதை படி பார்த்தோம்னா கூட இன்னொரு விஷயம் நான் சொல்றதுக்கு நினைக்கிறேன்
0: என்னன்னா,
1: நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம வந்து நம்ம வீட்லயும் பார்த்து பிள்ளைங்க வந்து வளரணும், நம்ம வந்து சொல்லித்தரணும் அப்படிலாம் சொன்னீங்க. சில இடத்துல பாருங்களா, இயற்கையாவே நம்ம யாருமே சொல்லித்தரலனா கூட எல்லாருக்கிட்டயுமே இருக்குது அந்த ஒப்புரவு அறிதல் அப்படின்றது, எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் மனசுலயும் இருக்குது. ரொம்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி குணம், நல்ல குணம் படிச்சவங்க கெட்ட குணம் படிச்சவங்கன்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னு யாரும் இல்லை. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கூட இருக்கும் ஏதோ ஒரு நல்ல நல்ல குணம், அந்த உதவுற குணம் அவங்க கிட்டயும் இருக்கு இல்லைங்களா. எல்லாருமே இருக்குது, இருக்க மாட்டாங்க இல்லையா. ஆமா ஆமா,
0: அவங்களை
1: மாத்துது இல்லைங்களா.
0: அது கூட இல்லாத சில பேர் வர்க் பண்ணுவாங்க, இருக்காங்க அவங்க அந்த சமயத்துல ஒரு பிழைது, அது நூத்துக்கு நூறு உண்மைதான்.
1: எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க செய்யற அளவுக்கு கூட இருப்பாங்க நிறைய பேர் பாத்துருக்கோம் இல்லையா நம்ம. ஆமா,
0: இது ஒரு தெய்வ குணம், எல்லாருக்குமே
1: இருக்கிற
0: ஒரு குணம். அதை நம்ம வந்து
1: அதாவது
0: கொடுக்கணும்.
1: ஆமா, கரெக்டா கொடுக்கணும். தேவையான படுற இடத்துல தேவையானவர்களுக்கு கண்டிப்பா நம்ம வழங்கணும்.
0: ஈர்ப்பு தன்மையோட இருக்கிறதுக்கு காரணமே உப்புரவு, அந்த ஒரு குணம் படித்ததுனாலதான்
1: இருக்கணும். இருக்கணும்
0: கண்டிப்பா. தலைப்பு
1: நன்றி நன்றி உங்களுக்கு. அடுத்த நேயர் வராங்க, கேட்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க. ஹலோ ஹலோ,
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: வா கலையரசு, நல்ல பாலு
1: சொல்லுங்க சார்.
2: நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. எஸ் எஸ் பாருங்க, பாடல உண்டு.
1: நல்லா இருக்கு சார், நல்லா பாடுனீங்க.
2: தலைப்புக்கு பொருத்தமான ஒரு பாடலுங்கிற தாண்டி, இந்த சுயநலம் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள தொலைகிறவங்களும் மற்றவங்க யாருன்னு எப்ப என்ன கெட்டு போனா போறாங்க நமக்கு என்ன அப்படிங்கிற காழ்ப்புணர்வோட பொறாமையோட இருக்கிறவங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்யற கைகளுங்க பின்னோக்கி இருந்துடும். அந்த பின்னோக்கி அவங்க இருக்கிற நேரங்கள்ல

0: அவங்க மற்றவங்க வழிகளை உணர மாட்டாங்க, மற்றவங்க கஷ்டத்துல பங்கெடுக்க மாட்டாங்க. அப்படி பங்கெடுக்காம போற நேரங்கள்ல சமுதாயத்துல தலை குனிவையும் கரும் புள்ளியும் நிறைய சுமப்பாங்க. கெட்ட பேர் அவங்களுக்கு வந்து சேரும். அப்படி கெட்ட பேர் அவங்க சேர்க்கிற நேரங்கள்ல கூடவே சேர்த்து தன்னுடைய சந்ததிகளுக்கு அதே மாதிரி பழக்கத்தை கத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சில குழந்தைகள் பார்த்து கத்துப்பாங்க, சில குழந்தைகள் பெற்றோருடைய அசைவுகளை நடைமுறைகளை பார்த்து கத்துக்குவாங்க. அப்படி கத்துக்கிற நேரங்கள்ல அது முரண்பாடா பண்ணும். பெற்றோர்கள் நம்ம இருந்து இந்த மாதிரி பொது நலம்னா என்ன, இந்த பொது நலம் செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பொது நலம் எது மாதிரி நேரங்கள்ல செய்யணும், எந்த இடத்துல செய்யணும், அப்படி செய்யறதுனால சமுதாயத்துக்குல நமக்கு என்ன ஒரு விஷயம், நமக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கற மாதிரி நம்ம வாழ்வியல் பயணத்தை கொண்டுட்டு போகணும். சொன்னா நம்ம முழுதெல்லாம் வாழ்ந்து காட்டணும், வாழ்வியல் விஷயங்கள் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்னை பொறுத்தவரை வலியுறுத்த வேண்டுகோள வைப்பேன். செய்யற ஒரு விஷயம் எனக்கு மறைமுகமா நல்ல பாராட்டுகளை கிடைக்கும்.
1: கண்டிப்பா
0: சாதாரணம் பார்க்கறது ரொம்ப சாதாரணமா நல்லா இருப்பாரு, ஆனா பாக்கவே எதனா ஒரு விஷயத்த எதனா ஒரு இது செய்வார் செய்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு
1: வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு பாராட்டுக்கள். மேலும் மேலும் உங்களுடைய பணிகள் சிறக்கணும். எங்களுடைய
0: இது மாதிரி நான் இந்த மாதிரி உதவிகளை செய்யற நேரங்கள்ல எனக்கு எதிர்பாராம சில உதவிகள்
1: தானாவே கிடைக்கும்.
0: எதிர்பார்க்காமலே கிடைக்கும்,
1: தேவையான நேரத்துக்கு கரெக்டா கிடைக்கும் இல்லைங்களா.
0: நாம் வாழ்வது வாழ்வென்று நம் சார்ந்தோருக்கும் நம்மால் முடிந்த பங்களிப்பை கொடுக்கணுங்கிறத இந்த சமுதாயத்துக்கு நம்ம விட்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: இந்த விஷயத்தை நாம செய்யற நேரங்கள்ல நல்ல ஒரு நல்ல நல்ல குடும்பம் நன்மைகள் அப்படின்னு ஒரு பாராட்டு கிடைக்கும். பாராட்டு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், அது எல்லாருக்கும் கிடைக்கும்னா கடினம் தான். ஆனா கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் இது கொஞ்சம் மனிதநேயம் மனிதாபிமானங்கள் கொஞ்சம் குறைஞ்சி காணப்படுது. குறைஞ்சி காணப்படுறதுனாலதான் உதவி கிடைக்கிறது ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. இந்த கேள்விக்குறியா போயிட்டு இருந்ததுனாலதான் நம்ம மனசுல ரொம்ப சங்கடப்படுறோம். அந்த மாதிரி சங்கடப்படுற நேரங்கள்ல என்ன பண்றது, இதுவும் கடந்து போகணும் அப்படின்னு போயிட்டு கூடல நம்ம
1: வாழ்ந்தோம்.
0: இப்ப நான் எப்படி வாழ்ந்தோம் அதே பிள்ளைகளுடைய மகன்
1: வாழ்ந்துட்டு
0: குடும்பத்து கதையை நான் பேசுறது நினைக்க வேண்டாம்.
1: இல்ல இல்ல அந்த ஒப்புரவு பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க இப்போ இல்லையா, அதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு.
0: மனம் தேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பேசுற நேரங்கள்ல தான் பல செய்திகள் சென்று அடையும். அனுபவம் தானே இது மாதிரி விஷயங்கள் நமக்கு வாழ்வியல சொல்லி கொடுக்குது.
1: ஆமா ஆமா, அப்பெல்லாம் வந்து நம்ம சொன்னாதான் தெரியுது இல்லைங்களா. இப்பெல்லாம் வந்து நம்ம சொன்னாதான் சில விஷயங்கள் வெளியே வருது தெரியுது இல்லையா, அதனால சொல்லுங்க.
0: இப்ப வந்து எங்க நாலாவது தெருல ஒருத்தர் சிமெண்ட் சாலை போறாரு வச்சுக்க, ஒரு தார் சேலை போறாரு வச்சுக்கோ, சொல்லுவேன் இது உங்க தெரு மாதிரி நினைச்சுக்க, இது உங்க ஊர் மாதிரி
1: நினைச்சுக்கலாம்,
0: சிறப்பா செய்து கொடுங்க, இதெல்லாம் எதிர்பார்க்காம செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நேரங்கள்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்யறேங்க. நாங்க எங்க தெருல வந்து நீங்க வந்து கேக்குறீங்க, நான் நாலாவது தெருல இருக்கிறேன், இந்த தெரு கொடுத்தீங்கன்னாதான் எங்களுக்கும் அப்படி செய்வீங்கன்னு நான்
1: சொல்லுவேன். நல்லது நல்லது.
0: ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு விஷயத்திலும் நம்ம சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும், நல்ல ஒரு வாழ்க்கையை
1: வாழணும்,
0: பாராட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்.
1: கண்டிப்பா
0: எத்தனை காலம் வாழ்ந்தார் என்பது வாழ்க்கை அல்ல, அவர் எப்படி வாழ்ந்தார்னு சொல்ற மாதிரி வாழற மாதிரி, அதுதான் ஒரு மிக சிறப்பான ஒரு
1: வாழ்க்கை.
0: வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க, எங்களுக்கு வாழ்வியல் விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, அவ்வளவு நம்ம பயணிக்கிறதுனால தான் நல்ல ஒரு குடிமகனா நம்ம வாழ்ந்துட்டு
1: இருக்கோம்.
0: முதன்மை காரணம் எங்களுடைய அகில இந்திய வானொலி.
1: கண்டிப்பா அதுதான் நானும் சொல்லலாம் நினைச்சேன். உங்களை பக்குவப்படுத்ததும் பண்படுத்தினதும்
0: நாங்க பட்டறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு கத்துக் கொடுத்தது இந்த வானொலி
1: தான். கண்டிப்பா
0: இந்த வானொலி எங்களுக்கு நிறைய வாழ்வியல் விஷயங்களை நிறைய சொல்லி,
1: பட்டறிவுகளை வந்து நமக்கு நிறைய சொல்லி தருது,
0: நிறைய சொல்லி கொடுப்போம். உங்ககிட்ட நாங்க கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் அதனுடைய பயணம் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கு.
1: கண்டிப்பா சார்.
0: அதனால குடும்ப நல்ல தொடுக்காட்சி தொடுப்பு கைபேசி தொலைக்காட்சி கணினு சொல்லி போயிட்டு இருக்கு.

0: பார்த்தாமே நம்ம வார்டுல கேட்கணும், வார்டுல சிந்தனையாளர்களாமாலும் பொதுநல சிந்தனையாளர்களா மாறி நம்மளால சின்ன சின்ன பங்களிப்புகளை கொடுக்கற நேரங்கள்ல
1: அவங்க நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க இல்லீங்களா அவங்களையும். சரி சரி,
0: இளைஞர்களுடைய பங்களிப்பு பல மாவட்டங்களிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து நமக்கு கடலூர் புதுச்சேரிக்கு வந்து கிடைக்கலையா? அது கூட மனித நேயத்தினுடைய மனிதாபின் ஒரு மாண்பு, அது கூட உதவியினுடைய வெளிப்பாடு தான். நல்ல குரல் நிறைய செய்திகள் இருக்கு, இது போன்று நிறைய குரல்களை எடுத்து நிறைய ஆர்த்திச்சூடி குந்தன் வேந்தனை எடுத்து எங்க நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் எங்க நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் இன்னமும் நிறைய கொடுத்தாங்கன்னு வருஷமெல்லாம் பேசுறதுக்கு தலைப்பு இருக்கு.
1: நன்றி நன்றி, அருமையா பேசுனீங்க. அடுத்த நேயர், ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க.
2: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து
1: சொல்லுங்க சார்.
2: அருமையா உங்களுக்கு தலை தாழ்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன்.
1: வணக்கம் சார், வணக்கம்.
2: ஏன்னா தலை தாழ்ந்த வழக்கம் சொல்லணும், ஏன்னாக்கா அதிகாரத்தை வாழ்ப்புகள் வள்ளுவனுக்கு அதிகாரத்தை தலைப்பாக வச்சு கொடுக்கும் போது அதுக்கான அந்த வணங்குதல் இருக்கணும்ல.
1: நன்றி நன்றி சார், அவருக்கு தான் எல்லா புகழுமே திருவள்ளுவர்வே சாரும் இல்லைங்களா? சொல்லுங்க சார்.
2: கண்டிப்பாக எல்லா புகழும் வள்ளுவனுக்கே தான்.
1: ஆமாங்க சார்,
2: அது மாதிரி 221 குறளை சிறப்பாக முதல் குறளை அது ஒப்புரவு ஒப்புரவுங்கிற அதிகாரம் போறதுக்கு முன்னாடியே நிறைய தீவினை அச்சம் அதிகாரம் அமைக்க சீரே பாத்தீங்கன்னா தொடர்ச்சி வரும். அதிகாரத்தோட சீரே வந்து ஒன்னு அதிகாரம் பண்ணிருப்பாரு. அந்த வகையில பார்க்கும் போது தீவினை அச்சத்தை மனிதன் தீவினை அச்சம் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து விலகி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பண்பு ஒப்புல ஒப்புரவானாக உயர்ந்தங்கிறதுக்காகவே இந்த அமைக்கிறாரு. தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் நிலைய சொல்றாரு முதல் பொருள் முதல் அதிகாரத்துல. அதாவது நெருப்பு எப்படி நம்ம பார்த்து பயப்படுறோமோ அந்த நெருப்போட தீய செயல் நம்மள வந்து ரொம்பவும் பயப்படுத்தும். அதனால தீய செயலை
1: செய்யாம
2: செஞ்சாங்க. அதற்கு பதிலா ஆமா அதற்கு பதிலா ஒப்புற வளர்னா இரு நற்செயல் செய்யற வேலை அதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்ற கட்டளை இதழ அறிதல் அப்படிங்கிறார். இப்போ அறம் செய்ய விரும்பு சொல்லி அவை
1: பண்ணாங்க,
2: கட்டளை இடல அறம் செய்ய கட்டளை விடல அறம் செய்ய விரும்ப சொல்றாங்க. நம்ம அப்ப விரும்ப விரும்ப சொல்றதுக்காக என்னன்னா நாமளா அதுக்குள்ள உணர்வு பட்டு செய்யக்கூடியதான் விரும்புதல் அப்படிங்கிற. அதே மாதிரி அறிய சொல்றீங்க உப்புறவுனா என்ன, ஒப்புரவாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒப்புரவுங்கும் போது நம்ம வேற ஒண்ணு இதுல சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? உயர் பண்புகளை பிறகு செய்ய வேண்டிய உதவியை நல்ல அறத்தை நீ செஞ்சிட்டுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி செய்யாத நிலை என்ன அப்படிங்கறது விளக்குறாரு. அதுக்குதான் முதல் வேண்டாம் தலை மாசிருந்து அந்த கொள்கை உலகம் சொல்லி முதல் குறை சொல்லும் போது மழையை ஒப்பிட்டு சொல்லிட்டாரு.
1: ஆமா,
2: மழை வந்து நீர் கொடுக்கணும்னா அது எந்த விதமான
1: எதிர்பார்ப்புமே
2: இல்லாம இல்லாம நமக்கு அது கிடைக்குது. அதே மாதிரி ஒப்புரவாளர்னா ஒருத்தர் இருக்கணும், இருந்துட்டு அந்த ஒப்புரவாளனுக்கு என்ன கடமைகளை சொல்லிடுறாருன்னா இதை நீ செஞ்சுட்டு பல பேர்கிட்ட இதை கொண்டு போய் சொல்லு, நான் இவங்களுக்கு இதை செஞ்சேன், நான் இவங்களுக்கு இதை
1: செஞ்சேன்,
2: இத மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நீ சொல்லு. சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல உனக்கு அவங்களும் செய்யறதுக்கு முற்படுவாங்க. பிறரையும் நீ செய்ய தூண்டு, என்ன செய்ய தூண்டு, அறம் செய்ய தூண்டு, பிறருக்கு பண்பு உயர் பண்ணாங்க உதவிகளை செய்யறதுக்கு தூண்டு அப்படின்னு சொல்லி ஒப்புரவாளனுக்கு ஒரு இலக்கணம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈகையை கொண்டாந்து நிறுத்துறாரு. நிறுத்த அதை செஞ்சுட்டு நீ யார்ட்டையும் சொல்லிடாத, முதல்ல வச்சுக்கோ. அடுத்த உன்னோட பிறவிக்கு அந்த ஈகையா செஞ்ச ஈகையில செஞ்ச நற்பயன்கள்லாம் உனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி ஈகையை கொண்டாந்து நிறுத்துறாரு. சொல்லிட்டு இது மாதிரி செய்யாதவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும்
1: போடுறாரு.
2: எடுத்து நடுல நடுமண்டல ஆணி அடிச்சு சொன்ன மாதிரி இந்த குரல்.
1: ஆமா,

0: என்னன்னா
1: பணம்
0: படைச்சவங்க
1: எல்லாம்
0: இந்த பூமியில பணம் படைச்சவங்க எல்லாம் இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஆனா இறப்பு இறப்பு சான்றிதழ் அந்த பதிவேட்டுல பார்த்தாக்க இவங்க பேர்லாம் இருக்கு, விட்டு ராமலிங்கம் சுப்பிரமணியம் இந்த 10 பேரோட இருக்கு. ஆனா அவங்க உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இவன்கிட்ட ஏகப்பட்ட கோடி ரூபாய் பணம் இருக்கு பாரு, கையிலே பணத்தை வச்சிருக்கான். ஆனா இந்த 10 ரூபாயிலும் இந்த லிஸ்ட்ல இருக்கான், யார் லிஸ்ட்ல இருக்கான், இறந்தாரோட லிஸ்ட்ல இருக்கான் அப்படிங்கிறாரு. எப்படிங்க இறந்தார் லிஸ்ட்ல இருக்காங்க, அவன் உயிரோட வாழ்றனா? அப்படி நினைக்காத, அவன்கிட்ட 10 ரூபாய் பணம் அடுத்தவனுக்கு செய்யாம என்ன பணம் இருந்து இறந்தவங்க
1: இறந்தவன் சொல்றாங்க.
0: சரி, பணம் இருந்து இறந்தவன் வார்த்தை
1: கண்டிப்பா சார்.
0: பணம் பொருள் இருக்கிறவங்க 10 பேர்
1: எல்லாருக்கும் உதவணும் செய்து, வறுமையிலும்
0: மனப்பான்மை இருக்கு,
1: வறுமையிலும் கூட செய்யணும் அப்படின்றதுதான் அது இல்லைங்களா? வறுமையில் நிலையில
0: இல்ல, வறுமையில வறுமையில இல்லாதவங்க கூட செய்யணுங்கிற கண்டிஷன் சொல்லலாமா? காரணம் அதிகாரத்துல அதோட உதவியை பத்தி நிறைய சொல்லிருக்கிறார். இதுல ஒப்புரவுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொருள் படைச்சவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறார். பொருள் படைச்சவங்க எப்படி இருக்கணும்? பொருள் படைச்சவருக்கும்
1: எல்லாருக்கும் தந்து உதவணும்,
0: தந்து உதவணும், தந்து உதவியா 10 பேருக்கு நீ செஞ்சு புகழை நீ வாங்கிக்கணும். அதுக்கு இந்த புகழை வாங்குறவங்க 10 பேர் ஒன்னாலும் செய்ய வருவாங்க. பணம் பொருள் வச்சிருந்து நீ செய்யாம
1: இருந்தீங்கன்னா
0: பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றார் செல்வம் நயனுடைய படின்னு போறாரு. இங்கேயும் செல்வத்துதான் கொண்டாடுற. அப்போ இந்த அதிகாரம் முழுக்க முழுக்க பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாதவங்க அதுக்கு என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு அவரே ரொம்ப அற்புதமா சொல்றாருமா, என்னன்னா ஒண்ணுமே என்கிட்ட பணம் இல்ல, நானும் உதவணும்னு ஒருத்த ஒரு ஒப்புரவாளர் நினைக்கிறானா, கோவிலுக்கு வந்துட்டு நன்கொடை செய்ய கொடுங்கன்னு சொல்லி வரான். என்கிட்ட காசு இல்லப்பா. அவனுக்கு எப்படி சொல்ல சொல்றாருன்னா, உன்கிட்ட காசு இல்ல, நீ கொடுக்க வேண்டாம் தம்பி, இல்ல வா, உன் காரியம் சிறப்பா நடக்கும், எல்லாம் உனக்கு பணம் தருவாங்க, நல்லா நடக்கும், ஓ அத நீ சொல்லுங்கிறாரு.
1: நல்ல வார்த்தைகளாவது சொல்லுங்க, பொருள் இல்லைன்னா கூட நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்ட்டு
0: சொன்னா வார்த்தைகளை இல்லையா? நான் யாருக்கு நானே 10 ரூபா யார்கிட்ட கை வாங்கிதான் சாப்பிடுறேன் அவனை நீ நிராகரிக்கிறாத, இல்லவா உட்காரு, உன் கோயில் நல்லா நடக்கணும், எந்த குறையும் இருக்காது, ஓ நல்லபடியா நடக்கும் போன்னு அந்த வார்த்தையை சொன்னாலே இவன் ஒரு ஒப்புரவாளன்னு
1: சொல்றான். ஆமா,
0: மிக மிக மிக மிக உயர்ந்த பொருள் பல பொதிந்த தலைப்பு மாதிரி நீங்க சில காலமா நம்ம புதுச்சேரி வானொலியில திருக்குறளோட தலைப்பை வச்சு நிகழ்ச்சியில வரும்பொழுது அவரவர்கள் வாழ்க்கையில வள்ளுவத்தை படிக்கக்கூடிய நிலை உருவாகுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்,
0: குறிப்பிட்ட 1330 குறளையும் மனப்பாடம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லாமா? சில
1: நான்
0: பேசுறேன், கோவிலுக்கு விளக்கு போட்டாங்க,
1: அதாவது இவங்க செஞ்சிருக்காங்க, நம்மளும் ஏதாவது இந்த கோவிலுக்கு இது மாதிரி ஏதாவது வேற மாதிரி கூட செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும்.
0: நீ உன் பேர் எழுது, பாத்துட்டு இன்னொருத்தன் வருமா?
1: சரி,
0: ஒப்புரவு அலங்கிற
1: தொடர்புல இருந்துட்டே இருந்தாங்க. நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்களை கூற வாங்க. ஹலோ,

0: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜான்.
1: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
0: ஒப்புரவாதி அறிதல் தானே?
1: ஆமாங்க சார்.
0: அதாவது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தர்மம் செய்யறப்ப கூட. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்காண்டியே வந்து பொது சேவைகள் செய்யறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதாவது நம்ம செய்யக்கூடிய சேவைகளோ உதவிகளோ வந்து கைமாறு கருதாமல் இருந்தா அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆமா, பொதுநல காரியங்கள்ல ஈடுபடுறப்ப கூட பாத்தீங்கன்னா தன்னை பத்தி வெளியில காட்டிக்கணுங்கிறதுக்காண்டியே சில பேர் செய்யறாங்க. ஒரு சில பேர் பாருங்க, நான் செய்யற உதவியை நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிற மனிதர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய நபர்களும் இருக்காங்க.
1: ஆமா சார், கண்டிப்பா.
0: ஆமா, அதனால வந்து செய்யக்கூடிய நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய எந்த உதவியானாலும் அது கைமாறுக்கிறதாம இருந்துச்சுன்னா வாழ்க்கை சிறப்பம்.
1: கைமாறு எதிர்ப்பாவு, அதாவது கைமாறு கருதாமல் செய்யணும். அதே போல இப்போ நம்ம எல்லாரும் செய்ததை தெரிவிச்சா தான் நிறைய பேர் செய்கிற மாதிரி இருக்கிறாங்க சில பேர் இல்லைங்களா. அதனால நம்ம தெரியவும் படுத்தணும், அதே சமயத்தில் நம்ம செய்ததை சொல்லிக்காட்டவும் கூடாதுன்ற மாதிரி தான் வாழ்க்கை தத்துவம் அடங்கி இருக்கு இல்லைங்களா. அப்படிதான் பார்க்குறோம்.
0: அதே மாதிரி கூட எங்க இதில் என்ன சொல்றேன், என்ன சொல்றது, நீங்க வந்து தர்மம் செய்யறத கூட வந்து உறவுகள்ட்டேந்து தொடங்குங்க
1: அப்படிங்கிறாங்க.
0: ஏன்னா வந்து நெருங்கிய சொந்தங்கள்ல தொடங்குங்க. அதுல வந்து ரெண்டு நன்மைகள் இருக்கு. ஒண்ணு, நீங்க தர்மம் செஞ்சதுக்கான நன்மையும் உண்டு. அடுத்தது உறவுகளை வந்து இணைச்சதுக்கான ஒரு இது நன்மையும் உண்டு.
1: நன்மை அதாவது நம்ம வெளியில இருக்கிறவங்களுக்கு செய்யறத காட்டிலும் வீட்டுல இருக்கிறவங்களே நிறைய, அதாவது நம்ம சொந்த பந்தங்களே நிறைய கஷ்டத்துல இருக்கிறப்ப துன்பத்துல இருக்கிறப்போ அவங்கள முன்னேற்றிட்டு அப்புறம் வெளியே வந்து நண்பர்களுக்கோ இல்ல அக்கம் பக்கமோ செய்யலாம் இல்லைங்களா. அது நல்ல விஷயம்தான். கண்டிப்பா சார், கண்டிப்பா, நல்ல தகவல். நன்றி சார், நன்றி சார். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். ஹலோ,
2: ஓம் சக்தி. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: உதவி செய்யறோம், ஹெல்ப் பண்றோம். கண்டிப்பா இருக்கணும் சார். நானா செஞ்சேன்னு சொல்லிக்கூடாது. அதே மாதிரி பொதுநல சேவை செய்யும் பொழுது நம்ம எல்லாரும் தெரியும், நான் தான் செஞ்சேன்னு நம்ம சொல்லிக்கூடாதுங்க. ரெண்டாவது, மூணாவது, அதாவது பிரதிபலம் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் இந்த கருத்தை எதிர்பார்ப்பு கண்டிப்பா கூடாது. ஆட்டோமேட்டிக்கா செஞ்சீங்க, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் சிஸ்டர்.
1: கண்டிப்பா
2: அந்த எண்ணங்கள் இருந்தா வாழ்க்கையில் நிச்சயம் முன்னுக்கு வரலாம். நம்ம என்ன செய்யறோமோ நம்ம பிள்ளைங்க அப்படியே இருப்பாங்க.
1: ஆமா,
2: நம்ம நல்ல டெண்டன்சி இருந்தோம்னா பசங்க நல்லா இருப்பாங்க.
1: ஒரே பக்கமா போவோம், நல்ல விஷயம்.
2: தப்பு சார், ரெண்டு பேரும்
0: ஒப்புரவு
1: அறிதல், அத பத்தி தான் சார் பேசி இருக்கிறோம்.
0: ஒப்புரவு அறிதல், ஒப்புரவு அறிதல்னா இப்ப ஒப்புற ஒழுகு அவை சொன்னது இல்லையா?
1: ஆமா சார்.
0: அதுக்கு இதுக்கு என்ன வேறுபடுது மேடம்?
1: ஒப்புரவுனா நம்ம வந்து இயன்றவரை நம்மளால் முடிந்த சில நன்மைகளை அடுத்தவர்கள் செய்தது தான் சார் ஒப்புரவு அறிதல் அப்படின்றது. அதாவது பிறர் துன்பங்களை கண்டு அவை சொன்னதும் இதுவும் ஒரே இதுதான் இல்லைங்களா.
0: ஒப்புரவு ஒழுகு
1: ஒழுகு அப்படின்னு சொல்லலாம்.
0: குறிப்பறிந்து செயல்படு, அவர் தேவை
1: அறிந்து, முகம் அறிந்தே நம்ம அவங்களுடைய மனசுல இருக்கிற துன்பத்தை நமக்கு வெளிப்படுத்தி
0: அறிந்து, அவங்க முகம் அறிந்து அவங்க என்ன தேவை, அவங்களுக்கு இப்ப என்ன தேவை, அதற்கு தகுந்தாலும் செயல்பட்டு அவர்களுக்கு உதவும். அதுதான மேடம்?
1: ஆமாங்க சார், அதேதான்.
0: அப்போ நாம வந்து அதன்படி செயல்படுறதா, நாம இன்னைக்கு மத்தவங்களுக்கு என்னென்ன தேவை. இப்ப நம்ம ஒரு பஸ்ல போறோம், ஒரு வயதானவர் வர்றாரு, அவருக்கு முதல் இடம் கொடுத்துட்டு நம்ம நவந்து உட்காரணும், அது ஒரு தேவை.
1: ஆமா,
0: அதே மாதிரி வறியவர்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், அதற்கு தகுந்தால் போது அவங்களுக்கு என்ன உதவி செய்யணும்,

சமுதாயத்துல. அதாவது தேவை எரிந்து உதவி செய்யதான் மேடம். இங்க தேவை இல்லாம போயிட்டு அது செஞ்சேன் இது செஞ்சேன் அதை கொடுத்தேன் வாரி கொடுத்தேன் அதெல்லாம் இல்லைங்க. தேவை எரிந்து உதவி செய்தல் அதுதான் இன்னைக்கு. அது வந்து எப்படின்னா சமுதாயத்துல இன்னைக்கு என்ன தேவை, சமுதாயம் முன்னேற்றத்துக்கு இன்னைக்கு தேவை, பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அப்புறம் வந்து நம்ம எவ்வளவோ சொல்றாங்க மத்தவங்களுக்கு, இன்னைக்கு தண்ணி இருந்து இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் பாண்டியில தண்ணியை செலவு பண்றதுக்கு மத்தவங்க ரொம்ப கஷ்டம்,

0: அப்புறம் வந்து நம்ம எவ்வளவோ சொல்றாங்க மத்தவங்களுக்கு, இன்னைக்கு தண்ணி இருந்த வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் பாஞ்சேரியில தண்ணியை செலவு பண்றதுக்கு மத்தவங்க ரொம்ப கஷ்டம், ஈஸியா செலவு பண்ணுவாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு நாளைக்கு தேவை, அந்த தேவையிலிருந்து இன்னைக்கே நீ செயல்படு. இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்க. அப்போ நாளைக்கு அதனுடைய தேவை என்ன? நம் சமுதாயத்துல நமக்கு அடுத்து வர்றவங்களுக்கு தண்ணீர் இருக்குமா? அதெல்லாம் பார்த்து அவங்க செயல்படுறாங்களான்றது அது மாதிரிதான் மேடம். இப்ப நம்ம சமுதாயத்துக்கு என்னக்க, நாளைக்கு நாளைய சமுதாயத்துக்கு நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? தேவை எரிந்து செய்தல். அப்போ மாசுபடுத்த கூடாது முடிந்த வரையிலும்.
1: ஆமா,
0: பிளாஸ்டிக் யூஸ் பண்றது, புகைய கண்ணப்பான இது பண்றது. அப்ப நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையை இன்னைக்கு அனுசரித்து இதை நடத்தல, இதை போன்ற செலவு செய்வதே நம்ம பக்கத்து வீட்டுக்கு துன்பம் இல்லாம நம்ம பாத்துக்கிட்டு. அதனால நாம வந்து இதை போன்று நம்ம வந்து சமுதாயத்துக்கு தேவையானவற்றை நம்ம என்று கூறி பெருந்து அதை தண்ணீர் போன்றவற்றை சேமித்து வைப்பது என்பது மற்றும் மாசுபடாமல் பார்த்துக் கொள்வது என்பது இன்றைய முக்கியம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: கண்டிப்பா, நன்றி சார் உங்க தகவலுக்கு. ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கோம் சார்.
2: நான் வாரியங்காவல் என்ன ஸ்கூலஞ்சிநாதன்.
1: ஆ, சொல்லுங்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
1: ஆ, சொல்லுங்க சார், உங்க கருத்து சொல்லுங்க.
2: என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா எதுலயும் சரிதான்.
1: ஆ,
2: பேச்சிலும் சரி, கொடுக்கறதுலயும் சரி, வாங்குவதிலும் சரிதான்.
1: ஆ,
2: சுருக்கம் என்பதே என்னுடைய கருத்து இல்லைங்களா? அந்த போட்டு வள வள வித்துட்டு நீங்க வரீங்களா, நான் நல்லா இருக்கேன், அப்படி இருக்கீங்க, அப்படி இங்கே பேசலாம் தெரியாது. இந்த குழந்தைங்க மட்டும் ரெண்டே பாயிண்ட் தான், அம்மா நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நலவ விசாரிப்பதே பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி மனிதன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்குமே திருவள்ளுவர் எல்லா திருக்குறளையும் எழுதிட்டார். அந்த ஒரு ஒரு திருக்குறளை நினைத்து வாழ்க்கையில அனைவருமே அவர் சொன்ன மாதிரி கடைபிடித்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்பது வாரியங்காவல் குழந்தைநாள் கருத்து. வாய்ப்பு கொடுத்து நன்றி. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், வளவளன்னு பேசக்கூடாது.
1: சரிங்க சார், நன்றி சார். இல்ல, நம்ம வந்து யாரும் வரலன்னா தான் சில நேரங்கள் அப்படி எடுக்கிறோம். சில நேரத்துல
2: கோடான கோடி நண்பர்கள் ட்ரை பண்றாங்க.
1: ட்ரை பண்றேன். ஆமா சார், ஆமா.
2: வாய்ப்பு கொடுத்து நன்றி.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
3: கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்?
1: ஒருத்தனுக்காக
3: கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். உனக்காக ஒன்று, எனக்காக ஒன்று, ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை.
1: ஆமாங்க சார்.
3: மடி நிறைய பொருள் இருக்கா, மன நிறைய இருந்து இருக்கா, எதையும் எடுத்து குழு
1: மனசு இருக்காது,
3: வெஸ்டா இருக்கணும்.
1: ஆமாங்க சார், கண்டிப்பா.
3: எல்லாம் இருக்கா, மனம் இருந்தாதான் இப்ப ஒரு பிச்சைக்காரங்கிட்ட ஒரு அஞ்சே பார்த்த போறது கூட மனம் இருந்தாதான் கொடுக்க முடியும்.
1: ஆமா,
3: அவன் வர என்ன இப்படி இப்படி கைய காட்டுறவங்களும் உண்டு. அது மாதிரி மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர அவன் மறுத்துடுமா. அந்த பாட்டுல நிறைய அர்த்தம்
1: அர்த்தங்கள் பொதிந்திருக்கு. சரிங்க சார்,
3: இருந்தாலும் பரவாயில்ல.
1: நீங்க நீங்க யாரு எங்க இருந்துன்னு சொல்லாமே பேசிட்டு இருக்கீங்க சார். சரிங்க சார், நன்றி சார் உங்க தகவலுக்கு.
3: மீண்டும் சந்திக்கலாம். நல்லது
1: நல்லது சார், நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க, நல்லது. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க.
4: அம்மா வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறோம்.
1: சொல்லுங்க சார்.
4: நம்ம கூட இருக்கவங்களுடைய தேவைகள்லாம் தெரியும், தேவைகள்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏதோ கண்டுக்கிற மாதிரி உதவியே பண்ண மாட்டாங்க. ஆனா நல்ல வசதியாவும் இருப்பாங்க, நல்ல வசதியா இருப்பாங்க, செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த குறைபடியும் வரப்போறது இல்ல. ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா சில பேர் அதை சொல்லி காட்டுவாங்க, செஞ்சுட்டு சொல்லி காட்டுவாங்க. அந்த சொல்லி காட்டுறதுக்கு என்னையா இப்படி சொல்லி செஞ்சதை சொல்லி காட்டுறேன்னா செஞ்சதை சொல்லி காட்டல.

0: அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படிம்பாங்க.
1: அப்படின்னு சொல்லுவாங்க,
0: அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லி காட்டுறதுக்கு இன்னொரு பேர் ஞாபகப்படுத்துறது,
1: ஞாபகப்படுத்துறது.
0: ஆமா, அப்படி இருக்குமா. இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த காலத்துல பெரிய ஆட்கள்மா, நல்ல வசதி உள்ளவங்களும் சரி வசதி இல்லாதவங்களும் சரி, இந்த இது பிரதிபலனை எதிர்பார்க்காம செஞ்சிருக்காங்கம்மா. உதாரணத்துக்கு வள்ளல் அழகப்ப செட்டியார்ட போய் ஸ்கூல் கட்டணும்னு சொல்லி டொனேஷனுக்காக போயிருக்காங்க அந்த மக்கள். அவரு அவரு அப்படி போன உடனே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, யார்ட்டையும் ஒண்ணுமே பேசலையா, அவர் பாட்டுக்கு அந்த படுத்திருந்த துண்டத்துக்கு தோல்ல போட்டு வெளியில போயிட்டாராம். என்னடா நம்ம இவத்த உதவி கேட்டு இவர் பாட்டுக்கு வெளியில போறாரு அப்படின்னு. அதுல ஒரு ஆள், ஐயா என்னையா, நாங்க உங்களை நாடி இந்த மாதிரி உதவி கேட்டு வந்திருக்கோம், நீங்க இப்படி செஞ்சு போறேன, நீ எதுக்குப்பா வசூல் பண்ணி செஞ்சு பள்ளிக்கூடத்தை கட்ட போற, இந்த என் வீடையே நீ பள்ளிக்கூடமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாரா.
1: அப்பாடியோ, எவ்வளவு பெரிய வள்ளல் பாருங்க இல்லைங்களா,
0: பாருங்க. அவர் வெளியில போயிட்டாராம். அவர் வீடு இந்த தெருவுல இருந்து அந்த தெரு வரைக்கும் இருக்குமா மங்கடைஞ்சி.
1: ஓஹோ, பாத்தீங்களா,
0: அவ்வளவு பெரிய வீடு அந்த ஸ்கூலுக்காக குடுத்திருக்காரு பாருங்க.
1: ஆமா,
0: அவங்க வீட்லயோ அவங்கள பரம்பரையை சேர்ந்தவங்களோ அவங்க வாரிசுகளோ நேரம் வரைக்கும் எங்க தாத்தா அப்படி செஞ்சாரு, எங்க பூட்டை அப்படி செஞ்சாரு, யாருமே நேரம் வரைக்கும் சொல்லல
1: சொல்லல.
0: ஆனா அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு,
1: அதான் சார், அதான் அதான்
0: அதே பெரிய ஒப்புரவு தான்.
1: ஒப்புரவு, ஆமா சார். அந்த காலத்து மனுஷர்கள்லாம் இந்த மாதிரிதான், 99 பேரும் இந்த மாதிரிதான் இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா.
0: இப்பதான்
1: கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, குறையறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லைங்க சார்.
0: இந்த
1: ஆமா கண்டிப்பா.
0: இப்பவுமா எங்க ஒர்க் ஷாப் வந்து கோவில்பட்டியில அவுட்டர்ல இருக்கு.
1: உங்க பேர் என்ன சார் சொன்னீங்க? கோவில்பட்டியில
0: என் பேர் சங்கர்.
1: உதவி செய்வீங்க,
0: போய் சேர்ப்போம்.
1: நல்ல விஷயம்,
0: வாழ்த்துக்கள். அந்த இடத்துல, ஆமா அந்த இடத்துல யார் வண்டி நிக்கணும் பாக்க மாட்டோம், ஏதாவது ஒரு வண்டியில தூக்கி போடணும்.
1: அதிக மருத்துவ உதவி தேவைறப்போ அங்க இட்டு போயிருக்கீங்க. நல்லது,
0: தண்ணி கொடுத்தா சொல்றதே இல்ல.
1: சரிங்க சார்.
0: ஆமா, இந்த உதவியே நாங்க இன்னும் செஞ்சுக்கிட்டோம். பகவான் எங்களை கடைசி வரைக்கும் இந்த உதவி செய்ய
1: நல்ல அந்த உடல் தைரியமும் இதுவும் வேணும்ன்றீங்க இல்லையா?
0: அந்த மன தைரியமும் பகவான் எங்களுக்கு கொடுக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கொடுப்பாங்க சார். நிறைய நன்மைகள் இந்த மாதிரி செய்யுங்க. நல்லது சார், நல்லது. ஹலோ,
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: இளமாங்கலம் ஆறுமுருகன்.
1: சொல்லுங்க சார்.
2: நல்லா இருக்குங்க மேடம்.
1: நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
2: நாங்கள் நலமா இருக்கோம் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: அதான் மேடம், ஒரு மருத்துவமனைக்கு செல்லும் போது அங்க வந்து யாராவது சின்ன உதவி, இந்த வார்டு எங்க இருக்குது, அந்த வார்டு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டால், அதுக்கு நம்ம இந்த வார்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு நம்ம கூட்டு போயாவது விடலாம், இல்ல வழியாவது காமிச்சு விடலாம்.
1: அது
2: அதே போல ஒரு பஸ்ல வந்து நம்ம இருக்கைக்கு வந்து இடம் இல்லாத நின்று இருந்தாங்களா, நம்மளோட மூத்தவரு இல்ல கர்ப்பிணி பெண்கள், அவங்களுக்கு இருக்கைக்கு நம்ம அமர்ந்து இருக்கும் போது அது அதுவும் செய்யலாம் மேடம். அதே போல ஒரு சின்ன குட்டி கதை மேடம். ராமர் வந்து காட்டு வழிக்கு மான வேட்டையாட சென்றிருந்தாருங்களா, அப்போது அவர் பாதத்துல வந்து முள்ளு குத்திட்டுங்களா, அவர் உக்காந்து அந்த முள்ள எடுக்கிறதுக்கோசம் உக்காந்து முள்ள எடுத்து பாக்குறாராம், எடுக்க முடியலையா அவரால், அந்த வழி ஆஞ்சநேயர் போயிருந்தாராம். அவரு என்ன, ராமா இங்க உட்காந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, என் பாதத்துல வந்து முள்ளு குத்திட்டு உடச்சி போச்சு, அதை எடுத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு. ராமா நான் ஒண்ணு நினைக்கிறேன், அதை நினைச்சு நான் நீங்க தப்பா நினைக்கிறேங்க அப்படின்ட்டு, என் நகை வந்து கூர்மையா இருக்கு, என் கருப்பாரும் நல்லா உங்களும் நல்லா கூர்மையா இருக்கு, அதனால நான் அந்த முள்ள எடுத்துறேன் ராமா பாதத்துல இருந்து அப்படின்னு ராமர் வந்து ஆஞ்சநேயர் சொன்னாருங்க. சரிங்க வந்து அவர் ஆஞ்சநேயருக்கு ராமர் சொன்னாருங்க, சரி நீங்களே எடுத்துருங்க அந்த முள்ள அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் கிட்ட சொன்னாருங்களா ராமருக்கு வந்து. அவர் அந்த நகத்தை முள்ள புடுங்கி அப்பால போட்டுட்டு நான் வரறாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சென்றாராம். இதுதான் என்னுடைய கருத்து மேடம்.
1: சரிங்க சார்,
2: மற்ற நேரத்துக்கு நான் வழி விடணும் மேடம்.
1: கண்டிப்பா சார். நன்றி சார்.
2: நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி.
1: நன்றி சார்.

0: ஹலோ,
1: ஹலோ
0: சொல்லுங்க சார்.
1: அன்பான் அன்புசுரிக்கு இனிய காலை வணக்கம். மதுரை ஜாஃபர்புரத்துலேருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: ஆ சொல்லுங்க சார்.
1: உதவி செய்யறதை பற்றி நான் கேட்டுக்கணும். சாரி, அதான் இப்போ தான் நெட் ஆன் பண்ணேன். இந்த பணி டோட்டல் பணி நிமிந்து முடித்த உடனே நெட் ஆன் பண்ணேன்.
0: ஆ, ஒப்புரவு அறிதல் சார், நம்மளுடைய தலைப்பு ஒப்புரவு அறிதல். நீங்கள் என்ன ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? ஆண்டனி சார்,
1: மதுரை. ஆண்டனி, மதுரை.
0: ஆ சரிங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். உங்க
1: நேர் தான். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியும் கூட. அதாவது நன்றின்னு கூட சொல்லலாம். நன்றி ஒருத்தருக்கு உதவி செய்யறது அந்த ஒரு ஒப்புரவு. எங்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் கூட இருக்கு. இறைவனுக்கு நன்றி பலி
0: செலுத்துறது.
1: ஒப்புரவு அருட்சாதனம், அந்த பிரேயரே ஒப்புரவு அருட்சாதனம் பிரேயர்னு தனியா வச்சிருப்பாங்க. அதனால ஒப்புரவு அருட்சாதனம் கண்டிப்பா ஒரு நன்றி நன்றி தான் அது இருக்கு. யாருக்குமே ஒரு நன்றி வந்து மறக்க, நம்ம நம்ம ஒருத்தர் பிறருக்கு உதவி செஞ்சுட்டு நம்ம பாரு ஒருத்தர் நன்றி கூட சொல்றாங்களா, நம்ம எதிர்பார்க்க கூடாது.
0: கைமாறு கருதாமல் உதவி செய்யணும் இல்லைங்களா? ஒரு நன்றி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது.
1: கண்டிப்பா டெஃபினட்டா சரி. வார்த்தைகளால் மட்டுமல்ல அதில் செயல்பாட்டு இருக்க கொண்டு வலது கைக்கு செய்யறது இடது கைக்கு
0: செய்யறது
1: நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், பிளஸும் கிடைக்கும். அது மாதிரி ஒருத்தர் செய்த நன்றி நம்மளும் மறக்க கூடாது.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: ஆண்டு ஆண்டு காலத்துக்கு நன்றி நன்றி மறப்பது நன்றன்று அன்றல்லதே அவர் திருக்குறளை அழகாக சொல்லியிருப்பாரு அந்த வரிகள். அன்றைய மறப்பது
0: நன்று அப்படின்னு
1: நல்ல விஷயங்களை வந்து பதிஞ்சு வச்சுக்கணும், கெட்ட விஷயங்களை தூர போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நன்றி மறப்பது. அதனால ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, எனக்கு வந்து உதவியை புரிஞ்சவர் வந்து எனக்கு அந்த கார்டனிங் உறவுக்குள்ள உத்தரத்துணையா இருந்து இந்த தருணங்கள் வரைக்கும் அவர் எனக்கு கூடவே இருந்து பண்ணாருன்னா அந்த தோட்ட தொழில இருக்கவே முடியாது. அவர் ஒரு ஆசிரியராகவும் எனக்கு ஒரு ஆலோசனை கர்த்தாவாகவும் இருந்து எனக்கு கார்டனிங் வந்து அதனால நான் 25 வருஷம் அந்த கார்டனிங் பொருட்கள் இருக்கேன். அவற்றை பணியாற்றி 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். அந்த 2 ஆண்டுகளுமே எனக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு கார்டனிங் பற்றி. அப்புறம் நிறைய நண்பர்கள்லாம் எனக்கு அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டதுன்னா கொரோனா காலங்கள்லாம் எத்தனை நண்பர்கள்லாம் எனக்குலாம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா காலங்கள்லாம் வேலையை அந்த கார்டனிங் எல்லாம் பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்த பொழுது அப்படி ஒரு நண்பர்கள்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்க. அப்படி ஒரு மறக்க முடியாது 7-8 ஆண்டுகள். அதை 1 நிமிடங்களுக்கு மறக்கல சோரி. நீங்க டைட்டில் வைப்பது அவர்கள் எனக்கு உதவி செஞ்ச ஞாபகம் வந்த வருது. நம்ம உதவி செஞ்சதை வந்து நம்ம மறந்துடணும். அப்பதான் நமக்கு 2 பேரும் நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நமக்கு நமக்கு 2 பேருக்கு உதவி செஞ்சா நமக்கு 10 பேர்
0: உதவி செய்வாங்க.
1: நமக்கு 2 பேருக்கு உதவி செய்யுங்க, அதுக்கு நமக்கு வந்து ஒரு 10 பேர் வருவாங்க. வைத்ததற்காக நன்றி கூறி விடைபெறுகிறது.
0: நன்றி சார். அடுத்த நேயர், ஹலோ.
2: அறிவிப்பாளர் சுபபுதனேஸ்வரி அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களுடன் செயல் விழிப்புணர்வு பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: தலைப்பு என்னமா?
0: தலைப்பு வந்து ஒப்புரவு அறிதல் சார், அதுதான் இன்னைக்கு தலைப்பு. அதாவது நம்ம வந்து தன்னலம் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யறது, அதுதான் சார். மழை போல கைமாறு கருதாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவுது தான் சார். சொல்லுங்க சார்.
2: அதாவது இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒரு நாள் பார்த்தா
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: இதுக்கு எதுக்கு நான் சொல்றேன்னா, தீரிதா பொது நல்லம் தீரிதா இந்த சுருளின் உண்மை தன்னை என்னை பாருடா. மதியின இயக்கத்திலே கொண்ட இயக்கத்திலே மனம் தடுமாறி தவிக்கும் மனிதா. இது எதுக்காக இந்த பாடல் இயற்றப்பட்டது? சுயநலம் பேசுதா பொது நலம் பேசுதா? என்னை பொறுத்தவரைக்கும் சுயநலம் தாமா பேசு.
0: பெருசுன்றீங்களா சுயநலம்?
2: பொதுமக்களுக்கு சேவை செய்ய
0: முடியும்.
2: நவீன நாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கட்டத்துல வந்து அவருடைய தோழர்கள் வந்து அதிகப்படியான அந்த போர் செலவுக்கு செலவு பண்ணிடுறாங்க. அப்ப கூப்பிட்டு கேக்குறாரு, இது எப்படி செஞ்சீங்கன்னு கேக்கும்போது, இது வந்து பேச்சம்பழம் தோட்டத்தை வித்து அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா அதிலிருந்து வருமானத்தில் தானே.
3: நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார்.
0: நான் உங்கள் கால் வந்து ஹோல்டில் போயிட்டீங்க சார், நல்ல தகவல் சொல்லிட்டு இருந்தீங்க. மீண்டும் கேட்கலாம் இப்போ அடுத்த நேயர். ஹலோ,
4: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
4: நல்ல தலைப்பு கொடுத்துருங்க, நல்லா பேசுறாங்க. ஆனா அண்ணன் முத வந்த அண்ணன் அதிக நேரம் எப்பவுமே எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் குறைச்சு கிடைச்சிருங்க.
0: சரிங்க சரிங்க, சையத் ஐயா கிட்ட சொல்லுவோம்.
4: இல்ல முத முத வந்தவங்க,
0: முதல் வந்தவங்க. சரிங்க சரிங்க.
4: அந்த அண்ணன் எப்பவுமே கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. அது ஏன்னா கூட ஆள் பேசலாம் இல்லையா? ஒவ்வொரு வருதலுக்கு நான் சொல்ற வேண்டியது என்னன்னா, நம்ம வள்ளுவர் சொல்றாரு, தானாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேலை.

0: தானுமே செய்தல் பொருட்கள் சொல்றாரு. ஏன்னா அதாவது அடுத்தவங்களோட பொருள்களோ அடுத்தவங்களோட செல்வங்களையோ எல்லாத்துக்கும் வாரி இறைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம கஷ்டப்பட்டு வம்பாடுபட்டு பேர் வச்சிருந்தி ரசம் செஞ்சு உழைக்கிற அந்த பணத்தை பிறருக்கு நம்ம அதுல கொஞ்சம் கொடுக்கும்போது அதுல ஒரு பெரிய
1: மகிழ்ச்சி இருக்கும். ஆமாங்க, தன்னிறைவு மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்குது.
0: திருப்தி, ஏதோ ஒரு நன்மை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஏற்படும் போது நம்மளும் ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். அதே மாதிரி வள்ளுவர் இன்னொரு குறள்ல கூட கடுமையா சொல்லுவாரு, அத கொடுக்கப்பட யாருக்கும் கொடுக்காத செல்வம் வந்துட்டு நடு ஊர்ல ஒரு நச்சு மரம் பழம் பழுத்தா யாருக்குமே உதவாதது மாதிரி இருக்குமா கொடுக்கப்படாத செல்வம். அப்ப நச்சு மரம் பழுத்துட்டா யாருக்கு உதவும்? எதுவுமே எந்த பறவைகளோ விலங்குகளோ இல்லது மனிதர்களோ சாப்பிட முடியாது இல்லையா? அப்படியேதான் அழுகி தூக்கி கீழே எறிய முடியும். அத போல இருக்க கூடாது அப்படின்னு அந்த குரல்ல சொல்லுவாரு. அதனால வந்து நம்ம கூட எந்த ஒரு, அதாவது இப்ப சமீபத்துல எங்க உறவுக்காரங்க ரொம்ப முடியல, இல்லைன்னா ரொம்ப வசதி ரொம்ப குறைவு, மூளையில கட்டி வந்துருச்சு, தவிர்க்க முடியாத பட்சத்துல மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில. அப்ப எல்லாரையும் அறிவிச்சுட்டாங்க, தெரிஞ்சிச்சு. அப்ப நான் சொன்னேன் ஒரு 5000 ரூபாய் கொடுங்க நீங்க கையில அப்படின்னு சொன்னேன் எங்க வீட்டுக்காரங்கிட்ட. அப்ப கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க கொடுக்குறப்ப நீங்க மட்டும் தெரியாம கொடுக்கறது ஒண்ணு புண்ணியம் இல்ல, உங்க நம்ம உறவுக்காரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, சரிய அவருக்கு முடியல ஏதாவது கொடுக்க முடியுமான்னு கேளுங்க, கேட்டு வாங்கி கொடுத்தா அது கொஞ்சம் கூடுதலா உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். ஏன்னா ஆபரேஷன் பண்றப்ப நிறைய அமௌண்ட் செலவழியும், அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறப்ப அந்த வறுமை கோட்ல 3 குழந்தைய வச்சு கஷ்டப்படுவான் அந்த பெண்மணி சொல்றவன் வந்து எங்க உறவுக்காரர்கிட்ட எல்லாம் சொன்னான். அப்ப ஒவ்வொருத்தரும் 5000 10000 நிதி திரட்டி எல்லாருமா சேர்ந்து ஆம்பளைக்கு போற கொண்டு போய் ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் கையில கொடுக்கும் போது எவ்வளவு மன நிறைவு ஏற்படுது தெரியுமா? அதாவது தெரியாம நம்ம உதவி செய்யறது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது, தெரியாம செய்யணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு 4 பேர்த்துட்டு நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஏன் நம்ம அவங்களே குடுக்கறாங்க,
1: நம்ம குடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு
0: எண்ணங்க ஏற்படுதுல. ஏற்படும் போது அவங்களுக்கு பேர் உதவியா மாறுங்க,
1: நிறைய பேர் செய்வாங்க.
0: நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி தான். சின்ன சின்ன விஷயம் கூட, இந்த கருமை கோட்டில இருக்கிற ஒரு திருமணம் முடிச்சுனா கூட எங்க தெரிஞ்ச போய் தோழிகள்கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு 2000 கொடுத்தா கூட 10 பேர் சேர்ந்து 20000 திரட்டி கொண்டு போய் கொடுத்துருவாங்க கையில கொண்டு போய். அவங்க பேர் உதவியா மாறுமா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னு நம்மளுக்குள்ள ஒரு மன சாட்சி நம்மள வாழ்த்துக்கிட்டே இருக்கும். அது தர்மம் வந்து என்னைக்கும் நிலைச்சிருக்கும், மருமைக்கும் புகழ் சேர்க்கும். நன்றிங்க அம்மா.
1: நன்றி நன்றி. ஹலோ ஹலோ,
2: வணக்கம்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
2: அதாவது இடையிலே நின்று போயிட்டு சரி பரவாயில்ல
1: சொல்லுங்க.
2: அதாவதுமா, ஈகை என்பது தர்மம் என்பது இப்ப விழுப்புரத்துல கூட நம்ம பகுதியில் ஒரு வளவுணர் பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குமா, உயர்நிலை பள்ளி
1: சொல்லுங்க.
2: அது வந்து ஒரு வடநாட்டு ஸ்டேட் கட்டி கொடுத்திருக்காங்க, தெரியுதுங்களா? அவரு வடப்பகுதியை சேர்ந்தவர்,
1: அரசாங்க பள்ளி. அரசாங்க பள்ளி,
2: அரசாங்க பள்ளி. அரசாங்கத்துக்கு தானம் கொடுத்துட்டாரு,
1: தானமா
2: கொடுத்துருக்காரு மாதிரி. தென் பகுதியில் நான் போகும்போது பல இடங்கள் தானமாக கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் எப்படி வந்தது? அந்த காலத்துல கொடுக்கப்பட்டதுதான்.
1: சரி சரி சரி. ஆமா,
2: இப்படி அவங்க பேரு ஊரெல்லாம் அது மாதிரி கிடைக்கல. இந்த குறிப்பு நான் எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு சாதாரண ஒரு பல்பு போட்டாலும் கோயிலுக்கு தானம் போட்டாலும் அது
1: தேவையில்லை.
2: அதாவது இடது கையாளியாது வலது கையாளிய கூடாதுமா. அதாவது ஒரு கட்டத்துல வந்து கர்ணபிரான் வந்து குளிச்சுட்டு இருக்காருமா, குளிக்கும் போது அப்ப வந்து தங்க கிண்ணத்துல இவர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு நிற்கும் போது அங்க வந்து இந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து, கர்ணா அந்த தங்க கிண்ணம் எனக்கு வேண்டும்ன்றாரு. அப்ப அவர் கை எதுல இருக்குன்னா இடது கையில இருக்கு, உடனே இடது கையில எடுத்து குத்துறாரு. அப்போ கிருஷ்ண பகவான் கேக்குறாரு,
1: இடது கையால
2: கர்ணா இடது கையால கொடுக்கணும் உனக்கு தெரியாதா? அப்ப கேக்குறாரு,
1: மனம் மாறிடும், மனம் மாறிடும் இல்லைங்களா? இந்த கையில இருந்து இந்த கைக்கு வரப்ப மனம் மாறிடும், அதனால கொடுக்க முடியாம.
2: இது எதுக்காக சொல்றாருன்னா, அவர் கேக்குறாரு அந்த கேக்கம், நீ கேக்கும் போது என் கையில் எங்க இடது கையில் இருந்தது என்ன, என்னுடைய எண்ணம் மாறிவிடக்
1: கூடாதுன்றாரு.
2: அதை சொல்லிவிட்டுதான் சொல்கிறாரு. அப்ப தெரிந்தவனே எல்லாம் தெரிந்த அறிந்தவனே கேக்குறாருன்னா அப்ப சூட்சமா இருக்குமா?
1: ஆமா சார், கண்டிப்பா.
2: அந்த சூட்சமத்தை தான் அவர் சொல்றாரு. ஒரு பகுதியில என்ன சொல்றாங்கன்னா, தர்மம் சொல்லி கொடுப்பதே சொல்லி காட்டாதேன்றாரு. ஒரு கட்டத்துல என்ன சொல்ற, சொல்லி காட்டுன்றாரு.
1: ஆமா,
2: அது எதற்குன்னு கேட்கும்போது கண்டிப்பா கூட அதை சொல்லி காட்டினா
1: அவங்களுக்கும் செய்யணும்.

0: செய்யணும்னு தான்.
1: கொடை எண்ணம் வரும் இல்லைங்களா, அதனால
0: தான்
1: ஈகை பண்பு வளரும்
0: சொல்லும் போது அடுத்த காலம் என்ன சொல்றாங்க, சொல்லி காமிக்கணும் இப்படி. அதான் இது பேசணும்னா பல தடவை கூட பேசலாமா, பிரசாதம் நான் செஞ்சிருக்கேன் நான் செஞ்சிருக்கேன் நான் உனக்கு ஏது உன்னுடைய சொத்து ஏது, இது என் மண்ணு என்ன வாங்கினா நான் மண்ணு பார்த்து தெரியுதா எல்லாம் நீ வாங்கின நீ எங்க வர போற அது சொல்லுங்க
1: தானே வரப்போறோம் அப்படின்ட்டு. சரி சரி சரிங்க,
0: அது சொல்லுப்பா. அப்படியே இப்படி தாத பூசா அதாவது மாதம் நீ ஆரம்பத்தில் ஒரு கேட்ட நல்ல வெளில போய் நான் வந்து கேட்டேன் அந்த ஒரு பகுதி தான் மாதிரி தானதம் ஒரு பகுதி தான்.
1: ஆமாங்க சார்,
0: அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது வயதானவர்களுக்கு கொடுப்பது இந்த மாதிரி பல கட்டங்கள் இருக்குமா, அந்த கட்டங்களுக்கு ஒரு திருமணம் ஆகுது பொண்ணு ஏழை குடும்பம் வந்து படிக்க முடியாத ஒரு சில குடும்பம் அவர்களுக்கு கொடுங்க,
1: உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றேன்,
0: முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க
1: கண்டிப்பா.
0: ஒரு கை வசதி வைக்கிற பல கை வசதி தட்டினாடாம
1: நல்ல கருத்து சார், நன்றி நன்றி சார். ஹலோ சொல்லுங்க.
2: ஆபத்தானது இது வந்து நம்ம எப்படி இருக்குன்னா சுயநலமாக ஒரு நல்ல தூய வாழ்வு வாழணும்னா மக்களோட அதாவது இந்த தமிழ் இந்தியாவில்தான் நமக்கு நல்ல அந்த பண்டமாத்து முறை சொல்ற மாதிரி இந்த சமுதாயம் வந்து பண்டிகை வந்தாலும் நம்ம சகோதரத்தை பார்க்கவங்க அது மறக்கவே முடியாது. கிறிஸ்துவ மதம் இருந்தாலும் சரி முஸ்லீம் மதம் இருந்தாலும் சரி அது எப்படி நம்ம மகிழ்ந்து அழிக்கிறோம், இதுதான் பண்பாடு கலாச்சாரம்.
1: ஆமாங்க சார்,
2: மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் நான் பேசுறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. நேயர்களே, நம்ம வந்து ஒப்புரவு அறிதல் அப்படின்ற தலைப்பை தான் ஒட்டி பேசிகிட்டு இருந்தோம். அதனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொது நலன் பேணல், தன்னிடம் உள்ள செல்வத்தையும் அறிவையும் நம்ம வந்து பிறருக்காக எந்த ஒரு பின் விளைவுகளையும் கருதாமல் அவங்களுக்கு வந்து பகிர்ந்தளிப்பது தான் ஒப்புரவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மாதிரி வந்து கைமாறு கருதாமலும் செய்யணும். மழை வந்து எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் உலக மக்களுக்காக மழையை கொடுத்துட்டு அது பாட்டுன் போகுது, திரும்ப நம்ம எதாவது செய்வோம் அப்படின்றது நினைப்பு இல்லாமல் செய்யுது இல்லைங்களா. அந்த மாதிரி சான்றோர்களும் வந்து பலனை எதிர்பார்க்காமல் நமக்கு வந்து நிறையா உதவிகளை வந்து செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறையா பேர் அப்படின்றதும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தோடு ஒத்து வாழுதல் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து சக மனிதர்களின் தேவைகளையும் அறிந்து அவர்களுடன் நியாயமான ஒழுக்கங்களையும் ஏற்று நம்ம வந்து நல்ல தன்மைகளோட வளரணும் வாழணும். அதாவது வறுமையின் இலக்கணம் வந்து ஒரு நல்லவனுக்கு வறுமை வந்து எதுவென்றாலும் அது வந்து பிறருக்கு உதவ முடியாமல் போகும் நிலையே வந்து ஒரு வறுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லைங்களா. இதுதான் வந்து பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பம்சங்களை பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ திருக்குறள் தரும் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வச்சிங்களா, ஒத்தறிவான் உயிர் வாழ்வான், அதாவது உலக நடையறிந்து பிறருக்கு உதவி வாழ்பவனே உண்மையான உயிர் வாழ்பவன் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்குறோம். வறுமையிலும் ஒப்புரவு அப்படி ரொம்ப முக்கியம் இது இல்லைங்களா. அதாவது ஒப்புரவினால் ஒருவனுக்கு தன் செல்வம் அழியும் நிலை வந்தால் கூட அந்த நிலையை மறந்து அவங்க வந்து அந்த பண்பை வந்து இழக்காமல் இருக்கணும். வறுமையிலும் கூட நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சிறப்பு அம்சங்களாகவும் இருக்குது. இன்றைய நேயர் நேரத்தில் வந்து அழகாக எல்லாரும் அற்புதமாக தங்களின் கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி கூறி விடை பெற்றுக்கொள்வது உங்கள் அறிவிப்பாளர் சுகவனேஸ்வரி டி. மேலும் அடுத்த நேயர் நேரத்தில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களே, பனிரெண்டு மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள், இதில் தங்கம் சேகரிக்கும் பாக்டீரியாக்கள் பற்றிய சில செய்திகள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருள்களின் பங்கும் அதற்கான மாற்றுத் தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழலியல் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12:10.
1: நீங்கள் கேட்கவிருப்பது டிக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்றுத் தீர்வுகளும் குறித்த நேர்முகத்தின் முதற்பகுதி ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் தங்கம் சேகரிக்கும் பாக்டீரியாக்கள் பற்றிய சில செய்திகள் இடம்பெறுகின்றன. வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
2: அறிவியல் முத்துக்களில் இன்று நாம் காண இருப்பது தங்கம் சேகரிக்கும் பாக்டீரியாக்கள். பெண் குழந்தை பிறந்தால் சில தாய்மார்கள் குந்துமணி குந்துமணியாக தங்கம் சேர்க்க தொடங்கிவிடுவார்கள். அப்படி சேர்த்தால்தான் அப்பெண் குழந்தைக்கு திருமண வயது வரும்போது நகைகள் சேரும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் குறிப்பிட்ட சில பாக்டீரியாக்கள் தங்கத்தை மிக நுண்ணிய அளவில் சேகரிப்பதாக தெரிய வந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியாக்களின் பெயர் ரால்ஸ்டோனியோ மெட்டலிடூரன்ஸ் என்பதாகும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் மக்கள் அதுவரை மனித நடமாட்டம் இல்லாத இடங்களில் குடியேறிய காலத்தில் நதிக்கரைகள், சிற்றாறுகள் ஆகியவற்றின் கரை ஓரங்களில் தங்கம் சிறு உருண்டைகளாக கிடைத்ததை பார்த்திருக்கிறார்கள். சிலருக்கு அபூர்வமாக பெரிய உருண்டைகளாகவே அவை கிடைத்தன. இதைத் தொடர்ந்து அந்த இடங்களை நோக்கி ஏராளமான பேர் தங்க வேட்டைக்கு கிளம்பினர். அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதி, ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களில் இவ்விதம் தங்கம் நிறையவே கிடைத்தது. அலாஸ்காவிலும் கிடைத்தது. இந்த இடங்களில் தங்கம் கிடைப்பது விரைவிலேயே நின்றுவிட்டது. இது ஒரு புறம் இருக்க, ஜெர்மனியில் பிறந்தவரான பிராங்க் ரைத் என்ற விஞ்ஞானி தலைமையில் விஞ்ஞானிகள் குழுவினர் சில காலத்துக்கு முன் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கு ஆழமான சுரங்கங்களில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டனர். அவர்கள் முதலில் ஒரு சுரங்கத்தில் நுண்ணிய அளவில் தங்க துணுக்குகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அந்த துணுக்குகளில்தான் அவர்கள் அந்த குறிப்பிட்ட பாக்டீரியாக்களை கண்டறிந்தனர். அங்கிருந்து சுமார் 3000 கிலோமீட்டரில் இருந்த சுரங்கத்திலும் இதே போல தங்க துணுக்குகளில் அதே பாக்டீரியாக்கள் காணப்பட்டன. இந்த பாக்டீரியாக்கள் மண்ணிலிருந்து இந்த தங்க துணுக்குகளை தனியே பிரித்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆகவே இந்த பாக்டீரியாக்கள் கரைசல் வடிவில் உள்ள தங்கத்தை இவ்விதம் நுண்ணிய துணுக்குகளாக மாற்றி அவற்றை கழிவுப் பொருள் போல வெளித்தள்ளியுள்ளதாக தோன்றுவதாகவும் அந்த விஞ்ஞானிகள் கூறினர். இந்த வகை பாக்டீரியாக்கள் இவ்விதம் வெளித்தள்ளும் தங்க துணுக்குகள் ஒன்று திரண்டு சிறு தங்க கட்டிகளாக உருவாக வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதை வைத்து இந்த பாக்டீரியாக்கள் தங்கத்தை உற்பத்தி செய்வதாக முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்று விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆகவே இந்த வகை பாக்டீரியாக்களை வளர்த்து மண்ணில் சேர்த்தால் தங்கம் கிடைக்கும் என்று ஆசைப்பட வேண்டாம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். சேகரிக்க முடியாத அளவில் மிக நுண்ணிய அளவில் தங்கம் இருக்கின்ற இடங்களில் இந்த பாக்டீரியா

0: கல் இருக்க நேர்ந்தால் அவை அந்த தங்கத்தை பிரித்து கொடுக்கும், அவ்வளவுதான் என்று அவர்கள் விளக்கியுள்ளனர். இதற்கிடையே கடலுக்கு அடியில் உள்ள தரையில் வெடிப்புகள் மூலம் நெருப்பு குழம்பு வெளிப்படும் பகுதிகளில் தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற விலை மதிப்புள்ள உலோகங்களை எடுப்பது சில ஆண்டுகளில் சாத்தியமாகலாம் என்று கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூமியின் உட்புறத்திலிருந்து இந்த உலோகங்கள் நெருப்பு குழம்புடன் சேர்ந்து வெளிப்படுகின்றன. இது ஏற்கனவே அறியப்பட்ட விஷயம்தான். இவ்விதம் நெருப்பு குழம்பு வெளிப்படும் இடங்கள் கூம்பு வடிவில் புற்றுக்கள் போன்று காணப்படுகின்றன. நுண்ணிய துணுக்குகள் இவற்றிலிருந்து கரும் புகை போல வெளிப்படுகின்றன. ஆகவே இவற்றுக்கு கரும் புகை கக்கிகள் என்றும் பெயர் உண்டு. இவற்றை கடலுக்கு அடியிலிருந்து எடுப்பதானால் செலவு கட்டுப்படியாகாது என்று இதுவரை கருதப்பட்டு வந்தது. ஆனால் உலகில் இந்த உலோகங்களின் விலைகள் உயர்ந்து வருவதால் கடலுக்கு அடியிலிருந்து இவற்றை எடுப்பது கட்டுப்படியாகலாம் என்று இப்போது கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு வடக்கே உள்ள பாபுவா நியூகினிக்கு அருகில் ஒரு நிறுவனம் சுமார் 2 கிலோமீட்டர் ஆழத்தில் கடலடியில் நெருப்பு குழம்பு வெளிப்படும் பகுதியை 1997 ஆராய்ந்து வருகிறது. கடலடி உலோகங்களை எடுக்க முதல் முயற்சி மேற்கொள்ளப்படுகிற இடம் இதுவாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது.
1: அறிவியல் முத்துக்கள். இதில் தங்கம் சேகரிக்கும் பாக்டீரியாக்கள் பற்றிய சில செய்திகள் இடம்பெற்றன. வாசித்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில காலநிலை மாற்றத்தில் புவிசார் எரிபொருட்களின் பங்கு, அதாவது புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கு, மாற்று ஆற்றல் வளங்கள், அப்புறம் நம்ம நாடு தமிழ்நாடு புதுச்சேரி அளவில் வந்து தற்போதைய முன்னேற்றங்கள், இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன் சார். முதல்ல இந்த புதைப்படிவ எரிபொருட்கள், அதாவது புவிசார் எரிபொருட்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் உள்ள தொடர்பு, முதல்ல வந்து புவிசார் எரிபொருட்கள் அப்படிங்கறதெல்லாம் ஏது, அதை பத்தின விஷயத்தை நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
2: புதை படிவ எரிபொருட்களையே நாம் புவிசார் எரிபொருட்கள் என்று சொல்கிறோம். அதாவது பெட்ரோலியம், நிலக்கரி, எரிவாயு முதலியவை நாம் பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கிறது. இவை அனைத்துமே பழங்காலங்களில் உள்ள தாவர விலங்கு படிவங்களிலிருந்து உருவான ஒன்று. இதனை நாம் எரிப்பதனால் கரியமில வாயு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வளிமண்டலத்தில் கலக்கின்றன. அவ்வாறு பசுமை கூடார வாயுகள் அதிக அளவில் வளிமண்டலத்தில் செறிவடையும் பொழுது வளிமண்டலமானது வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. அதன் விளைவாக பல்வேறு வேண்டத்தகாத காலநிலை மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இதனை பல ஆண்டுகளுக்கு முன்னே அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்து விட்டனர். அதன் தடுப்பதற்காக பல்வேறு வகையான முயற்சியினை உலக அளவில் மேற்கொண்டு வருகின்றனர்.
0: ஒரு 200 முன்னாடியெல்லாம் ஈரான், ஈராக் இந்த பகுதியில் சும்மா மண்ணை நோண்டுனா ஒரு வித எண்ணெய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை வந்து எரிச்சு பார்த்துருக்காங்க, விளக்கா எரிச்சிருக்காங்க. இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குரூடாயில்னு சொல்லக்கூடிய அந்த கச்சா எண்ணெய், அப்புறம் அதுலேருந்து பெட்ரோல் தயாரிக்கலாம், டீசல் தயாரிக்கலாம், அதுலேருந்து மண்ணெண்ணெய் எடுக்கலாம், அதுலேருந்து தார் எடுக்கலாம், அதுலேருந்து நம்ம விவசாயத்துக்கு தேவையான உரப்பொருட்கள்லாம் எடுக்கலாம். இப்படி பல்வேறு விதமான மாற்றங்கள் உண்டாயிடுச்சு. பிளாஸ்டிக் முகொண்டு நிறைய வந்ததுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணம். இதில் வந்து புதை படிவத்தில் எப்பயோ கோடைக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தாவர உயிரிகளாக இருக்கட்டும், இல்லை விலங்குகள், மீன், மற்ற கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே போய் புதைஞ்சி அது ரொம்ப வருஷம் வந்து நொதித்தல் நடந்து அந்த இதில் தான் நமக்கு வந்து இந்த புதைப்படிவ எரிபொருட்கள். எதெல்லாம் புதைப்படிவ எரிபொருட்கள்
2: நம்ம கிடைக்கிறது? நிலக்கரி, பெட்ரோல், கேஸ்.
0: நிலக்கரி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே
2: எல்லாமே,
0: அப்புறம் வந்து இயற்கை எரிவாயு, இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தது வந்து

0: தொழில் புரட்சி உலகத்துல வந்த பிறகுதான். ஏன்னா நம்ம வந்து ஒரு மிஷினை ஓட்டணும் அப்படின்னா அதை எப்படி ஓட்டலாம், அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம். இப்ப இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்லாம் அதுதான் வந்து பேஸ், அப்புறம் தான் அதனுடைய பயன்பாடு
1: உச்சத்துக்கு மத்தியத்துக்கு மேலதான் இது தொழில் புரட்சியினுடைய.
0: ஆரம்ப காலத்துல இந்த கச்சா எண்ணெய் எல்லாம் வந்து ஒண்ணுமே பயன் இல்லாத மாதிரிதான் இருந்திருக்கு. பட்டு தொழில் புரட்சியில வந்து இயந்திரங்களை இயக்கிறதுக்காக வந்து இதனுடைய பயன்பாடு ரொம்ப உச்சத்துக்கு போயிடுச்சு.
1: இயந்திரங்களை இயக்கிறதுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆற்றலை நாம் பெறுவதற்கு இந்த புதை வடிவங்கள் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன.
0: இப்ப காலநிலை மாற்றத்தில் இவற்றுடைய பங்கு இதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இந்த புதைவடிவ பொருட்களை எரிப்பதனால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் காற்றில் கலக்கின்றன. அவை காற்றில் அதிகரிக்கும் பொழுது புவி வெப்பமடையும், அதாவது பசுமை கூடார விளைவு. இதனுடைய தகுதி வந்து என்னன்னா சூரிய ஒளியை மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி செல்ல விடாமல் தடுத்து தன்னுள் சேர்த்துக் கொள்வதால் வளிமண்டலத்திலும் பூமியிலும் வெப்பம் அதிகரிக்கிறது. அவ்வாறு வெப்பம் அதிகரிப்பதனால் நிகழத்தகாத எண்ணற்ற சம்பவங்கள் இங்கே நிகழ்கின்றன. அவற்றில் ஒன்று வந்து என்னன்னா வெப்பநிலை உயர்வு, கடல் மட்ட உயர்வு, பனிப்பாறைகள் உருகுதல், கடுமையான வெப்ப அலைகள், அதிக மழை மற்றும் வெள்ளம், சில இடங்களில் வறட்சி, உயிரின பன்மை இழப்பு, வேளாண் உற்பத்தி குறைவு, மனித ஆரோக்கிய பாதிப்புகள் போன்றவை நிகழ்கின்றன.
0: இதெல்லாம் முக்கியமான விளைவுகள்னு சொல்றீங்க. பொதுவா அந்த பசுங்குடில் விளைவு, அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பசுங்குடில் வாயுக்கள் வந்து இயற்கையிலேயே இருக்குது. ஏன்னா வந்து பூமியிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு குடை போன்ற ஒரு அமைப்பு, இந்த சூரிய வெளிச்சம் அதை தாண்டி பூமிக்குள்ள வரப்பட்டு நிலத்துல மட்டும் இல்ல கடல்ல தண்ணியில பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி மேல போகும்போது அந்த குடை மாதிரியான அமைப்பு அதை தடுத்து பூமியில சூரிய வெளிச்சம் அதிகமா போகாத பகுதிகளுக்கும் வெப்பத்தை பரப்புறதுக்காக இயற்கையே வச்சிருக்குது.
1: ஆக்சுவலா நம்ம வந்து என்ன சொல்றோம், இப்ப வந்து நம்ம வந்து வெப்ப சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனா பழங்காலத்துல ஐஸ் ஏஜ், அதாவது பனி ஆண்டுகள்னு சொல்லி பேரு, அந்த காலத்துல நம்ம வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு அளவே இல்லை, ஆல்மோஸ்ட் கிடையாது. இன்னும் நம்ம தெளிவா சொல்லணும்னு கேட்டா, உயிரினங்கள் தோன்றுவதற்கு காரணமே இந்த குறிப்பிட்ட வெப்பநிலை தான். இந்த வெப்பநிலைக்கு முதல் உயிரினம் தோன்றுவதே வந்து நீர்நிலைகளில். நீர்நிலைகளில் பசும்பாசிகள் தோன்றி அந்த பசும்பாசிகள் கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கரியமில வாயுவானது சிறிது சிறிதாக வளிமண்டலத்தில் கலந்து வெப்பநிலையை உயர்த்தியது. அந்த வெப்பநிலை உயர்த்தியதற்கு பிறகுதான் அனைத்து
0: உயிரினங்களும்
1: உருவாக ஆரம்பித்தது. நாம் வாழ்வதற்கு ஒரு போதிய அளவு வெப்பநிலை தேவை. அதற்கு இந்த பசுமை கூடார வாயுகளுடைய முக்கியத்துவம் மிக மிக தேவையான ஒன்று. ஆனால் இப்பொழுது மனிதர்களுடைய செயல்பாடுகளால் இந்த வாயுகளுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதிகரிப்பது கூட மிக விரைவாக அதிகரிக்கிறது.
0: அதாவது நீங்க சொன்ன மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நீராவி, இது போன்ற பசுமை குடில் வாயுக்களுடைய அளவு அதிகரிக்கும் போது சூரியன்டேந்து பூமியில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மீண்டும் அண்டத்துக்கு போகக்கூடியதுல வந்து அது ஏற்கனவே ஒரு 30% வரைக்கும் தான் ஃபில்டர் பண்ணுச்சு. அப்ப இப்ப வந்து அதிகமா எல்லாத்தையும் மீண்டும் பூமிக்கே தள்ளுற அளவுக்கு அந்த பசுமை குடில் வாயுக்களுடைய திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து நம்ம மனிதர்களுடைய தவறுனால அதிகமாயிடுச்சு. அதனால பூமி இயற்கையிலேயே வெப்பத்தை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழல் இப்ப சமீபத்துல தான், ஒரு 100-200 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம பண்ண ஒரு கொடுமை தான் இது.
1: 1850 அப்புறம் தான் அதிகமாக
0: ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால இப்ப நீங்க சொன்ன மாதிரி உலக வெப்பநிலை உயர்வு, ஐஸ் பாறையெல்லாம் உருக உருக கடல் மட்டம் உயர்றது, பனிப்பாறை உருகிறது, கடுமையான வெப்ப அலைகள், மழை ஒரு பக்கம், இப்ப வந்து அந்த மேக வெடிப்பு மழையெல்லாம் நம்ம சொல்றோம், திடீர்னு பார்த்தா வானமே பொத்துக்கிட்டு ஊத்துதுன்னு நம்ம வந்து சினிமா பாட்டுல வேணா கேட்டிருப்போம்.
1: நம்ம புதுச்சேரியில ஒரு நாள் மார்னிங் 6 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 12 மணி வரையும் பைப்பை திருக்கி விட்டா எவ்வளவு வேகமா தண்ணி வருமோ அதே மாதிரி மழை பெய்யுது.
0: ஆனா இது அதிசயமா இருக்குது. ஏன்னா இப்ப வந்து இப்ப நம்ம உத்தரகாண்ட் இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தோம்னா திடீர்னு மக்கள் ஓடக்கூட முடியாம கழுத்து வரைக்கும் தலை வரைக்கும் தண்ணி திடீர்னு வெள்ளம் மாறி ஓடிய அந்த ஊருக்குள்ளார நிறைய சேதங்கள். இப்ப இது மாதிரி உலகம் முழுக்க சைனால எல்லாம் இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி திடீர் மழை, அளவுக்கு மழை, கேரளால நிலச்சரிவுகள்லயே நிறைய பேர் போயிடுறாங்க. ஏன்னா அளவுக்கு அதிகமான மழை, அதே நேரத்துல பார்த்தோம்னா சில நேரத்துல வறட்சி, சில பகுதிகளில் வந்து தண்ணிக்கே பஞ்சம், குடிக்க கூட தண்ணி இல்லாம.
1: உண்மையை சொல்லணும்னடா, இந்த மாதிரி தட்பவெப்பநிலை காலநிலை மாற்றத்தால் இந்தியாவினுடைய 100 ஆண்டுகள் சராசரி மழை அளவை ஒப்பிட்டு பார்க்கும்போது மழை அளவில் மாற்றமே இல்லை. ஆனால் மழை பெய்யும் நாட்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. மழை அளவில் மாற்றம்

0: இல்லை, மழை பொழியும் நாட்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. அப்படி என்றால் ஒரு நாளில் பெய்யும் அல்லது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு வந்து அதிகரித்து விட்டது. அதை இன்டென்சிட்டி ஆஃப் தி ரெயின்,
1: அதாவது நம்ம தமிழ் இலக்கியத்தில் சொல்லுவாங்க மாதம் மும்மாறி மழை பொழிந்ததா அப்படின்னு ராஜா கேட்குற மாதிரியும் அதுக்கு அமைச்சர்கள்லாம் பதில் சொல்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாசத்துக்கு மூணு தடவை மழை பெய்யுற மாதிரிலாம் இப்போ இல்லை, மூணு மாசத்து மழை சேர்ந்து ஒரே நாளில்
0: பெய்யும். அது மழையினால நம்மளுக்கு எந்த பயனுமே இல்லை, மழை வந்து என்னதுன்னா அப்படியே ஓடி கடலை போய் சென்றடைந்து விடுகிறது.
1: மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சதுன்னா அது பூமிக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும், நிலத்தடி நீர் மட்டும் உயரும். இப்போ ஒரே நாளில் பெய்யுற மழை வடிஞ்சு ஓடின மாதிரி அப்படியே வந்து கடலுக்கு போயிடுது. அப்போ நமக்கு பூமிக்குள்ளார மழை தண்ணி இறங்க மாட்டேங்குது, அப்போ நிலத்தடி நீர் மட்டும் ஏற மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. நீங்கள் அருமையாக சொன்னீங்க காலநிலை மாற்றத்தினுடைய அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்து பேச வேண்டியது என்னென்னா மாற்று ஆற்றல் வளங்கள், ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு.
0: புதைப்படிவ எரிபொருளை எரிக்கலைன்னா அதுக்காக நம்ம மனித வாழ்க்கையை வந்து சுத்தமாக வளர்ச்சியே இல்லாமல் போக முடியாது. அப்போ வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாய தேவை. இப்போ 90களில் இருந்த மக்கள் தொகைக்கும் இப்போ இருக்க மக்கள் தொகையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது 2 மடங்கு ஆகிவிட்டது. 2 மடங்கு மக்கள் தொகை இருந்தால் அதற்கு தகுந்தாற்போ நாம் உற்பத்தியை கூட்டியாக வேண்டும். எல்லா வகையிலும் உணவு, உடை, இருப்பிடம், அனைத்து துறைகளிலும் நாம் உற்பத்தியை கூட்ட வேண்டும். உற்பத்தியை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் தொழிற்சாலைகள் தவிர்க்க முடியாத ஒன்று. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் பல்வேறு நாடுகளுடன் போட்டி போட்டு வளர வேண்டும். அதே போல அனைத்து நாடுகளும் வளர வேண்டும். எல்லா நாடுகளும் வளர வேண்டும் என்றால் எல்லா நாடுகளுமே தொழில் வேளாண்மை முதலியவை கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு செயல்பாடுகள். இதனை செய்யும் பொழுது மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்றால் போர் உற்பத்தி திறனை நாம் கூட்டும் பொழுது கட்டாயமாக ஆற்றல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. புதைப்பொடிவ ஆற்றலை மட்டும் நம்பி இருக்காமல் நாம் அதற்கு மாற்று ஆற்றல் உள்ள ஒன்றை கண்டுபிடித்தாக வேண்டும். மாற்று ஆற்றலாக நாம் தற்போது தேர்வு செய்தது இயற்கையிலிருந்து வரக்கூடிய மாற்று ஆற்றலை நாம் தேர்வு செய்தோம். அதில் ஒன்று சூரிய ஒளி ஆற்றல். இது இலவசமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று,
1: குறைஞ்சு போகாது, எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம புதைப்படிவ எரிபொருள்லாம் குறைஞ்சிட்டே வருது.
0: ஒரு கணக்குல என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுல 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் புதைப்படிவ எரிபொருள் கிடைக்காது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சூரிய ஆற்றல் என்றால் தொடர்ச்சியாக எப்பொழுது வேண்டாலும் கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே சூரிய ஆற்றலை பயன்படுத்துவது ஒரு வகை. அடுத்து நமது நாடை போல காற்றினுடைய வேகம் என்பது கடற்கரை ஓரங்களில் மிக அதிகமாகவே காணப்படுகிறது. அதையும் நாம் பயன்படுத்தலாம், அதாவது காற்றாலையின் மூலமாக. இதில் எந்த விதமான சூரியாற்றலை நாம் சேமிக்கும் பொழுது கூட அதில் பயன்படுத்தக்கூடிய சில உலோகங்கள் சுற்றுப்புற சூழலை பாதிக்கும். ஆனால் காற்றாலையை செய்வதற்காக செய்யக்கூடிய உலோகங்கள் எந்தவித சுற்றுச்சூழலையும் பாதிக்காது. ஒரே ஒரு சிறிய காற்றாலையினுடைய தொந்தரவு ஆர் விளைவு என்று சொன்னால் பறவைகளினுடைய எண்ணிக்கைக்கு ஆர் பறவைகளுடைய
1: அதுங்க வாழ்ற இடத்துல
0: அது பறந்து செல்லும் போது இது ஒரு இடையூறாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மற்ற வகையில் காற்றாலைகளினால் எந்த இடர்பாடும் கிடையாது. அதை வைத்து நாம் ஒரு வகையாக பார்க்கலாம். அதற்கடுத்து கடற்கரை ஓரத்தில் இருப்பவர்களெல்லாம் கடல் அலையை வைத்து கொண்டு அதனுடைய வேகத்துக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி அதிலிருந்து ஆற்றலை உற்பத்தி செய்யலாம். இது போக உயிரிய எரிசக்தி, நாம் வேளாண்மையில் கழிவு பொருட்களை வைத்து உயிரிய எரிசக்தி மூலமாக ஆற்றலை உண்டு பண்ணலாம்.
1: அதாவது மாட்டுடைய சாணத்தை வந்து நம்ம பயன்படுத்தி அது ஒரு வீட்டுக்கே தேவையான அளவுக்கு கிடைக்குது.
0: அதே மாதிரி இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா மாற்று சாணம் மட்டும் இல்ல, இப்ப வைக்கோலே இருக்கு, வேஸ்டா போகுது,
1: கழிவுகள் எல்லாம்,
0: கழிவுகள் எல்லா கழிவுமே சோளா தட்டை எல்லாத்தையும் நம்ம
1: வேளாண் கழிவுகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம்.
0: அரசு வந்து ரப்பர் தோட்டத்தை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரப்பர் தோட்டத்துல இருக்கக்கூடியது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ரப்பர் மரங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், கட் பண்ணிட்டு புதுசாக தான் நம்ம நடணும். அப்படி நடும்போது கட் பண்றது இருக்கக்கூடிய முக்கியமான தண்டுகளை எல்லாம் நாம் என்ன செய்யலாம், பர்னிச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மர சாமான்கள் செய்வதற்கு கிளை இலை அந்த மாதிரி வரக்கூடிய சேர்த்து அதுக்கு பூராத்தையும் நம்ம என்ன செய்யலாம் கேட்டால் சிறு சிறு துண்டுகளாக போட்டு அவை அனைத்தையும் உயிரி ஆற்றல் உற்பத்தி செய்வது
1: பயோமாஸ் அப்படின்னு நம்ம வேளாண் கழிவுகளாக பயன்படுத்தலாம்
0: பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜியோ தெர்மல் எனர்ஜி, அதாவது புவி வெப்ப ஆற்றல். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பூமியினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய குழம்பு வந்து குதித்து கொண்டே இருக்கின்றது, அதனுடைய வெப்பம் இருக்கிறது. அதை வந்து நாம் என்ன செய்வது என்றால் துளை போட்டு அதனுடைய வெப்பத்தை வந்து அது நிரந்தரமாக உள்ள எப்படி சூரிய ஆற்றல் இருக்கோ அதே போல இது ஒரு ஆற்றல் இருக்கிறது. அதையும் நாம் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இந்த 20

0: ஓராம் நூற்றாண்டில் பசுமை ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் என்பது நாம் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துகிறோமோ அதே போல ஹைட்ரஜன் வளிமண்டலத்தில் நிறைய காணப்படுகிறது. பட் ஹைட்ரஜன் என்பது தனி ஒரு
1: தனிமமாக
0: இருக்காது, அது பல்வேறு தனிமங்களுடன் இணைந்து ஒரு மூலக்கூறாக காணப்படும். அந்த மூலக்கூறை பிரித்து ஹைட்ரஜனை மட்டும் தனிமமாக பிரிக்கும் பொழுது அது ஒரு எரிபொருளாக ஆகிறது.
1: அணுகுண்டுல கூட ஹைட்ரஜன் அணுகுண்டு இருக்கு.
0: அதனால அது மாதிரி பிரித்து நாம் அதை பயன்படுத்தலாம். அதில் நமது இந்தியா தற்பொழுது மிக வேகமாக இந்த ஆராய்ச்சியில்
1: முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இப்ப இது போக சில நாடுகள்ல வந்து கடல் அலைகள்ல இருந்து கூட ஆற்றலை உண்றாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம்
0: ஆற்றல் உண்டு பண்றாங்க.
1: அலைகளுடைய உயரத்தும் அதனுடைய வேகத்தால
0: இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாமே கடல் அலையை நம்பி ஆற்றல் பயன்படுத்துகிறார்கள்.
1: டைடல் எனர்ஜி அந்த மாதிரி அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப வந்து மாற்று ஆற்றல்ல வந்து சூரிய ஆற்றல், காற்றாலை, நீர்மின், ஹைட்ரோ பவர். இப்ப நம்ம வந்து மேட்டூர் டேம்ல எல்லாம் நீர்மின் ஆற்றல், தண்ணியை வந்து ஓட விட்டு டர்பனை சுத்த வைக்கணும். டர்பனை சுத்தினா அதுல இருந்து மின்சாரம் தயாரிச்சுக்கலாம்.
0: கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அதிக அளவில் வந்து நீர்மின் நிலையங்களை நிறுவி அதன் மூலமாக ஆற்றலை உற்பத்தி பண்ணுறோம். அது வந்து ஒன்று வந்து சுழற்சி உடையது. வருடா வருடம் மழை பெய்யும், நீர்நிலைகள் நிரம்பும். அந்த நீர்நிலைகளுடைய நீரை வைத்துக் கொண்டு நாம் பல்வேறு விதமான முறைகளில் நீர் மின்சாரம் தயாரித்து
1: வருகிறோம். சேர்வலாறு டேம்ல எல்லாம் அந்த மாதிரி தயாரிக்கிறாங்க.
0: கோதையார்,
1: கோதையாறு,
0: கீரிப்பாறை,
1: பல்வேறு மாற்று ஆற்றல் வளங்கள் அதெல்லாம் சொன்னீங்க சார். இப்ப மாற்று ஆற்றலின் நன்மைகள் நீங்களே சொன்னீங்க, இயற்கையானது. அதுல வந்து வேறு விதமா நம்ம பேசணும்னா நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை குறைச்சிக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல சார், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது மாற்று ஆற்றல் நம்ம பயன்படுத்தணும்னா நிச்சயமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு வந்து மிக மிக குறையும். காரணம் என்ன, படிவ எரிபொருளை நாம் எரிப்பதில்லை. நீர்மின் சூரிய ஆற்றல் மூலமாவோ அல்லது டைடல் எனர்ஜியை பயன்படுத்தும் போதோ நிச்சயமாக கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு ஆல்மோஸ்ட் இல்லை.
1: அதாவது
0: ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் வெளியே வரும். நம்ம ஆட்டோமொபைல்ஸ்ல அதாவது பேருந்து மகிழ் வந்து இதுகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் மூலமாக வரும்போது கரும்புகையில் ஹெவி மெட்டல்ஸ் அல்லது
1: கார்பன்
0: மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற உடலுக்கு தீங்கு விளைவிக்கூடிய பல்வேறு தனிமங்கள் மற்றும் வாயுக்கள் வெளிவருகின்றன. அதன் மூலமாக நமக்கு வந்து என்ன செய்யுது, கேன்சர், ஆஸ்மா போன்ற பல்வேறு விதையான நோய்கள் உருவாகின்றன.
1: காற்று மாசு வந்து குறைக்கலாம்.
0: நிச்சயமா வந்து கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஊர்திகள் செல்லும் பொழுது வரப்படும் புகையின் மூலமாக காற்றில் நுண் துகள்கள் அடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவை முற்றிலுமாக தடுக்கப்படும். இந்த இயற்கை முறையில் நாம் மாற்று ஆற்றல் முறையை பயன்படுத்தியால் நிச்சயமாக தடுக்கலாம்.
1: நிச்சயமா சார். இப்ப நிறைய பேர் வந்து இந்த ரோட்டு ஓரத்துல வந்து தெரு இருக்குது, பஸ் கார் எல்லாம் அதிகமா போகுதுன்னா இந்த கற்றாழைய வந்து நம்ம வாசல்ல நிறைய வளர்த்தோம்னா அது வந்து இந்த கார்பன் மோனாக்சைட் எல்லாம் உறிஞ்சிரும். அப்ப நமக்கு ஓரளவு கொஞ்சம் சுத்தமான காத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நேயர்கள் வந்து அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். இப்ப இன்னொன்னு சார், எரிபொருள் வந்து இப்ப இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நம்ம நிறைய வெளியில தான் நம்பி இருக்கிறோம்,
0: வெளிநாடுகள் நம்பிதான்.
1: இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நமக்கு ஒரு ஆபத்தான கட்டத்துலதான் எரிபொருளுடைய வரவு எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப எரிபொருள் தேவையவே நம்ம குறைச்சிக்கலாம் மாற்று ஆற்றல் மூலமா.
0: நிச்சயமாக குறைச்சிக்கலாம். அது வந்து நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, எரிபொருளை இறக்குமதி செய்வதால் அந்நிய செலவாணி வந்து அதிகரிக்கிறது. அந்நிய செலவாணி அதிகரிக்கிறதுனால் இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கையில் பல்வேறு சிக்கல்களை அது ஏற்படுத்துகிறது. இவ்வாறு மாற்று ஆற்றலாக சூரிய ஒளியையோ அல்லது நீர் மின்சாரத்தையோ காற்றாலையோ நம்ம பயன்படுத்தியோம் என்றால் பொருள்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போகவே பொருளாதாரத்தில் நாம் தன்னிறைவு அடைவதற்கும் நாம் வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிட்டு பார்ப்பத அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கும் இது ஏற்றதாக அமையும்.
1: இன்னொன்று சார், இப்போ வந்து இந்த மாதிரி மாற்று எரிபொருள் இதை தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சூரிய மின் ஆற்றல், அப்புறம் வந்து காற்றாலை, நீர் மின்சாரம், இப்படிலாம் நான் சொல்லும் போது இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் பஸ்லாம் வந்துருச்சு, எலக்ட்ரிக்கல் கார் வந்துருச்சு, அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. மின்சாரத்தை மட்டும் பயன்படுத்தி இயக்கக்கூடிய வாகனங்கள் இது ஒரு சைடு வந்துகிட்டு இருக்குது. வேலை வாய்ப்பு அதிகரிக்குமா சார்?
0: நிச்சயமா. அதாவது நம்ம இப்போ என்ன எதிர்பார்க்குறோம்னா ஆயில் அல்லது இயற்கை எரிவாயுவையோ அல்லது பெட்ரோலியத்தையோ அல்லது நிலக்கரியோ தோண்டி எடுத்து பயன்படுத்துகிறோம். இதை நாம என்ன செய்யறோம்னா இறக்குமதி தான் செய்யறோம். இறக்குமதி செய்யாமல் நாம நீர் மின்சாரம் தயாரிக்க போனாலோ அல்லது சூரிய ஒளி ஆற்றல் தயாரிக்க போனாலோ அல்லது காற்றாலைகள் பயன்படுத்த ஆரம்பித்தாலோ அதன் மூலமாக நிச்சயமாக நாமே உற்பத்தி செய்யும்போது உற்பத்திக்காக நாம் பல்வேறு வேலைக்கு ஆள்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். அப்பொழுது வேலை வாய்ப்பு மிக அதிகமாகவே நாம் நமது மக்களுக்கு கொடுப்பதற்கு இது ஒரு

0: ஏதுவாக அமையும். இல்லை என்றால் நாம் அடுத்த நாடுகளை இறக்குமதி செய்யும் பொழுது இந்த மணி இவ்வளவும் வந்து நம்ம என்ன செய்யும், அடுத்த நாடுகளுக்கு போய் சேர்ந்துடும். இது நம்மளுக்கு வந்து நம்ம நாட்டுக்கே நம்ம மக்களுக்கே அது பயன்படும். அதனால எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். எக்ஸாம்பிள், சூரியாட்டல் நம்ம பண்ணணும்னா அதுக்காக உள்ள தயார் பண்ணக்கூடிய இடம் பொருள் அதை மேனேஜ் பண்றது, அடிக்கடி நம்ம வந்து அதை கிளீன் பண்ணணும். இல்லைன்னா நம்ம என்ன நினைக்க கூடாது, சூரியாட்டலுக்காக எல்லாத்தையும் பண்ணா மட்டும் பத்தாது, அதை அதாவது மேனேஜ்மெண்ட்னு சொல்ல நம்ம வந்து அதை வந்து என்னது பராமரிக்கணும். அந்த பராமரிக்கிறதுக்கு ஆளுகளை போடும் போது அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குது. அப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் இல்லாம இப்ப நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, எனர்ஜினா இதுகளெல்லாம் எரிபொருளா பயன்படும் போது காற்று மாசுபாடு, சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பு, நோய் இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம இங்க கொடுக்கும் போது கேட்டினா, நீங்க இப்பதான் சொன்னீங்க இவி பஸ் நம்ம பயன்படுத்துறோம். இவி பஸ்ன்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கு எல்லாருக்கும். மின்சாரமும் நம்ம இந்தியாவில் பொறுத்தளவுல முக்கால்வாசி, மோர் தேன் 50%, அதாவது 50 விழுக்காடுக்கு மேல் நாம் நிலக்கரி அல்லது புது எரிவடிவ எரிபொருளை பயன்படுத்தி தயார் பண்றோம்னு. இவ்வாறு நம்ம வந்து இயற்கை மாற்று ஆற்றல் மூலமா தயார் பண்ணும் போது இந்த நோய் நொடிகள்ல இருந்து நம்ம மக்கள் பாதிக்கப்படாம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது வழியா பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல
1: எதிர்காலம் இந்தியாவுக்கு நல்லா இருக்கும் சொல்றீங்க. இப்ப இன்னொன்னு சார், இப்ப இயற்கை வந்து ஒரு சமநிலையா தானே கார்பன் ப்ராடக்ட் எல்லாம் டெபாசிட் பண்ணி பூமிக்குள்ள வச்சிருக்கு. ஏன்னா அது வந்து வெளியில இருந்தா ஆபத்து, பூமிக்குள்ள பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு மனிதன் என்ன பண்ணிட்டான், பூமியை தோண்டி தோண்டி இல்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு சமநிலை இல்லாம போயிட்டு இருக்குது. கார்பனுடைய அளவு வந்து மேல வந்து அதிகமாயிட்டே போகுது. இப்ப நம்ம வந்து மாற்று எரிபொருள்லாம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நம்ம அதுல கை வைக்கிறது குறைஞ்சிரும்ல. அப்ப ஆற்றல் சேமிப்பும் ஓரளவுக்கு பின்பக்கமா பார்த்தா அது இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா?
0: இது வந்து என்னன்னு கேட்டா, நம்ம தான் சொன்னோம்ல இப்பதான் புதைவிடுகிற நிலக்கரி 50 ஆண்டுகளுக்கு தான் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம வந்து இறக்குமதி பண்றதுனால நம்மளுக்கு எத்தனை நாள் வந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா வந்து மொத்தத்துல எல்லாமே வந்து 100 ஆண்டுகளோ 200 ஆண்டுகளோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த புதைவெடிப்பு எரிபொருள் வந்து பற்றாக்குறை. அந்த இதை இப்ப நம்ம வந்து இந்த மாற்று ஆற்றல் முறையை பயன்படுத்த ஆரம்பித்தால் இந்த புதைவெடிப்பு எரிபொருளுடைய பயன்பாடு குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறையும் போது புதைவெடிப்பு எரிபொருள் வந்து தோண்டி எடுப்பதை நம்ம நிச்சயமா கட்டுப்படுத்திடுவோம். அப்படி கட்டுப்படுத்தும் போது வருங்காலத்துக்கு ஒருவேளை ஏதாவது
1: மீண்டும் தேவைப்பட்டால்
0: அதை நம்ம வந்து
1: எதிர்கால சந்ததிக்கு நம்ம விட்டு வச்சுட்டு போறோம்,
0: வச்சுட்டு போறோம், அதை பயன்படுத்திருக்கிற மாதிரி. அது போக எதிர்கால சந்ததிக்கு இது மட்டும் இல்ல, நல்ல சுகாதாரமான சூழ்நிலையை விட்டுட்டு போறோம். ஏன்னா மேல வந்து அதாவது நுண்டுகள் பொலூஷன் அல்லது கார்பன் டைஆக்சைடுடைய அளவு கூடி வெப்பமும் கூடி
1: வாழ முடியாத சூழ்நிலையிலிருந்து நம்ம கொஞ்சம் ஓரளவு கட்டுப்படுத்திக்கலாம்.
0: பனிப்பாறைகள் உருகிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து குடிதண்ணீர் அளவு வந்து குறைஞ்சிரும். குடிதண்ணீருடைய அளவு குறைஞ்சிருச்சுன்னா நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகள் வந்து இப்பவே நம்ம என்ன செய்யறோம், மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகும் போது நம்ம வந்து கடல் நீரை குடிநீராக சுத்திகரித்து பயன்படுத்துறோம். அப்படி சுத்திகரித்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து அதற்கு ஆகக்கூடிய செலவு அது எல்லாமே நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது. அந்த பாதிப்பு இல்லாம வருங்கால சந்ததிகள் வாழ்வார்கள், வாழ்வதற்கு நம் வழிவகை செய்து
1: விட்டோம். இப்போ உலக அளவில் சார் காலநிலை மாற்றத்தின் தற்போதைய முன்னேற்றங்கள் அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம்.
0: ஆக்சுவலா 2015 பாரிஸ் ஒப்பந்தம்னு ஒன்று நடைபெற்றது. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, அதாவது குயட்டோ புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. அந்த குயட்டோ புரோட்டோகால்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குயட்டோ புரோட்டோகால் நல்ல முடியாமல் போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா வந்து அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டுச்சு. இது வந்து ஒரு தனிப்பட்ட நாட்டினுடைய பிரச்சனை அல்ல, இது உலகளாவிய பிரச்சனை. ஒரு சின்ன ஊரில் எது நடந்தாலும் அது அந்த ஊரை மட்டும் பாதிக்காது, இந்த உலகத்தையே பாதிக்கும் அல்லது அந்த நாட்டை பாதிக்கும். இப்ப உலக அளவில் பாதிப்பு ஏற்படும் பொழுது ஆஸ்திரேலியாவும் இதிலிருந்து நகர்ந்து விட்டது, கனடாவும் உதவியும் கொண்டது. கனடா என்ன செய்தது என்றால், எனக்கு இயற்கை வளங்கள் அளவுக்கு அதிகமா இருப்பதால் நான் உமிழும் பசுமை குடி வாயுவை விட நான் உறிஞ்சும் வாயு வந்து அதிகமா இருக்கு, அதனால நான் இதுல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒதுங்கிருச்சு. அப்படி ஒதுங்கும் போது எந்த நோக்கத்திற்காக அந்த குயட்டோ புரோட்டோகால் கொண்டு வரப்பட்டதோ அது ஒரு பாதி அளவு நிறைவேறியதோடு நின்று விட்டது. அந்த ஒரு சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து 2015 பாரிஸில் நடைபெற்றால் அதுவே பாரிஸ் ஒப்பந்தம் என்று சொல்லலாம். அதனுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய பசுமை கூடார வாயுகள் அதிகரிப்பதனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தினுடைய அளவு வந்து 1.5 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக 2050 அல்லது 2100 வரையில் அதனையே நாம் கட்டுப்படுத்துவது.
1: நிகழ்ச்சிக்கு வந்திருந்து பல்வேறு செய்திகளை பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம்.
2: பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்களின் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறை தலைவர் மற்றும்

0: பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது டெக் குரு.

ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. 8 வினாடி. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் உஷாராஜ் அவர்களின் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா கேட்கலாம். தொடக்கமாக விளம்பரங்கள்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. 8 வினாடி பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் உஷாராஜ் அவர்களின் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா கேட்கலாம். தொடக்கமாக விளம்பரங்கள்.
1: ஜாய் பன் கை ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பன்னிசை மாலையில் தொடக்கமாக திரு ஓங்கு என்ற அருட்பா கேட்கலாம்.

பனிசை மாலையில் இதுவரை உஷாராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருப்பா கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயனப் பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர்

துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயன பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது.

கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய

ஆனால் நதாஷாவின் முகத்தை பார்க்கும்பொழுது முன் உணர்ந்தது புன்னகை புரிந்து கொண்டிருந்தாள். பெற்றோர்களை இழந்து நிற்கிறேனா என்றாள் அவள். அது ஒன்றும் பிரமாதமில்லை. என் தந்தை என் சகோதரனும் அப்படித்தான். மேலும் அவன் ஒரு குடிகாரன். எனது மூத்த சகோதரி மகிழ்ச்சியற்று போய்விட்டாள். அவளை விட பல வருடங்கள் மூத்தவன் ஒருவன்தான் அவள் கணவன். பெரிய பணக்காரன்தான், ஆனால் படு மோசமானவன். மகா கஞ்சன், என் அம்மாவை நினைத்தால் எனக்கு வருத்தம்தான் உண்டாகும். அவளும் உங்களைப் போல் சாதாரணமான பெண்மணிதான். சுண்டலியைப் போல் சிறு உருவம். சுண்டலி போலவே குடுகுடுவென்று ஓடுவாள். எதை கண்டாலும் அவளுக்கு ஒரே பயம்தான். சில சமயங்களில் அவளை பார்க்க வேண்டுமென்று அப்படி ஆசைப்படுவேன். ஆடி, என் அப்பாவி பெண்ணே என்று தனது தலையை வருத்தத்தோடு அசைத்து கொண்டே சொன்னாள் தாய். அந்த பெண் மீண்டும் தன் தலையை உயர்த்தி எதையோ பிடித்து தூர தள்ளுவதைப் போல கையை உதறி நீட்டினாள். இல்லை இல்லை, சமயங்களில் எனக்கு ஒரே சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். அவளது முகம் விழித்தது. அவளது நீல கண்கள் ஒளி பெற்றன. அவள் தன் கரங்களை தாயின் தோளின் மீது வைத்து கொண்டாள். எத்தகைய மகத்தான வேலையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்று மட்டும் உங்களுக்கு தெரிந்தால் புரிந்தால் கம்பீரமாகவும் மெதுவாகவும் சொன்னாள் நதாஷா. ஏதோ ஒரு பொறாமை உணர்ச்சி பெலகேயாவின் இதயத்தை தொடுவது போலிருந்தது. அதற்கெல்லாம் நான் ஆள் இல்லை, நானே ஒரு கிழம். மேலும் எனக்கு எழுத்து வாசனை கிடையாது என்று துக்கம் தோய்ந்த குரலில் சொல்லிக்கொண்டே தரையை விட்டு எழுந்தாள் தாய். பாவல் அடிக்கடி பேசினான், அதிக நேரம் பேசினான், அழுத்தத்தோடு பேசினான். நாளுக்கு நாள் மெலிந்து வந்தான். ஆனால் அவன் நதாஷாவை பார்க்கும்போது, அவளோடு பேசும்போதும் அவனது கண்களில் உள்ள கடுமையான பார்வை மறைந்து மென்மையாய் ஒளிர்வது போலவும் குரலில் இனிமை நிறைந்து ஒலிப்பது போலவும் அவன் எளிமையே உருவாயிருப்பது போலவும் தாயின் மனத்தில் பட்டது. கடவுள் அருளட்டும் என்று அவள் நினைத்து கொண்டாள். தனக்குள் சிரித்து கொண்டாள். அவர்களுக்குள் எழும் வாத பிரதிவாதங்கள் கொதிப்பேறி வீராவேசம் பெறும்போதெல்லாம் அந்த ஹஹோல் தன் இடத்தை விட்டு எழுந்து நின்று உடம்பை ஒரு கண்டாமணியின் நாக்கை போல் முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டு ஏதோ சில அன்பான சாதாரணமான வார்த்தைகளை சொல்லுவான். உடனே எல்லோரும் அமைதியாய் விடுவார்கள். அந்த நிக்கோலாய் வசோவ்ஷிகோவ் மட்டும் மற்றவர்களை ஏதாவது செய்யும்படி கடுக்கடுப்பாய் தூண்டிவிட்டு கொண்டே இருப்பான். அவனும் அந்த செம்பட்டை தலையனும்தான். செம்பட்டை தலையனை அவர்கள் சமோ லவ் என அழைத்தார்கள். சகல வாத பிரதிவாதங்களையும் ஆரம்பித்து வைப்பார்கள். சோப்பு காரத்தில் முக்கிய எடுத்ததை போன்ற தோற்றமும் உருண்டை தலையும் கொண்ட இவான் புக்கின் என்பவன் அவர்களை ஆதரித்து பேசுவான். வழிய வழிய தலைவாரி விட்டிருக்கும் யாக்கவ் சோமவ் அதிகம் பேசுவதில்லை. பேசினால் அழுத்தம் திருத்தமாய் பேசுவான். அவனும் அகல நெற்றிக்காரரான ஃபியோதர் மாசின் என்பவனும் பாவெலியும் ஹஹோலையும் ஆதரித்து பேசுவார்கள். சில சமயங்களில் நதாஷாவுக்கு பதிலாக நிக்கோலாய் இவானிச் என்பவன் வந்து சேருவான். அவன் மூக்கு கண்ணாடி போட்டிருப்பான். வெளுத்த இளந்தாடியும் அவனுக்கு உண்டு. அவன் எங்கேயோ ஒரு தூர பிரதேச மாகாணத்தில் பிறந்தவன். ஓ என்ற ஓசை அவன் பேச்சில் அதிகம் ஒலிக்கும். பொதுவில் அவன் ஒரு தொலைவானவனாகவே தோன்றினான். அவன் சர்வசாதாரண விஷயங்களையே பேசினான். குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள், வியாபாரம், போலீஸ், உணவுப் பொருட்களின் விலைவாசி முதலிய மக்களின் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை பற்றியே பேசினான். ஆனால் அவன் பேசிய முறையானது எது எல்லாம் பொய்யாகவும் அறிவுக்கு பொருந்தாததாகவும் முட்டாள்தனமாகவும் அசட்டுத்தனமாகவும் அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் பகிரங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனிதர்கள் சுகமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு தூர தொலை பூமியிலிருந்து வந்தவன் போல தாய்க்கு தோற்றமளித்தான் அவன். இங்கோ எல்லாமே அவனுக்கு புதிதாக இருப்பது போலவும் இந்த வாழ்க்கையே அவனுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கொள்ளாதது போலவும் வேறு விதியின்றிதான் அவன் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும் அவளுக்கு தோன்றும். அவன் இந்த வாழ்க்கையை வெறுத்தான். இந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்துத்தான் ஆக வேண்டும் என்ற இடையறாத ஆசையை, அமைதி நிறைந்த விருப்பத்தை அவன் உள்ளத்தில் அந்த வெறுப்புணர்ச்சி வளர்த்து வந்தது போன்றும் அவளுக்கு தோன்றும். அவனது முகம் மஞ்சள் பாரித்திருந்தது. கண்களை சுற்றி அழகிய சிறு ரேகைகள் ஓடியிருந்தன. அவனது குரல் மென்மையாகவும் கரங்கள் எப்பொழுதும் கதகத

0: நட்பாகவும் இருந்தன. அவன் எப்பொழுதாவது பெலகேயாவுடன் கைகுலுக்க நேர்ந்தால் அவளது கரத்தை தனது கை விரல்களால் அணைத்து பிடிப்பான். அந்த மாதிரியான உபச்சாரத்தால் அவள் இதயத்தில் இதமும் அமைதியும் பெருகும்.
1: நகரிலிருந்து வேறு பலரும் இவர்கள் கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்கள்

மீது வஞ்சம் தீர்க்க உறுதி பூண்டதாகவும், ஜார் அரசனை கொன்று தலைமுழுகினால் ஒழிய தங்கள் தலைமயிரை சிறைப்பதில்லை என அவர்கள் சபதம் பூண்டதாகவும், அதனாலேயே அவர்களை சோஷ

அதுக்கப்புறம் சுண்டைக்காய் அளவு உள்ள ஒரு சின்ன புளி துண்டு வந்து போட்டு அதையும் நல்லா வந்து நெய்விட்ட வாணலில் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காய்ஞ்ச மிளகாயும் போட்டு வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் துருவிய தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காயும் சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சி வச்சுக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து வாணலில் வந்து நெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிக்க விடணும். பொரித்த பிறகு கடலை பருப்பு, அப்புறம் வந்து வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு தேவைப்பட்டால், சில பேர் முந்திரி பருப்புலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா, முந்திரி பருப்பு போட்டு கருவேப்பிலை காய்ந்த மிளகாயெல்லாம் கிள்ளி போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்தம் பருப்பு பொடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வாணலில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, நமக்கு எவ்வளோ சாதம் தேவைப்படுது நம்ம எப்படி போடுறோமோ அந்த அளவுக்கு சாதமும் உப்பு எடுத்து வச்சுக்கணும். உப்பு எடுத்து வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் சாதம் வடித்த சாதத்தை வந்து உதிரியாக வடித்து ஆற வைத்த சாதத்தை எடுத்து அந்த வாணலில் இருக்கிற கலவையோடு சேர்த்து நல்லா வந்து நன்கு கலந்து விட்டேன்னு வச்சிங்களேன், சுவையான உளுந்த சாதம் ரெடியாக இருக்கும். அதுக்கு மேலே நமக்கு இன்னும் தேவைப்பட்டதுன்னா நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக நெய் விட்டுக்கணும். நம்ம பரிமாறினா ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் சத்து மிகுந்ததாகவும் இருக்கும். இது வந்து அதிகமாக வந்து எலும்புகளுக்கு, உளுந்து வந்து எப்பவுமே எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப உறுதி கொடுக்கும் இல்லைங்களா, அதனால் நமக்கு வந்து ரொம்ப தேவையான உடலுக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம பாடல் கேட்கலாமா?

என்ன நேயர்களே, மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோவில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க இல்லையா? நேரம் 1:07:12. இப்போ வந்து நம்ம வந்து ராகி இட்லி செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி, அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்க மிகவும் உதவும் ஒரு ஏற்ற உணவாகவும் இருக்குது இல்லைங்களா? இது வந்து 1 கிளாஸு முழு ராகியை வந்து எடுத்துக்கணும். அது வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் கருப்பு சுண்டல் எடுத்துக்கணும். 1/2 கிளாஸ் கருப்பு கடலை, அதுவும் அதை எடுத்துக்கிட்டு, அப்புறம் பச்சை பருப்பு எடுத்துக்கணும். அப்புறம் உளுந்து, தேவையான அளவுக்கு உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம், ஏன்னா குளிர்ச்சி கொடுக்கும் இல்லைங்களா. அதனால் வந்து வெந்தயமும் சேர்த்து நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஒரு 5 மணி நேரம் வந்து புளிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி சுட்டு சாப்பிட்டோம்னு வச்சிங்களேன், ரொம்ப அருமையான ராகி இட்லி வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து கார சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம வந்து சூப்பரான ஒரு சுவையான ப்ரோட்டீன் ரிச்சு ரெசிபியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெயிட் லாஸும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் பார்த்தோம் இல்லைங்களா. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு நம்ம துலாக்குள் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக எழுதி அனுப்புங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாமா?

0: மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோவில் தான் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ நேரம் வந்து 1:13 வருவது விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: என்ன நேர்களே, குக்கரி ஷோவில் அடுத்து வந்து கருவேப்பிலை துவையல் செய்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கருவேப்பிலைனாலே ரொம்ப நல்லது இல்லையா, கண்களுக்கும் நல்லது, முடியும் நல்லா பெண்களுக்கு வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா. இப்போ வந்து வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 10 சின்ன வெங்காயம், 3 மிளகாய், வற்றல் மிளகாய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகு சீரகம், 10 பல் வந்து பூண்டு, 10 பல் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து 1.5 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 5 துண்டு வந்து தேங்காயும் அதில் போட்டுக்கிட்டு, சுவைக்கு ஏற்றபடி உப்பும் புளியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு முதல்ல இதெல்லாத்தையும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் விட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா சுவையான கருவேப்பிலை துவையலை ரெடி ஆகிருக்கும். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா வளரும், கண் பார்வையும் நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கருவேப்பிலை துவையல்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இதை வந்து வீட்டில் செய்து பாருங்கள்.

என்ன நேயர்களே, மகளிர் நேரத்தில் குக்கரி ஷோ தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து வெங்காய கொத்தமல்லி தொக்கு செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 பெரிய வெங்காயத்தையும் நல்லா அரிஞ்சு பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். 1 கட்டு கொத்தமல்லி தழைகள் எடுத்துக்கணும். இதை அனைத்தையும் நன்கு வதக்கிக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி விதைகள் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் புளி தேவைக்கு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு பக்குவமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை அனைத்தையும் நல்லா ஆற விட்டு உலர்த்தி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாணல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு கலப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் போடணும். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் மல்லி மஞ்சள் தூள் போடணும். 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயம் போட்டு அந்த அரைச்சி வச்ச தொக்கெல்லாம் வந்து இந்த தாளிப்பில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அரைச்சி வச்சுருக்கிற அதில் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் வெல்லமும், 1 ஸ்பூன் வந்து வெல்லமும் போட்டுட்டு நல்லா நுணுக்கி வெல்லம் பவுடராக்கி போட்டுடணும் சுவைக்காக. அப்புறம் தேவையான அளவு உப்பு சரியாக இருக்குதான்றதையும் பார்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த துவையல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வெங்காய கொத்தமல்லி தொக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்சமானதாகவும் இருக்கும். எல்லா சாதத்துக்குமே நம்ம ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் சாப்பிட்டோம்னா அதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.

என்ன நேயர்களே, இப்போ வந்து நம்ம குக்கரி ஷோவில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து கடலை பருப்பு போலி செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா. ஒரு கப் கடலை பருப்பு நல்ல 4 மணி நேரம் வந்து ஊற விட்டு அதை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு சிறிய அளவுக்கு நெய் விட்டு 2 கப் தண்ணீர் விட்டு அதை வந்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 4 விசில் ஒரு 5 விசில் வச்சோம்னு வச்சிங்களா நல்லா கடலை பருப்பு வந்து வெந்துடும். அதை வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவும் 1.5 கப்பு வந்து மைதா மாவும் சேர்த்து ஒரு சிட்டிகை கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மாவை வந்து மிக்ஸ் செய்து அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு மாவை வந்து நல்லா வந்து தண்ணீர் விட்டு ஒரு மாதிரி வழவழன்னு நல்லா நெய் விட்டு நிறையா நெய் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டோன்னா அதோட மிருதுவான மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். வளவளனும் இருக்கணும். அப்போ தான் வந்து சப்பாத்திக்கு கெட்டியாக பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து வளவளன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் போலி செய்வதுக்கு. அந்த மாவு வந்து 2 மணி நேரம் அப்படியே வந்து ஊற விட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம மாவு ஊறிட்டு இருக்கிற அந்த கேப்லேயே வந்து நம்ம பூரணம் செய்கிறதுக்கு வந்து ரெடி செஞ்சுக்கணும். வேக விட்ட கடலை பருப்பை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதில் வந்து வானலில் வச்சு அதில் வந்து வெல்லம் சேர்த்து இந்த கடலை மாவையும் பருப்பை ஊற வச்சு மசிச்சு வச்சுருக்கோங்களா அதையும் அதில் போட்டு ஏலக்காய் சேர்த்து 1 ஸ்பூன் நெய் விட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கி அடுப்பில் வந்து வேக விடணும். கொஞ்ச நேரம் நல்லா வந்து பாகு பதத்திற்கு, அதாவது அல்வா மாதிரி ஒரு மாதிரி பதத்துக்கு வந்துடணும். வந்தோடனே நல்லா கெட்டி ஆகிடும் இல்லைங்களா. அது கெட்டியானோடனே அதை நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து போலி செய்வதற்கு மாவு வந்து நம்ம ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வைக்கணும் இல்லைங்களா. உருட்டி எடுத்துக்கணும். அதையும் வளவளன்னு அரைச்சி வச்சதை நம்ம உருண்டைகளாக, கரெக்டான உருண்டைகளாக, அந்த பூரணம் உள்ளார வைக்கிற பூரணமும் மாவு உருண்டைகளும் ஒரே அளவு, சமமான அளவில் இருக்கணும். அது ரெண்டுத்தையுமே உருட்டி எடுத்துக்கணும். எடுத்தோடனே அது வளவளன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா தட்டிட்டு கையாலே தட்டணும். தட்டிட்டு அது உள்ளார பூரணத்தை வந்து உள்ளார வச்சு மூடிட்டு சின்னதாக தட்டி முதல்ல உள்ளார வச்சு பூரணத்தை வச்சு மூடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த உருண்டைகளை ஃபுல்லாக வந்து கையாலேயே அழுத்தி விட்டோம்னு வச்சுக்கலாம். சப்பாத்தி அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு போலி, எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு போலியை வந்து கைகளாலே தட்டி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ வந்து அது வந்து தோசைக்கல் வச்சு

வச்சு நல்லா அழகாக வந்து எல்லாம் கையால் செய்யலனாலும் சில நேரம் வந்து பூரி கட்டையிலையும் உருட்டிக்கலாம். அப்படி பூரி கட்டையில் உருட்டுறப்போ அந்த உள்ளார இருக்கிற பூரணம் வந்து வெளியே வராமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி அழகாக தட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து வந்து நம்ம வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அந்த தோசைக்கல்லில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் அழகாக போலியை வந்து ரெண்டு சைடுமாக நெய் விட்டு நிறையா தேவையான அளவு யார் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நல்ல எண்ணெய்களும் சேர்த்து சமைக்கலாம். இல்லை நெய் விட்டுமே வந்து போலியை வந்து தோசைக்கல்லில் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்து சுவையான போலி வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.

நேயர்களுக்கு இப்போ குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தயிர் இட்லியை பற்றி பார்க்கலாம். ஏன்னா குழந்தைகள் சாப்பிட்றதுனாலே ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளார ரொம்ப கஷ்டப்படணும் பெற்றோர்கள் இல்லைங்களா. இது வந்து குழந்தைகளும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு தயிர் இட்லி தான். தேவையான பொருட்கள் வந்து 5 இட்லி எடுத்துக்கலாம், 2 கப்பு தயிர் எடுத்துக்கலாம், 1 குடைமிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் நறுக்கிய பூண்டு எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் அதாவது பவுடர் எடுத்துக்கணும், 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, தேவைக்கு சிறிய அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஆன் செய்துட்டு ஒரு வாணலியை வச்சிடணும், அதில் வந்து எண்ணெயை ஊற்றணும் ஃபஸ்ட்டு. அதில் வந்து இட்லியை வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கணும். அதை வந்து எண்ணெயில் நல்லா இட்லியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து வச்சுருக்கணும் இல்லைங்களா, அதை பொறித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து சிறிய பாத்திரத்தில் தயிர் ஊற்றி நன்கு கலந்து வச்சுக்கணும் தயிரை. இப்போ வந்து வாணலில் வந்து நெய் ஊற்றி நறுக்கிய பூண்டு, வெங்காயம், குடைமிளகாய், வெள்ளை எள்ளு, காஷ்மீர் மிளகாய் பொடி, உப்பு சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கலந்து வச்சுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள், தயிர் ஊற்றி நன்கு கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தயிர் கலவையில் வந்து பொறித்து வைத்துள்ள இந்த இட்லியெல்லாம் சேர்த்து சுவையாக தாளித்து தாளிச்சோம்னு வச்சுக்கலாம், தயிர் இட்லி வந்து தயாராகிடும். இது வந்து மாலையில் பள்ளி சென்று வரும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களும் ரொம்ப சுவையாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன நேயர்களே, இந்த செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாமா?

மூட்டு வலி, முதுகு வலி, பற்கள், ஈறுகள் இதெல்லாம் பலம் பெறணும். சீரற்ற இதய துடிப்பு, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கும், தசை பிடிப்பு, கால்கள் மறுத்து போவது இதை எல்லாத்தையும் வந்து கால்சியம் குறைவதனால தான் நம்ம வந்து அனுபவிச்சுட்ருக்குறோம் இல்லைங்களா. இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு நல்ல கால்சியம் உணவுகளை தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து பால் வந்து கால்சியம் அதிகமான உணவு, அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லைங்களா. அது வந்து 100 கிராம் பாலில் வந்து 125 மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குமா. அதனால் வந்து தயிராகவோ இல்லை வெண்ணையாவோ, பாலாடை கட்டிகளாவோ, பன்னீர் இது போன்ற வந்து பால் பொருட்களை வந்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து கால்சியம் அதிகமான உணவுப் பொருட்களை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன இடைவேளை நமக்கு பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்கலாம்.

0: என்ன நேயர்களே,
1: இப்போ வந்து நம்ம வந்து சமையல் குறிப்புகளில் தான் மகளிர் நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ வந்து கால்சியம் ரொம்ப அதிகமாக நமக்கு தேவை உடலுக்கு இல்லைங்களா. 1000 மில்லிகிராம் முதல் 2000 மில்லிகிராம் வரை வந்து கால்சியம் தேவை. அதாவது பற்கள் உறுதியாக இருக்கிறதுக்கும் எலும்புகள் உறுதியாக இருக்கவும் மிக முக்கியமாக வந்து கால்சியம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடல் வளர்ச்சிக்கும் கால்சியம் மிக அவசியம்.

நேயர்களே, குக்கரி ஷோவில் மகளிர் நேரத்தில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கால்சியம் சத்து அதிகம் உள்ள பொருட்களை தான் பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா. இதில் வந்து

0: பாசிக்கீரை வந்து 100 கிராம் கீரையில் வந்து 130 மில்லிகிராம் கால்சியம் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குதான். அதனால் வந்து இதில் அதிகமாக வந்து நம்ம கால்சியம் சத்து பெறணும்னா வாரம் ஒரு முறையாவது இந்த கீரையை எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தோம்னு வச்சிங்களேன், 100 கிராமில் வந்து 400 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முருங்கைக்கீரையிலையும் வந்து 100 கிராம் கீரையில் வந்து 510 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து கீரை வகைகளில் முக்கியமாக வந்து பொன்னாங்கண்ணி, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் ரொம்ப வாரத்துக்கு ஒரு முறையோ இரு முறையோ சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த நம்ம உடல் உபாதைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கணும்னா நம்ம கால்சியம் சத்து அதிகமாக எடுத்துக்கொண்டே ஆகணும் இல்லைங்களா?
1: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மகளிர் நேரத்தில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது கால்சியம் அதிகம் உள்ள பொருட்களை தான், இல்லைங்களா? எள்ளு வந்து 100 கிராமில் வந்து 975 மில்லிகிராம் வந்து கால்சியம் அதிகமாக கிடைக்கும் அதில். அதே போல் வந்து கேழ்வரகு பார்த்தோம்னா 100 கிராம் கேழ்வரகில் 344 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அதனால் வந்து கேழ்வரகு புட்டு இட்லி அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். இடியாப்பம், தோசை, களி, கூழ் அப்படிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி எள்ளு வந்து எல்லா பொரியலில் கூட நம்ம வந்து எள்ளு போட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து கால்சியம் சத்து வந்து குறையாமல் பார்த்துக்கலாம். பாதாம் பருப்பு வந்து 100 கிராமில் வந்து 260 மில்லிகிராம் கால்சியம் சத்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம வந்து அடிக்கடி தினமும் உணவில் வந்து பாதாம் பருப்புலாம் ஊற வச்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்டோம்னா அது வந்து கொலஸ்ட்ரால்லாம் ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் வந்து பாதாம் வந்து சாப்பிட்றதுக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது, எலும்புகளுக்கெல்லாம் நல்ல வலு கிடைக்கும், மூளை வளர்ச்சி கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், இல்லைங்களா?

ஆம் நேர்களே, நம்ம வந்து கால்சியம் சத்து அதிகமான உணவுப் பொருட்களை தான் பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா. இப்போ வந்து சோயாபீன்ஸ் 100 கிராமில் வந்து 277 மில்லிகிராம் கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதில் வந்து சோயா பால் எடுத்து கூட சாப்பிட்லாம், சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டு குழம்புகள்லாம் கூட சோயா வந்து அவிச்சிட்டு அதில் போட்டு கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மத்தி மீன் சாப்பிட வந்து 100 கிராமில் வந்து 382 மில்லிகிராம் கால்சியம் சத்து வந்து கிடைக்குது. அத்திப்பழத்தில் வந்து 100 கிராமில் வந்து 162 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்குது. வெண்டைக்காய் வந்து 100 கிராமில் வந்து 82 மில்லிகிராம் கால்சியம் சத்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஃபைபர், அதாவது நார்ச்சத்து சொல்கிறோம்ல, அதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வெண்டைக்காய் வந்து அதிகமாக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு வெண்டைக்காய் கொடுத்தாலும் அறிவு வளர்ச்சி வந்து அபரவிதமாக இருக்கும் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லைங்களா.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடலின் படம் பொன்னான வாழ்வு. பி. சுசிலா ஜமுனாராணி குரலில் ஒலிக்க வரும் நேரம் 2:28:25.

பி. சுசிலா குரலில் ஒலித்தது பாகப்பிரிவினை படப்பாடல். இனி கேட்கலாம் சிஐடி சங்கர் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி. சுசிலா.

கௌரவம் படத்திற்காக பி சுசிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் பாடலோடு இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடலை தொடர்ந்து சென்னை அஞ்சல் தொடரும்.

0: பஹினா பித்தி கா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து குட்டி ஆர் பப்லு என்ற கதையை பார்க்கலாம். அதிதி சுரானா படி.
1: குட்டி இதரா.
0: குட்டி இங்கே வா.
1: படே பையன ஆஃபீஸ் சே ஆதே ஹி அவாஸ் லகாய்.
0: அண்ணன் ஆஃபீஸிலிருந்து வந்தவுடன் கூப்பிட்டார். ஆவாஸ் சத்தம்.
1: ஆய் பையா. குட்டி பையா கி ஆவாஸ் சுந்தே தோடி பாகி ஆய்.
0: வந்தேன் அண்ணா. குட்டி அண்ணனின் சத்தம் கேட்டு ஓடோடி வந்தாள். தௌடி தௌடி ஓடோடி.
1: மேரி சாக்லேட் லாயே ஔர் உஸ்னே ஹாத் ஃபைலா தியே.
0: எனக்கு சாக்லேட் கொண்டு வந்தீர்களா? மேலும் அவள் கையை நீட்டினாள்.
1: ஹா ஹா பாய் ஆ ஏலே.
0: ஆமாம் ஆமாம் ஆ இதை எடுத்துக்கொள்.
1: பையானே அப்னி கோட் கி ஜேப் சே குட்டி கி பசந்த் கி சாக்லேட் நிகால் கர் உஸ்கே ஹாத் பர் ரக்தி.

0: தன் கோட் பாக்கெட்டிலிருந்து குட்டிக்கு பிடித்த சாக்லேட்டை எடுத்து அவள் கையில் வைத்தார். பசந்த் பிடித்த நிகால்கர் வெளியே எடுத்து ஹாத் கை.
1: தேங்க்யூ பையா, குட்டி உச்சல்தி தோடி கை.
0: நன்றி அண்ணா. குட்டி குதித்து கொண்டே ஓடினாள்.
1: பகல்வாலி ஆண்டி கே யஹாம் பஹார் லான் மெஹி பப்ளு கடா மில் கயா.
0: பக்கத்து வீட்டு ஆண்டியுடன் புல்வெளிக்கு வெளியே பப்ளு நிற்பதை கண்டாள்.
1: பப்ளு தேக் மேரே பாஸ் கியா ஹை.
0: பப்ளு பார், என்னிடம் என்ன இருக்கிறது?
1: குட்டி நே அப்னே கர் கி பால்கனி செஹி ஆவாஸ் லகாய்.
0: குட்டி தன் வீட்டு பால்கனியில் இருந்தே குரல் கொடுத்தாள்.
1: ஒரு ஹாத் மே டாஃபி சம்காதே ஹுவே உஸ்கோ சிடானே லகி.
0: கையில் டாஃபியை காண்பித்து அவனை கேலி செய்தாள். டாஃபி சாக்லேட், சமக்னா பளிச்சிடுதல், சிடானா கேலி செய்தல்.
1: குட்டி கே ஹாத் மே சாக்லேட் கா பூரா பாக்கெட் தேக்கர் பப்ளு கே மூ மே பானி பராயா.
0: குட்டியின் கையில் இருந்த சாக்லேட் பாக்கெட் முழுவதையும் பார்த்த பப்ளுவின் வாயில் எச்சில் ஊறியது. தேக்னா பார்த்தல், முஹ் வாய்.
1: அரே சாக்லேட் கிஸ்னே தி, தோடி முஜே பி தே.
0: ஏய் சாக்லேட் யார் கொடுத்தது, கொஞ்சம் எனக்கும் கொடேன்.
1: கேதா கேதா பப்ளு உன்கே கர் கி தரஃப் தோடாயா.
0: சொல்லிக் கொண்டே பப்ளு அவளுடைய வீட்டை நோக்கி ஓடினான். கர் கி தரஃப் வீட்டை நோக்கி, தௌட்னா ஓடுதல்.
1: அரே ஜா, குட்டி நே இன்கார் கர்த்தே ஹுவே உசே டேங்கா திகா தியா.
0: ஏய் போ என்று குட்டி தர மறுத்து வெறுங்கையை நீட்டினாள்.
1: கல் ஜப் தேரே பாப்பா நே துஜே லெமன் ஜூஸ் லாக்கர் தி தோ தூனே முஜே கிலாய் தி கியா.
0: நேற்று உன் அப்பா உனக்கு எலுமிச்சை சாறு கொண்டு வந்து கொடுத்தார், நீ எனக்கு குடிக்க கொடுத்தாயா?
1: சாரி கி சாரி குத் ஹி கா கயா தா.
0: அத்தனையும் நீயே குடித்து விட்டாய் தானே.
1: அச்சா அப் கி பார் ஜப் பாப்பா டாஃபி லாயங்கே தோ துஜே பி ஜரூர் தூங்கா.
0: சரி, இந்த முறை அப்பா சாக்லேட் வாங்கி வரும் பொழுது கண்டிப்பாக உனக்கும் கொடுக்கிறேன்.
1: பப்ளு நே சாப்லூசி கர்த்தே ஹுவே குட்டி கே ஹாத் மே ரக்கி சாக்லேட் கி தரஃப் ஹாத் படாயா.
0: பப்ளு முகஸ்துதி செய்து கொண்டே குட்டி கையில் வைத்திருந்த சாக்லேட்டை நோக்கி கையை நீட்டினான். அப் கி பார் இந்த முறை ஜரூர் கண்டிப்பாக, சாப்லூசி முகஸ்துதி, ஹாத் படானா கை நீட்டுதல்.
1: லேக்கின் குட்டி இத்னி போலி தோடே ஹி தி.
0: ஆனால் குட்டி அவ்வளவு அப்பாவியாக இருக்கவில்லை. போலி அப்பாவி.
1: பப்ளு கோ ஜீப் திகாக்கர் போலி தோ ஜப் பையா துபாரா சாக்லேட் லாயங்கே தப் மே பி துஜே தே தூங்கி.
0: பப்ளுவிடம் நாக்கை காட்டி, அப்படியானால் அண்ணன் மறுபடியும் சாக்லேட் வாங்கி வரும்பொழுது நானும் உனக்கு தருகிறேன் என்றாள். ஜீப் நாக்கு, துபாரா மறுபடியும்.
1: வத் தாட்கர் உபர் சத் பர் சலி கை.
0: அவள் மொட்டை மாடிக்கு ஓடினாள். சத் மாடி.
1: பப்ளு இத்னி ஜல்தி ஹார் மாண்ணே வாலா கஹா தா.
0: பப்ளு இவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒற்றுக் கொள்பவனா என்ன?
1: வா பி உஸ்கே பீச்சே பீச்சே சத் பர் ஆ கயா.
0: அவனும் அவளை பின்தொடர்ந்து மொட்டை மாடிக்கு வந்தான்.
1: ஔர் கிசி தர உஸ்ஸே டாஃபி ஹத்தியானே கி தர்கீப் சோச்னே லகா.
0: எப்படியாவது அவளிடமிருந்து சாக்லேட்டை கைப்பற்றும் வழிகளை யோசிக்க ஆரம்பித்தான். ஹத்தியானா கைப்பற்றுதல், தர்கீப் தந்திரம், சோச்னா யோசித்தல்.
1: உசே கல் கக்ஷா மே டீச்சர் கி சுன்னாய் ஹுய் கவ்வி ஔர் பில்லி கி கஹானி யாத் ஆ கயி.
0: நேற்று வகுப்பில் ஆசிரியர் சொன்ன காக்கையும் பூனையும் கதை பப்ளுவிற்கு நினைவிற்கு வந்தது. கல் நேற்று, கக்ஷா வகுப்பு, டீச்சர் ஆசிரியர், கௌவா காக்கா, பில்லி பூனை, கஹானி கதை, யாத் நினைவு.
1: ஏக் கவ்வே கோ கஹீ சே ரோட்டி கா டுக்டா மில் கயா.
0: ஒரு காக்கைக்கு எங்கிருந்தோ ஒரு ரொட்டி துண்டு கிடைத்தது. டுக்கடா துண்டு.
1: ஔர் பில்லி நே உசே ஹத்தியானே கே லியே கவ்வே கே கானே கி பஹத் தாரீஃப் கர்தே ஹுவே உசே கானே கி ஃபர்மாயிஷ் கி.
0: பூனை அதை கைப்பற்றுவதற்காக காக்காவின் பாடலை மிகவும் புகழ்ந்து அதை பாடச் சொல்லி கோரிக்கை விடுத்தது. தாரீஃப் புகழ், ஃபர்மாயிஷ் கோரிக்கை.
1: தாரீஃப் சுன்கர் கவ்வா ஃபூல்கர் குப்பா ஹோ கயா.
0: அந்த புகழை கேட்ட காக்கை பெருமிதம் கொண்டது.
1: உஸ்னே கானே கே லியே ஜோ ஹி மூ கோலா ரோட்டி உஸ்கி சோஞ்ச் சே நீச்சே கிருபடி.
0: அது பாடுவதற்கு வாயை திறந்தவுடன் ரொட்டி அதன் அலகில் இருந்து கீழே விழுந்தது. கோல்னா திறத்தல், சோஞ்ச் அலகு, கிருபடி விழுந்தது.
1: ஔர் பில்லி ஜட் சே ரோட்டி மூ மே உடாகர் பாக் கடி ஹுயி.
0: பூனை உடனே ரொட்டியை வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது.
1: கோவா பெச்சாரா அப்னி பூல் சமஜ் கயா.
0: காக்கை வேறு வழியின்றி தன் தவறை உணர்ந்தது.
1: லைக்கின் ஆப் கியா ஹோ சக்தா தா.
0: ஆனால் இப்பொழுது என்ன செய்ய முடியும்?
1: பப்ளு இசி தர கி கோய் தர்கீப் சோச்னே லகா.

0: பப்ளுவும் இதே மாதிரி வழிகளை யோசிக்க தொடங்கினான்.
1: குட்டி, தேரி ஃப்ராக் கித்தி சுந்தர் ஹே, கஹா சே மங்காயி தூனே? பப்ளு நே தாவ் ஃபேங்கா.
0: குட்டி, உன் ஃப்ராக் ரொம்ப அழகா இருக்கிறது, எங்கே வாங்கினாய் நீ என்று பப்ளு புதிர் போட்டான். தாவ் புதிர்.
1: யே தோ மேரே பர்த்டே பர் முஜே மேரே நானா ஜி நே தி தி.
0: என் தாத்தா இதை என் பிறந்தநாள் அன்று எனக்கு கொடுத்தார். பர்த்டே பிறந்தநாள், நானாஜி தாய் வழி தாத்தா, நானா பெண்பால் நானி.
1: பூரே 140 ரூபாய் கி ஹே. குட்டி நே ஆங்கே நச்சாக்கர் இட்லாதே ஹுவே கஹா.
0: அனைத்தும் 140 ரூபாய் தான் என்று குட்டி கண்களை ஆட்டி பெருமிதத்துடன் கூறினாள். 140 140 இட்லானா பெருமை கொள்ளுதல்.
1: சாக்லேட் வேசே ஹி ஹாத் மே ஜக்டே ரஹி.
0: சாக்லேட் அவள் கையில் அப்படியே இருந்தது.
1: பப்ளு கபி சாக்லேட் கி தரஃப் தேக்தா தோ கபி குட்டி கி தரஃப்.
0: பப்ளு சில சமயம் சாக்லேட்டையும் சில சமயம் குட்டியையும் பார்த்தான்.
1: குட்டி அப்னே பர்த்டே பார்ட்டி கே யாதோ மே கோ கயி.
0: குட்டி தன் பிறந்தநாள் விழா நினைவில் மூழ்கி போனாள். யாத் நினைவு, பன்மை யாதே.
1: மேரே பர்த்டே பர் இத்தே சாரே லோக் ஆயே தே ஔர் முஜே இத்தே சாரே கிஃப்ட் மிலே தே கி பஸ்.
0: என் பிறந்தநாள் அன்று பல பேர் வந்தார்கள் மற்றும் எனக்கு பல அன்பளிப்புகள் கிடைத்தது. கிஃப்ட் அன்பளிப்பு.
1: ஹம் சப்னே மில்கர் கூப் கானே காயே தே.
0: நாங்கள் அனைவரும் சேர்ந்து நிறைய பாடல்களை பாடினோம்.
1: கூப் கேக் காயா.
0: நிறைய கேக் சாப்பிட்டோம்.
1: சப் பச்சோ மே டாஃபியா பாண்டி.
0: அனைத்து குழந்தைகளுக்கும் சாக்லேட்டுகள் வழங்கப்பட்டன. டாஃபியா சாக்லேட்டுகள், பாண்டினா வழங்குதல்.
1: ஔர் ஃபிர் கூப் கேம்ஸ் கேலே.
0: பின்னர் நிறைய விளையாட்டுகள் விளையாடப்பட்டன.
1: பப்ளு கா தியான் தோ குட்டி கி ஹாத் மே ரகி சாக்லேட் கி தரஃப் ஹி லகா ஹுவா தா.
0: பப்ளுவின் கவனமோ குட்டியின் கையில் இருந்த சாக்லேட்டில் மட்டுமே இருந்தது. தியான் கவனம்.
1: தேரா ரிப்பன் கித்னே அச்சே டங் சே பாந்தா ஹுவா ஹே.
0: உன்னுடைய ரிப்பன்கள் எவ்வளவு அழகாக கட்டப்பட்டுள்ளன. அச்சே டங் அழகான முறையில், பாந்தினா கட்டுதல்.
1: தேரி சோட்டி கான் கர்த்தா ஹே.
0: உனக்கு யார் பின்னல் பின்னி விடுகிறார்கள்?
1: சோட்டி மேரி மம்மி கர்த்தி ஹே.
0: பின்னல் அம்மா போட்டு விடுவாள்.
1: கபி கபி பாபி பி கர் தேதி ஹே.
0: சில நேரங்களில் அண்ணியும் போட்டு விடுவாள். சோட்டி பின்னல், பாபி அண்ணனின் மனைவி.
1: குட்டி சாக்லேட் கி பன்னி ஹட்டாக்கர் உசே ஏக் தரஃப் சே குதர்னே லகி.
0: குட்டி சாக்லேட்டின் ஜிகினா பேப்பரை கழற்றி ஒரு பக்கத்தில் இருந்து கடிக்க ஆரம்பித்தாள். பன்னி ஜிகினா பேப்பர், ஹட்டாக்கர் கழற்றி, குதர்னா கடித்தல்.
1: உஸ்கி ஆக்கோ மே அப் அப்னே ஜனம் தின் கே சப்னே தேர் ரஹே தே.
0: அவள் கண்களில் பிறந்தநாள் கனவுகள் இப்பொழுது மிதந்து கொண்டு இருந்தன. அபுபி இப்பொழுதும், ஜன்மதின் பிறந்தநாள், சப்னா கனவு.
1: பப்ளு கி நஜர் குட்டி கே சம்சமாதே ஹுவே ஜூதோ பர் கயி.
0: பப்ளுவின் கண்கள் குட்டியின் பளபளக்கும் ஷூவில் விழுந்தது. நஜர் பார்வை, சம்சமானா பளபளத்தல், ஜூதா ஷூ.
1: ஆஹா கித்னே சமக் ரஹே ஹே.
0: ஆஹா எவ்வளவு பளபளக்கின்றன.
1: எக்தம் நயே ஹே க்யா.
0: இவை புத்தம் புதியதா?
1: ஔர் க்யா கல் ஹி தோ பஹனே ஹே.
0: வேறென்ன, நேற்றுதான் அணிந்து கொண்டேன். பஹனனா அணிந்து கொள்ளுதல்.
1: மேரே பர்த்டே பர் யே மேரி மௌசி லாயி தி.
0: என்னுடைய பிறந்தநாளுக்கு என் சித்தி கொண்டு வந்து கொடுத்தார்கள். மௌசி தாயின் சகோதரி. மௌசி ஆண்பால், மௌசா லானா கொண்டு வருதல்.
1: குட்டி இத்ராயி.
0: குட்டி பெருமிதம் கொண்டாள். இத்ரானா பெருமிதம்.
1: பப்ளு நிராஷ் சா குட்டி கே ஹாத் கி தரஃப் தேக்னே லகா.
0: பப்ளு ஏமாற்றத்துடன் குட்டியின் கையை பார்த்து கொண்டிருந்தான். நிராஷா ஏமாற்றம்.
1: ஜிஸ்மே உஸ்னே அபி தக் கேட்பரி கோ மஸ்பூதி சே பக்டே ஹுயி தி.
0: அதில் அவள் கேட்பரியை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள். மஸ்பூத் இறுக்கமாக, பக்டனா பிடித்தல்.
1: ஔர் உஸ்கா ஏக் ஹிஸ்ஸா வஹ கா சுகி தி.
0: அதில் ஒரு பகுதியை சாப்பிட்டிருந்தாள். ஏக் ஹிஸ்ஸா ஒரு பாகம்.
1: குட்டி அப்னி தாரீஃப் சுன்கர் பி சாக்லேட் நஹி சோட் ரஹி தி.
0: குட்டி அவள் புகழை கேட்ட பிறகும் சாக்லேட்டை கைவிடவில்லை. தாரீஃப் புகழ், சோட்னா கைவிடுதல்.
1: கவ்வே நே தோ ரோட்டி மூமே பக்கட் ரக்கி தி ஔர் மூ கோல்தே ஹி ரோட்டி கோ கிர்னா ஹி தா.
0: காக்கை ரொட்டியை தன் வாயில் பிடித்து கொண்டிருந்தது மற்றும் வாயை திறந்த உடனேயே ரொட்டி விழுந்தான்.
1: குட்டி பலா அப்னா சாக்லேட் கியூ சோடே.
0: குட்டி ஏன் தன் சாக்லேட்டை விட வேண்டும்?
1: சாக்லேட் தோ உஸ்கே ஹாத் மே தி.
0: சாக்லேட் அவள் கையில் இருந்தது.
1: ஔர் வ பாத் மூசே கர் ரஹி தி.
0: அவள் வாயால் பேசிக் கொண்டு இருந்தாள்.
1: பப்ளு சோச்னே லகா.
0: பப்ளு யோசித்துக் கொண்டிருந்தான்.
1: குச் ஐசி பாத்

0: கர்ணி சாஹியே கிவஹ அப்னே ஹாத் கோல் தே.
1: என்ன உபாயம் செய்து அவள் கையை திறக்க செய்வது?
0: சாக்லேட் உஸ்கே ஹாத் சே கிர் ஜாய் தோ மே உஸே உட்டாகர் பாக் ஜாவும்.
1: கையிலிருந்து சாக்லேட் விழுந்தால் அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தான் பப்லு. சோச்னா யோசித்தல், கோல்னா திரத்தல், கிர்னா விழுதல், பாக்னா ஓடுதல்.
0: வேசே தோ உஸ்ஸே சீன் கர் பி வோ சாக்லேட் லே சக்தா தா.
1: அவன் அவளிடமிருந்து சாக்லேட்டை பிடுங்கி எடுத்து கொண்டு இருக்கலாம். சீனுனா பிடுங்குதல், லேனா எடுத்துக்கொள்ளுதல்.
0: லேக்கின் லடாய் ஜகடா ஹோனே கா டர் தா.
1: ஆனால் சண்டை வந்து விடுமோ என்ற பயம் இருந்தது. ஜகடா சண்டை, டர் பயம்.
0: ஆர் அகர் குட்டி உஸ்கே மம்மி பாப்பா சே ஷிகாயத் கர் தே தோ பிட்டாய் ஹோனே கா பி.
1: ஒருவேளை குட்டி தன் அம்மா அப்பாவிடம் புகார் அளித்தால் அடி விழுமோ என்று பயம். ஷிகாயத் புகார்.
0: நீச்சே கிரனே கே பாத் தோ பப்லு படே ஆராம் சே சாக்லேட் உட்டா சக்தா தா.
1: கீழே விழுந்த பிறகு பப்லு சாக்லேட்டை எளிதாக எடுத்து விடலாம்.
0: ஜமீன் பர் படி சீஸ் பர் தோ சப்கா ஹக் ஹே.
1: தரையில் இருக்கும் பொருள் மீது அனைவருக்கும் உரிமை உண்டு. ஜமீன் தரை, சீஜ் பொருள், ஹக் உரிமை.
0: குட்டி தெரி சூடியா துஜே கிஸ்னே பெஹனாய் உத்தார் கர் திகானா.
1: குட்டி உன் வளையல்களை உனக்கு யார் அணிந்து விட்டார்கள்? கழற்றி காண்பிப்பாயா? சூடியா வளையல்கள், உதார்னா கழற்றுதல்.
0: பப்லு நே உசே சூடியா உத்தாரனே கேலியே உக்சாயா.
1: பப்லு அவளை வளையலை கழற்ற உற்சாகப்படுத்தினான். உக்சாயா உற்சாகப்படுத்துதல்.
0: லேக்கின் குட்டி கே ஹாத் மே சூடியா படி முஷ்கில் சே சடி தி ஔர் மம்மி நே ஹாத் மே சாபுன் லகாகர் உன்ஹே சடாயா தா.
1: ஆனால் குட்டியின் கையில் வளையல்களை மிகவும் சிரமப்பட்டு சோப்பு தடவிதான் அம்மா அணிந்து விட்டிருந்தாள். முஷ்கில் சிரமம், சாபுன் சோப்.
0: இஸ்லியே உஸ்னே சூடியா உத்தாரனே மே அப்னி அசமர்த்ததா பிரகட் கர்தி.
1: அதனால் தன் வளையல்களை கழற்ற அவள் தன் இயலாமையை வெளிப்படுத்தினாள். அசமர்த்ததா இயலாமை, பிரகட் கர்னா வெளிப்படுத்துதல்.
0: சாத்ஹி மே யே கஹனா பி ந பூலி கி யே சூடியா உஸே உஸ்கி புவா நே உபஹார் மே தி தி.
1: கூடவே இந்த வளையல்கள் அவளது அத்தையால் தனக்கு அன்பளிப்பாக கிடைத்தவை என்று சொல்ல அவள் மறக்கவில்லை. பூல்னா மறத்தல், புவா அத்தை, உபஹார் பரிசு, புவா ஆண்பால், பூபா. சரி அதிதி, இத்துடன் இந்த கதையை இங்கே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் ஜி பாமா அவர்கள். பங்கு பெற்றவர் அதிதி சுரானா. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சேலம் மாவட்டம் சங்கரி துர்க் 5 சென்டிமீட்டர், சேலம் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசான் உட்பிரையர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா சோலையாறு, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பார்வுட், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உப்பாசி காவேரிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மதுரை மேல்கூடலூர், குடலூர் பசார், குமாரபாளையம், பெரியாறு, தேனி மாவட்டம் தேக்கடி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, நடுவட்டம் தேவாலா, விண்ட்வர்த், கிளென்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின்

0: ஒரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. சென்னையின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 24ஆம் தேதியன்று வடகடலோர தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. 25ஆம் தேதியன்றும் 26ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 31.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜாகிருதி சர்மா. संसद का मॉनसून सत्र आज से शुरू हो गया है. सत्र के पहले दिन दोनों सदनों की कार्यवाही नीट परीक्षा पेपर लीक मामले पर विपक्ष के हंगामे के कारण लगातार बाधित हुई. राज्यसभा की कार्यवाही दिन भर के लिए जबकि लोकसभा की कार्यवाही 3 बजे तक के लिए स्थगित कर दी गई है. इससे पहले लोकसभा में विपक्षी सदस्य नीट परीक्षा पेपर लीक मामले पर लगातार अपना विरोध जताते रहे. पीठासीन अधिकारी दिलीप साइकिया ने निर्धारित कार्यसूची को आगे बढ़ाने का प्रयास किया, लेकिन विपक्षी सदस्यों ने अध्यक्ष की बात पर ध्यान न देते हुए अपना विरोध जारी रखा. आज सवेरे सदन की कार्यवाही शुरू होते ही सदस्यों ने हाल ही में दिवंगत हुए अपने 6 पूर्व सदस्यों को श्रद्धांजलि अर्पित की. सदन ने कतर के पूर्व अमीर शेख

பன்மொழி பாடல்களை கேட்டு மகிழும் நேயர்களுக்கு அடுத்து ஸ்வப்ன கூடு என்ற மலையாள படத்திற்காக ஜோய்ஸ்னா, ராஜேஷ், விஜய், பிரதீப், பாலு குரல்களில் இதோ.

பன்மொழி பாடல்களில். அடுத்து பாசிகர் என்ற ஹிந்தி படத்திற்காக குமார் சானு அல்கா யாக்னிக் குரலில் இதோ பாடல்.

0: இதுவரை பன்மொழி பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நேரம் 3:30 சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ரகுநாயக்கா என்ற தியாகராஜர் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சம்போ மகாதேவா என்ற தியாகராஜர் கீர்த்தனை பந்துவராளி ராகம் ரூபகத்தாளம்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

0: MSR Films வழங்கும் சின்னத்தாயி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் விக்னேஷ், பத்மாஸ்ரீ, ராதா ரவி, வினு சக்கரவர்த்தி, துரைசாமி, நெப்போலியன், கவுண்டமணி, செந்தில், சபிதா ஆனந்த் மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை இயக்கம் கணேஷ் ராஜ்.
1: இந்த வருஷமும் உனக்கு திருவிழா பார்க்க கொடுத்து வைக்கலையா?
2: நல்ல நத்திங்க நானுதான் வந்துருமே. நோவு கொடியாத்தத்துக்கு பிந்தி மண்டை கிண்டை போட்டு வச்சிருச்சுன்னா ஊருக்குள்ள பொல்லாப்பா போயிரும்.
1: யார சொல்லி என்ன பிரயோசனம்? இவளுக்கு கந்த துணி கசக்கியும் காவலுக்கு கிடந்துமே என் சீவம் போயிரும். நான் வரேன்க்கா.
3: திருவிழா வந்தா அம்புட்டு சனமும் ராசமா வீட்டுலதான் கூடுது. இத வச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபாய் கொடு. பருத்தி எடுப்பு முடிஞ்சதும் திருப்பிக்கிட்டுதான்
1: பாத்திரம் மட்டத்தை வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கும் மனசு வேணும்ல சீதேவி.

0: நம்ம கஷ்டம் அறிஞ்சு எம்பிட்டு பணம் வேணாலும் கைமாத்தா தரா. நல்லா இருக்கும். பொண்டாட்டிதான் பொங்கி போட்டு தேயணும். கரிமுட்டம் போட்ட காசெல்லாம் சாமண்டி இவகிட்ட தானே கொண்டு வந்துறான். அதான் இப்படி மினிக்கிட்டு தெரியறா. இவளை பார்த்தா வயசு பிள்ளைக்கு ஆத்தா மாதிரியா இருக்கா? இன்னைக்கு இல்ல வயசுக்கு வந்த மாதிரி இருக்கா?
1: ஊரு குடும்பம் எல்லாம் நோவு நொடி இல்லாம சந்தோஷமா வாழும். காடு விளையும், காசு பணம் சேரும். வருது
2: சாமி.
1: இந்த வருஷம் சுடலமாட சாமி பெரிய காவா வாங்கிட்டாண்டா. சாமி வேட்டைக்கு போகும்போது உன் பொண்டாட்டி முன்ன வந்துட்டாடா.
3: வெளியில போயிட்டு வரேன்னு போனா இப்படி வேணையா வேட்டைக்கு போற சாமி முன்னால வந்து விழுந்துட்டாளே.
4: ரசமா, ஏய் ரசமா
5: வாங்கம்மா, ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க.
4: சாமி ஆடி கூட பண்ணாலும் சாப்பாட்டுக்கு மஞ்சள் கண்டு தானே கை நீட்ட வேண்டியிருக்கு. எல்லாம் என் நேரப்பல. இந்தா இந்த கும்பா வச்சுட்டு 100 ரூபாய் கொடு, பருத்தி தூக்கணும்னு திருப்பி கிடுத.
5: சின்ன தாயி, சின்ன தாயி. என்னம்மா?
4: பட்டினக்கரையில படிச்சுட்டு இருக்கிற என் மவன் வந்திருக்கான்.
5: பாவப்பட்ட பணம் பொருளை கொடுத்து வாங்கினா புண்ணியம்னு நம்புறாங்க. மவன் வந்திருக்கான. மவன் எம்பிட்டு நாளைக்கு பாட்டு போட்டு உசுர் எடுக்க போறானோ.
4: என்ன பண்ற?
5: பொண்ணு இல்லம்மா. பொழுதடைய போது ஆத்துல போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா.

0: ಏನ ತಾಯಿ, ಏನ ನ್ಯಾಬು ಹರ್ಕ? ವೀರಮುತ್ತ ನಾಯಕರ ಮಹ ಕುಂಡ್ರಾಸ್? உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த இந்த வாங்கிக்க.
1: சின்னத்தாயி, தண்ணி இதுல ஊத்துமா? என்னடி ஆத்துக்கு போய் வெறும் கொடுத்துட வந்து நிக்கிற? நெஞ்சில தாவணி விழுந்தாவே நினைப்பு தடுமாறி போகும். ஒட்டச்சி கண்ணு புத்தியில இருக்கணும்.

0: எனக்கு பாட்டுனா பிடிக்கும்ல, அத ரேடியோ வாங்கிட்டு வந்திருக்கேன். என் ஞாபகமா இதை வச்சுக்க.
1: அப்பனே ஞான பண்டிதா, உன்னை நம்பித்தான் கடையை திறக்கிறேன். இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணும் அப்பா.
2: ஏண்டா இது நியாயமா? கடையை திறக்கும் போது பட்டையா நாமத்து போட்டு வந்து நிக்கிறிய. இந்த கடை விளங்குறதா? போடா அம்மா, பிச்சு போடுவோம் பிச்சு.
1: வாடுவா, வாய்த்தறிச்சல கிளப்புறானுங்க. இதான் எனக்கு பிடிக்காதுங்கிறது. சந்தைக்கு வேற போகணும், இந்த மண்டையை வேற காணும்.
3: பத்து பைசாவுக்கு பீடிதாங்க அண்ணன்.
2: ஆமா, 10,000 ரூபாய் வியாபாரம் பண்றான். இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காடா? 10 பைசா பீடி. இந்தா எடுத்துட்டு போ
3: அண்ணா, கொஞ்சம் தீப்பிட்டு கொடுங்க அண்ணன்.
2: இன்னும் நீ போகலையா? இந்தா இனிமே இந்த கடை பக்கம் வந்த உன் வியாபாரமே வேண்டாம்.
4: ஒரு சோடா கொடுங்க அண்ணா.
1: சோடாவா? எதுக்கு?
4: ஜீரணிக்கல.
1: ஜீரணிக்கலையா? என்னத்த தின்ன? செத்த நாயக்கையை தின்னு புட்டியா? இந்தா கிட்ட வந்தாலே இந்த நாத்த நாருது. இந்தா எடுத்துட்டு ஓடி போயிரு, ஓடி.
5: என்னதோ நடக்கும், நடக்கட்டுமே இருட்டுல. நீ
1: நீங்க மளிகை கடைக்கு வேலைக்கு வர்றீங்க, என்ன கலெக்டர் உத்தியோகம் பாக்குறீங்க நினைச்சீங்களா?
6: அது வந்துன்னு
1: என்ன வந்துன்னு வந்துன்னு நீ சந்தைக்கு போன தெரியுமில்ல?
6: ஆமா.
1: அப்புறம் என்ன லேட்டா வர்ற?
6: நீங்க தானே வழக்கம் போவீங்க.
1: என்ன நாங்க தானே நோக்க தானே கூட கூட பேசிட்டு
0: என்னடி உடம்பு சரியில்லையா? ஒருபடி எனக்கு
7: ஒண்ணு இல்லம்மா.
0: சரி விலகு.

0: வாசம் முழுகாம இருக்கே.
1: உனக்கு என் பாட்டு பிடிச்சது, எனக்கு உன்ன பிடிச்சது, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தோம், அது போதும். ஏதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா பார்த்து பிள்ளைய கழிச்சுக்க.
0: ஒருத்தன் பாட்டு கிட்ட மயங்கிட்டதுனாலதான் இன்னைக்கு இந்த ஊரே என்ன பாட்டா படிச்சுட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டோன்னு நான் பட்ட அசிங்க எல்லாம் போதும். நீ நல்லா இருக்கணும் போமா. பாட்டு கேட்டு நலையாம ஒழுங்காயிரு போமா.
2: இது என்னடா என் நேரமா கேணைய மாதிரி துண்டெல்லாம் வச்சுக்கிட்டு படிச்சவன் தூரமா இருக்க வேணாமா? அதை விட்டுட்டு நல்லா
0: ஊருக்கெல்லாம் குடி சொல்றீங்க, எங்க குடும்பத்துக்கு ஒரு வழி சொல்ல மாட்டீங்களா? அந்த மனுஷன் அந்த வீடே கதின்னு கிடக்குறாங்க, கொண்டாட்டி புள்ளேன்னு நினைப்பு இல்லாம இருக்காங்க.
2: அது ஒண்ணும் இல்ல தாயே, கறி மூட்டம் போட்டு நாலு காசு கையில பாத்துட்டான்ல, அந்த திமிர்ல திரியறான், பெருங்கையானா வீட்டுக்கு ஓடி அந்துறான். ஆமா இவன் ஓம் புள்ளையா?
0: ஆமாங்கய்யா.
2: என்ன படிக்கான்?
0: அஞ்சு படிக்கான்.
2: அஞ்சு படிக்கானா? நீ நல்லா படிச்சு தாட்டு பூட்டுன்னு இங்கிலீஷ்ல திட்டினாதான் உங்க அப்பன் திருந்துவான். நல்லா படிப்பியா? படி.
0: வரேனுங்கய்யா.
2: வா தாயே.
3: நூறு ரூபாயா?
2: அடப்பாவி 30 ரூபா கூட போறாது. உங்க அப்பா வீட்டு காசை 100 ரூபா எடுத்து கொடுக்க யாரா உன்ன ஏமாத்துற? காட்டுறா.
3: வேணாம்ப்பா.
2: வாடா காட்டுறா.
3: வேணாம்ப்பா.
2: வந்து காட்டுறன்ற.
3: ப்ளீஸ்ப்பா. இன்னொரு தடவை சொல்லு. ப்ளீஸ்ப்பா.
2: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, இந்த இங்கிலீஷுக்கு 200 ரூபா கொடுக்கலாம்டா. வா.
0: என்ன தாயி எங்கடி போய் சுத்திட்டு வர?
3: ஆடு அத்துக்கிட்டு வந்துருச்சு. அதான்
0: கட்டி போட்டு வளரு, இல்ல கசாப்பு கடைக்கு ஓட்டு. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்துச்சு நான் பொல்லாத விளையாடுவேன். ஜாக்கிரத. அட்டுக்கிட்டு போய் எந்த காட்டுல வேணாலும் மேலாம். அழிமா நாட்டுக்குள்ள தொட்டத்தை தொடச்சிட்டு ஓடி போயிரும். ஆம்பளை பொட்டுச்சுதான் உட்காந்து பொழுதுமைக்கு அழணும். என்ன போல உங்க ஆத்தா அசிங்கப்பட்டது, நீ சுத்தமா வாழணும்னு தான் கண்டதை நினைச்சு மனசு கெடுத்துக்காத. ஏக்கா உன் வீட்டுக்கு பிளஸர் கார் வந்திருக்கு. பிளஸர் கார்ல வர அளவுக்கு எந்த விருந்தாடி இருக்கும்? பெரிய விருந்தாடியா தான் இருக்கும். நான் வாரங்கா.
2: இந்தா என்ன அப்படி பாக்க, நம்ம முத்துநாயக்கம் பேர திருநெல்வேலி டவுன்ல வக்கீல் வேலை பாக்காங்கல்ல அவங்க. இதே
0: கும்பிடுறேன்.
4: மருமகன் வந்திருக்கிறதா சொன்னீங்க, அழைய காணுமே.
2: அவன் மச்சில இங்கிலீஷ் படிக்கிறான் பாயா.
4: ஹலோ அங்கிள். உக்காருப்பா. மூத்தவ வயசுக்கு வந்து
2: நல்லது,
4: முறைக்கு அழைக்க வந்திருக்கேன். வர வெள்ளிக்கிழமை பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறோம், நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும்.
0: நமக்கு வர தோதப்படாதுங்க, அவங்க வருவாங்க.
4: மருமகனையாவது கூட்டு வாங்களேன்.
3: படிக்கணும், அப்பா வருவாங்க. அம்மா பஞ்சாயத்து போர்டு வரப்பட்டு வந்துடுறேன். செய்யும் அங்கிள்.
2: இப்ப எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் தாங்க, பாருங்க படபடபடன்னு பொறியறான்.
4: படிச்சு முடிக்கட்டும், திருநெல்வேலியிலே வேலை வாங்கி கொடுத்து வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கிறேன். உங்களை மாதிரி சாமியாடி குடும்பத்துல தான் சம்பந்தம் பண்ணணும்னு என் பொண்டாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் வரட்டுங்களா?
0: நல்லதுங்க.
3: நில்லுனா, என்ன சும்மா ஓடிக்கிட்டே தெரியுற? என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ஏ பிடிச்சிருக்க பிடிக்கல, வாய் திறந்து சொல்ல. வாயில நான் கொழக்கட்ட வச்சிருக்க சொல்லு. இன்னைக்கு சோட்டி விடமாட்டேன்.
0: கடைசி வரைக்கும் என் கூட எப்படி வாழ போறீங்க? எங்க ஆத்தாள மாதிரி நான் வெப்பாட்டிய வாழணும்னு ஆசைப்படல. அப்பா அப்பா. என்னப்பா? உங்க அப்பா கூப்பிடுங்க. உங்க அப்பா கிட்ட

0: சொல்லுவேன். அப்பா
1: என்னடா?
0: மெல்டி மாமா வந்திருக்கு, அம்மா உன்னை கூட்டி யார சொல்லிச்சு.
1: வரேன் போடா. மாப்பிளி காபி கொடுத்தா புகையில போட்டிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க.
0: இது ஒண்ணும் வரும் வீடு இல்ல, பத்து கட்ட பன்னீர் போயில சங்கல்ல வாங்கினது, போட்டுக்கு நாதி இல்லாம போட்டிலேயே கிடக்கு.
1: பிறகுனா மாப்பிள போய் வாய் குடிச்சிட்டு வந்து காபி குடிங்க.
0: கையில வச்ச கழுது முத்திரோட காபி தண்ணியை தான் நிற்கும். பொண்டாட்டி நான் என்ன வச்சாலும் பிடிக்காம தான் போகும். பத்து மார்க்க விதப்பாடும் 30 பவுன் நகையும் போட்டு வந்துள்ளதுன்னு இந்த படம் படுத்து எடுக்கிறாரு.
1: விடுமா,
0: கல்யாணம் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் நான் கேட்டு போனையா, எங்க போனீங்க எங்க வந்தீங்க?
1: பட்டாளம் அழுத்து போய் தங்கச்சியை பாக்கலான்னு வந்தா இங்க பட்டாளத்தை விட பெருஞ்சண்டையா இல்ல இருக்கு. என்ன ஆச்சு மாப்பிள? உன் தங்கச்சிக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, ஊரு கூட்டு போய் மந்திரிச்சு.
0: எனக்காயா பிசாசு பிடிச்சிருக்கு? உனக்குதான் பிசாசு பிடிச்சிருக்கு, பயக்காட்டு பிசாசு. பாத்தாளு மகளுமா சேர்ந்து ரெட்ட பிசாசு பிடிச்சு உன்ன ஆட்டறியா?
1: இன்னும் ஒரு அடி அந்த புள்ள மேல பட்டது நான் மனுஷனா இருக்க மாட்டேன்.
0: தெரியாம இப்படி வீதியில போட்டு அடிக்கிறீங்க, நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன். பயபுத்தி ஒரு இடமா தங்க சொல்லுது, கொத்தமா போயிடுச்சாயா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த படுக்கலை சிரிக்கி பண்ண வேற அவளை பக்கமா வந்துட்டானுங்க. அடியே காசு போன அம்பட்டையும் புடுங்கினது காணாதுன்னு பையன் வரை நீட்ட சொல்லி கொடுத்துருக்கியாடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவ. பத்தினி சாபண்டி பழிக்காம போகாது. வயிறு எரியற போல நீ எரிஞ்சி சட்டம் பண்ணா போயிடுவ. நடக்கில நல்ல பம்பு கடிக்கும், படுக்கையில பச்சை பம்பு கொத்தும். அடியே இன்னில இருந்து எண்ணி 14 நீ என்ன கேதைக்கு ஆளாகிற பாடி.
2: ஏமோன்னு இப்படி எல்லாம் பேசுறாங்க.
3: நீ அழதம்மா அழதடா, அவங்க 1000 சொல்லட்டும். நீ அழக்கூடாது, நீ எப்பவுமே அழக்கூடாது, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தானே நான் இம்புட்டு அசிங்கத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். அழாதடா, அழக்கூடாது, அழாதே.
4: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சின்னத்தாயி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.

தொடர்வத சின்ன தாயி திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: சைக்கிள் தானே ஓட்டிடுவோம்.
1: யார் அது?
0: இது வேலைக்காரனாயே. அந்த பக்கம் திரும்ப. தினம் 50 பைசா கொடுப்பேன், எச்சிட்டி வச்சு எடுத்து குடிச்சிருவான். பேச நாயே, அந்த பக்கம் திரும்ப. வா வா வா வா. டேய் என் பொண்டாட்டி கேட்டான்னா சுடலமான் கோயிலுக்கு நானும் ஜோதி சாமி கும்பிட போயிருக்கோன்னு சொல்லு. வேற ஏதாவது உணவு கொடுக்கல, சும்மா புதுசா வந்த பொண்ணு முறைச்சு முறைச்சு பாக்கலாம். அந்த பக்கம் திரும்பா. மூஞ்சி மோகர கட்டியும் பாரு. வா பிடிச்சு பிடிச்சுக்க.
1: ஏன்பா என் வீட்டுக்கார என் தங்கச்சி எங்க?
2: ஐயோ அண்ணி தப்பா எடுத்துக்கிறாங்க. வாங்க, உங்க தங்கச்சிக்கு சைக்கிள் ஓட தெரியலையா? சைக்கிள் கத்து கொடுக்க சாக்கல குழந்தைய கொஞ்சம் போயிருக்காரு.
0: இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே, ஏண்டல் பாறை புடிக்காதே. போலாமா? வா வா. போலீஸ்காரன் சாப்புன்னு சொன்னா பொட்டுன்னு போட்டுட்டு ஓடிரு. அக்கம் பக்கம் பாக்காதே. அய்யோ போட்டிருவா போல இருக்க. அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம்.
1: ஏன் நல்லா ஓட்டுறேன்?
0: எங்க நீ நல்லா ஓட்டுற? ஏன் பாரு இப்படி அப்படி ஓடிக்கிற? சைக்கிள் தான் சாதாரணமா, ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம். சைக்கிள் ஓட்டுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. ரைட்ல ஓடிச்சுக்க, லெப்ட்ல ஓடிச்சுக்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா போ, எதிரில யாரு வந்தாலும் கண்டுக்காத. போ பின்னால் சாஞ்சுக்க. அப்படித்தான்
3: மட்டும் வரல.
1: மரத்தோட மரமா சாஞ்சு சாமியார் ஆயிருவீங்களாக்கும்.
3: காதலிக்கிறத விட காவி கட்டிட்டு சாமியாரா போறது எம்புட்டோ மேலு. மூச்சு கூட விடாம உன்னே நினைச்சிட்டு இருந்தா, நீ பாடு காடிக்கிட்டு இவ்வளவு லேட்டா வர.
1: மூச்சு கூட விடாம என்னையே நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நினைப்புதான் எனக்கு வேணும். எவ்வளவுக்கு எவ்வளவு காத்து கிடக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசை அதிகமாகும்.
3: நெசமா
1: கை வச்ச மாட்டீங்களே.
3: என்ன பயிற்சிக்காரத்த பேசுற?
1: எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: சத்தியமா சொல்றேன், படிப்பு முடிஞ்சதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.

0: திருகை என்று சொல்லுவார். திருகை திருகை திருகை
1: வைத்திரியா வைத்திரியா தேடு கொட்டுச்சு கண்ணு மொழியெல்லாம் சொல்கிடுச்சு. சீக்கிரம் பாருங்கயா சீக்கிரம் பாருங்க.
2: கொஞ்சம் வேப்பரை முடிப்பா.

0: உட்காந்துங்க, ஓகே விடுறா.
1: நீங்க செஞ்ச உதவியை என்னைக்கு மறக்க மாட்டேன். ஊருக்குள்ள யாருக்கிட்டே சொல்லிட்டாருங்க?
0: இதையா நான் போய் ஊருக்குள்ள சொல்றேன். இதை பாரு, இந்த மருந்து செலவு 10 ரூபாய், அதை கொடுத்தீங்கன்னா சரியா போச்சு.
1: 5 ரூபாய் இருக்கியா?
0: பரவாயில்ல, நீ பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு
1: போ.
0: தாசம்மா
2: வாங்க. வைத்தரே, என்ன ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க?
0: உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். ஒரு 500 ரூபாய் கைமாத்து வேணும்.
2: 500 ரூபாயா?
0: நான் ஒண்ணும் சும்மா கேட்கல, விஷயம் இருக்கு. காசு வைத்தியம் தான், இருந்தாலும் கைப்பிடிச்சு சொன்ன மாதிரி இதுவரைக்கும் தவறனதே இல்ல. உன் மவ முழுகாம இருக்க, வயசுல உள்ள வளர்ந்து 60 நாளைக்கு மேல ஆச்சு. உள்ளைய கலைக்கணுமா இல்ல காப்பாத்தி கொடுக்கணுமா சொல்லு. எதுவா இருந்தாலும் போஜனை பண்ணி சொல்லு, வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறேன்.

0: விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, என்னங்க வாழணும். அதுக்கு சாமிதான் வாக்கு கொடுக்கணும்.
1: கேளு, என்ன வேணாலும் கேளு, சாமி இப்ப வாரி கொடுக்கிற சந்தோஷத்துல இருக்கு. கேளு,
0: வீரமுத்து நாயக்கர் மாமா வாரிசு ஏன் மக வயிற்றுல வளருது? சின்ன திருச்சுத ஆசைப்பட்டு ஒண்ணு சேர்ந்துருச்சு, அதுகளை பிரிக்காம சாமி தான் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்.
2: நல்ல மனுஷன் இப்படி விரைவில் கோட்டை விட்டுட்டு வெளியே வந்து விடுவார்னு யாரு கண்டா? ஊரு எந்த கதிக்கு ஆளாக போகுதோ? யாரு மேல ஆசைப்பட்டு என்ன தப்பு செஞ்சாரோ இது குறி சொல்ல முடியாம கூப்பிடிச்சு விழுந்துட்டாரு.
3: நாலு காடு குத்துற மனுஷன் தானே, எங்கேயாவது மேடு பள்ளம்னு விழுந்து ஏன் தெரிஞ்சிருப்பாரு? அதான் ஆண்டவனா பார்த்து

மிஞ்சி ஒரு அழுக வந்தது. அடக்கிக்கிட்ட ஊருக்குள்ள தெரிஞ்சா ஒரு பையன் என்ன மதிப்பானா சொல்லு, ஒரு பையன் என்ன மதிப்பானா?

0: வேண்டுமா?
1: கும்பாவை எடுத்துட்டு வா. கும்பாவை மட்டும் திருப்பிட்டு போக வரல. உங்க சேர்ந்து என் மவனையும் திருப்பிட்டு போக வந்திருக்கேன்.
0: உன் மவனுக்காக உசிரை கூட மதிக்காம வேட்டச்சாமி இதில் வந்தேன். அருள் கலஞ்சி ஊர் முன்னால என் குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கு. என் மவனுக்காக மானத்தை கூட மதிக்காம உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். உங்களுக்கு மயக்கத்துக்கு 1000 ஆம்பளைங்க கிடைக்கலாம். நான் ஒத்து பிள்ளைய வச்சிருக்கேன், அவரை விட்டுருங்க அத்தா, விட்டுருங்க.
2: எவ்வளவுக்கு எவ்வளவு காத்து கிடைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசை அதிகமாகும்.
3: இரு இரு, உன்னை நல்லா அழவைக்கிறேன். என்னைக்குமே அடிக்காத பிள்ளைய கை நீட்டி அடிச்சு விட்ட. என் மேல கோபமாராசா?
4: கோபம் இல்லப்பா,
3: பரம்பரையா அண்ணாட்டம். என்ன பாவம் செஞ்சதோ, பழி என் மேல விழுந்துருச்சு. அடக்க ஒடுக்க இல்லாம அசிங்கப்பட்டு போயிட்டேன்னு ஊர் சொல்லுது. குறைஞ்சு என் தலைய நீ தாயா நிமிர வைக்கணும். நிமிர வைப்பியா பொன்ராசு, நிமிர வைப்பியா?
5: நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சின்ன தாயே திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆள்கிட்ட நம்ம திட்டு வாங்குறது? இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது. இதே ரூபாய வச்சு நாம முதலாளி ஆயிட்டா?
2: வீட்டுல ஒக்கா ஒண்ணு இருந்ததே, எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்குங்க.
2: கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: ஆயிடுச்சுங்க.
2: உனக்கு ஆகி போச்சா? சரி போ. என்னடா அது, சந்தைக்கு தரக்க வாங்க போறோம், பரதேசி மாதிரி வந்திருக்க.
3: முதலாளி என்ன அடிச்சு போட்டு முகமூடி கொள்ளக்கார இருவாய் பூரா தூக்கி போட்டாங்க.
2: முகமூடி கொள்ளக்கார ராத்திரி தானே வருவான், பகல்ல எப்படா
3: வந்தான் தானே?
2: ஏ பணம் 3000 ரூபாடா, கடையே இயங்க முடியாதுடா.
3: வாய் விடுங்க முதலாளி. அவங்க 10 பேரு, நான் ஒத்த ஆளு. 1 மணி நேரம் போராண்டேன், அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு எனக்கு தெரியல.
2: மயங்கி

0: போட்டு முகமூடி கொள்ளக்காரன் 20 ஊரை தூக்கி போட்டாங்க.
1: முகமூடி கொள்ளக்காரன் ராத்திரி தானே வருவான், பகல்ல எப்படா வந்தான்
0: தானே?
1: ஏ பணம் 3000 ரூபாடா, கடையே இயங்க முடியாதுடா.
0: விடுங்க முதலாளி, அவங்க 10 பேரு, நான் ஒத்த ஆளு, 1 மணி நேரம் போராண்டேன், அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு தெரியல.
1: மயங்கி விழுந்தா என்னன்னு தெரியாதுரா.
0: ஒரு 500 ரூபா கொடுக்கடான்.
1: என்னன்னு தெரியாது, எப்படி 500 ரூபா கேட்டேன்?
0: முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்துல தான் கேட்டேன்.
1: விசுவாசமா?
2: புது மாப்பிள்ள சிரிச்சுக்க, போய் வேலையை பாரு.
3: அண்ணே,
4: சின்ன குளார் வீட்டுல ஆடு அறுத்தாங்களாம், குறும்பாட்டுக்கறிஞ்சு 2 கிலோ கொடுத்து விட்டாங்க.
2: ஏய் மருதலாரி வந்துச்சுன்னா ரூபாயை வாங்கிட்டு லோடை ஏத்தி விடு. என்ன வரட்டுமா?
4: செய்யுங்க முதலாளி.
2: என்ன உடம்பு சௌரியம் இல்லையா? கும்பிட்டு கொதி கொதிக்குதே, வைத்தியம் வந்து பார்த்தானா? என்ன தாயே, என்ன தாயே, மாத்தாளுக்கு சுக்கு தண்ணி வச்சு கொடுத்தியா?
5: வச்சு கொடுத்துட்டேன்.
2: படுத்துக்க, படுத்துக்க. எப்படி இருந்த உடம்பு, இட்டு நூலா போயிடுச்சு. இந்த சீலை உங்க ஆத்தாளுக்கு செவல பேரு சந்தையில வாங்கி கொடுத்தது. கட்டிக்கிட்டு வந்து நின்னா பாக்குறவன் கண்ணு கிறங்கி போயிருங்க. இறங்கி நீ இன்னும் நல்லாத்தான் இருக்க. உனக்குத்தான் வயசாகி போச்சுல்ல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா அப்படித்தான். சும்மா காலை நீட்டிக்கிட்டு செவனேன்னு கட்டில உட்காருவியா? உனக்கு என்ன காசு பிறந்து குறையா, இல்ல கட்டிக்க துணிமணி குறையா சொல்லு. அட ஒத்தாசைக்கு தான் சின்னதா இருக்கால. அவ என்ன பச்சை பிள்ளையா? அவதான் வயசுக்கு வந்துட்டால.
5: இந்த சோழி என்ன எங்கிட்ட வச்சுக்காத?
6: என் பொண்ணு விட்டுறியா? வேண்டையா, வேண்டாம்.

0: என்ன பண்ணிட்டு நினைக்க சொல்லியா சொல்லு சொல்லியா என் தாலி இருக்க என்னைய பண்ணிட்டு நினைக்க சொல்லியா என்னைய பண்ணிட்டு இருக்க சொல்லு சொல்லியா சொல்லு சொல்லியா சொல்லு என்னைய பண்ணிட்டு நினைக்க
1: ராசமாவ கொண்டு
2: மாயமா மறைஞ்சிட்டா

0: அந்த பொட்டக்காதிக்கு பயந்து நம்மால புடிச்சு கொடுக்கணுங்கறியா?
1: வந்து
0: என்னையா வந்து நுந்து
1: என்னன்னா சட்டம் தெரியாம பேசிட்டு இருக்கல.
0: யோ தமிக்கிட்டு எல்லா சட்டமும் எங்களுக்கு தெரியும். தப்பு நடந்து போச்சு, வாஸ்தவம் தான். குத்தத்துக்கு தண்டனையா, கோவிலுக்கு ஏதாவது அபராதம் கட்ட சொல்லுங்க, கட்டிடுதோம். அதை விட்டுட்டு
2: ஐயா சாமுண்டி சண்டிகர் தான், ஊர் கட்டுப்பாட்டுக்கு அடங்குனது இல்ல, வாஸ்தவம் தான் ஒத்துக்கிறேன். அவனை மட்டும் பார்த்தா போதுமா? அவன் பொண்டாட்டி பிள்ளையும் பாக்கணும்ல.
0: 15,000 ரூபாய் கோவிலுக்கு கட்டிடுறோம். இந்த வருஷம் வெள்ளி அடிக்கிறது, வேட்ட மேளம், கொட செலவு, அம்புட்டையும் எங்க குடும்பம் ஏத்துக்கும். என்ன
1: பரவாயில்ல பெருசு, நாலு பண வழியை வெட்டி ராத்திரியோட ராத்திரியை பொசிக்கிட்டு போறதை விட்டுட்டு ரொம்பதான் ரோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்களேன்னா
0: வேண்டாம்னா விவகாரத்தை எங்க குடும்பத்துக்கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிட்டோம்.
3: வேட்ட சாமிக்கு எதிரில் வந்தா இல்ல அந்த தினதான் அவளை கொன்னுருச்சு.
4: 15,000 ரூபாய் அபராதமா கோயிலுக்கு கட்டிருங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு காரியத்தை நடத்துவோம். எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், போலீஸ் கீலீஸ்னு சாமுண்டி யாரும் காட்டி கொடுத்துடக்கூடாது. ஊர் கட்டுப்பாடோட நடக்கணும். ஐயா
1: சொல்லுங்க,
4: ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க.
1: சரிங்க
0: சொல்லிருக்கீங்களா? அப்புறம் என்ன அவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போயிருவோம்.
5: ஒழுங்கா வண்டியில ஏது.
0: டேய் நான் சொன்ன கூட்ட சொன்ன வேறவனை கூட்டு வந்திருக்க.

0: ஐயா
1: என்ன
0: ஐயா, ஓடி போன போலீஸ கூட்டி வந்திருக்கா, சாமுண்டிய சாகரிச்சுக்கிட்டு இருக்கான், வாங்க ஐயா.
1: புத்தத்துக்கு தண்டனையா, கோயிலுக்கு அபராதம் கட்டியாச்சு. ஊர் கட்டுப்பாட்டை மீறி நீர் ஒன்னு செஞ்சிட முடியாது.
0: சாமி ஆடி வாக்கம் இருது சாமான்யமா?
1: சாமியை விட சட்டம் தான் எனக்கு முக்கியம். கொலை செய்யறதை விட கொலகாரனை மறைச்சு வைக்கிறது பெரிய குத்தம். புரிஞ்சுதா? ஊர் தீர்மானத்தை மீறி நீர் நடக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஊர் தீர்மானமா? கரண்ட் வரலன்னா கவர்மெண்ட் வரீங்க, ரேஷன் கிடைக்கலன்னா மந்திரி கிட்ட மனு கொடுக்குறீங்க, கொலை கற்பழிப்பினை மட்டும் உங்களுக்குள்ளேயே மூடி மறைச்சுக்கிறீங்களே. ஏண்டா ஏண்டான்னு எவ்வளவு உனக்கு கோவம் வருது? போய எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சிங்க, என்ன பண்ணுவ? நீ எனக்கு தெரியும்.
0: என்னடா பண்ணுவ?
1: என்னடா பண்ணு? டேய் சின்னத்தாய், இந்த ஊர்ல தனியா ஊட்டிட்டு போறேன், எவன் கையாவது பட்டுச்சு கை என்னடா, நிழல் கூட படக்கூடாது, ஜாக்கிரத. நீ தைரியமா இருமா, ரெடியா வண்டிய.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சின்ன தாயே திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
3: மண்டையன் மளிகைக்கடை ஒரிஜினல். அப்ப இவ்வளவு நாள் நான் என்ன டூப்ளிகேட்டா வியாபாரம் பண்ணேன்? டேய், மூணே நோட்டை திருப்பி திருப்பி என்ன ஆகுறா, கிழிஞ்சு போயிரும். போன வாரம் வரைக்கும் காபி சாப்பிடுக்குமாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, இந்த வாரம் அவனா காசு இல்லன்னு கச்சி மாறிட்டாள.
4: தம்பி, இன்னைக்கு ராத்திரி என்ன குழம்பு வைக்கட்டும்? குடம் குழம்பு வைக்கட்டுமா, இல்ல ஈரல் மறுத்து வைக்கட்டுமா, இல்ல தலைக்கறி வைக்கட்டுமா?
5: தலைக்கறியா வைங்க.
4: சரிங்க,
3: தலைக்கறி குழம்பா? மகளை எப்படி நீ கொல்லப்புறம் வரத்தான் போற, அடி உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன். ஒவ்வொரு வீட்லயும் மச்சினாலதான் பிரச்சனை ஆகும், என் வீட்டுல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடா.
5: ஏ பையா,
4: என்னமா ராணி?
5: ஏய், முதலாளி தொழிலாளர் வேறுபாடு இருக்கக்கூடாது. எதுலையுமே சோசியலிசம் வேணும்டா. மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து நான் ஏன் திட்ட மாட்டேன், புரியுதா?
3: ஏய், அடுத்தவங்க காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா, அவன் காசுல சோசியலிசம் பேசுக்கடா.
5: ஏ பையா, முந்திரி திராட்சின்னு எது வேணாலும் அள்ளி தின்னு, வேலைக்காரன் தின்னது போகத்தான் வெளியில விக்கிறோம்னு கொள்ளை உடையவனா.
3: யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா.
5: கடையில என்ன இருக்கு?
3: கடை மட்டும்தான் இருக்குது.
5: நாமகட்டி இருக்கா?
3: எது
5: நாமகட்டி? நாமகட்டி,
3: நாமகட்டி சிக்னல். நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்னு நின்னு என் கடையவே நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நாம கட்டிருக்கான். நான் கேக்குறேன், நீ நெத்தி இருந்தா தானே நான் நாமம் போடுவேன், உனக்கு நெத்தியா இல்லாம பண்ணிடுறேன். எங்க போனாலும் நான் உன விட மாட்டேன்டா. அப்பா மகன வளைஞ்சு போனாலும் விட மாட்டேன். இந்த பக்கம் வந்த உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவேன்.
6: ஐ ஆம் அஜிகே கிருஷ்ணமூர்த்தி அண்ட் சங்கரபாண்டியன், இன்ஸ்பெக்டர் சங்கரபாண்டியன்.
7: Pleased to meet you.
6: Sit down.
7: Thank you.
6: Yo, அந்த வீரமுத்து நாயகரை கூப்பிட்டு வாயா.
8: You may go.

0: புள்ளைய தூக்கி கொஞ்சினாலும் அது என் நெஞ்சில மிதிக்காது. இந்த வீரமுத்து நாயக்க நெஞ்சில சாமி இருக்கிறது. அந்த பச்சை குழந்தை கூட தெரியும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்.
1: இந்த ஊர்க்காரங்க உன் மேல ரொம்ப வெறுப்பா இருக்காங்க. உன் ஆயுசுக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. உன் பிள்ளைக்கு தகப்பேன். அவன் யாரு, எங்க இருக்கான் சொல்லு. பயப்படாம சொல்லு. அவன் எங்க இருந்தாலும் புடிச்சு கொண்டு அதை நிறுத்திடுறேன் சொல்லு.
2: இந்த பொட்டச்சி வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என் ஆத்தாள கொண்ட சாமுண்டிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க. அதுவே பெரிய உதவி. புருஷன் ஒருத்தர் மனசு வச்சு வாழ்ந்தாதான் வாழ்க்கை. மற்றவங்க தேடி பிடிச்சு கொண்டாந்து வாழ வச்சா அதுக்கு பேர் தண்டனை. எனக்கு அவர் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவர் நிச்சயம் வருவார்.
1: உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆல் தி பெஸ்ட். பாளையங்கோட்டையிலிருந்து வேலூருக்கு மாத்திட்டாங்க. ஆயுள் தண்டனை வர்றதுக்கு 14 வருஷம் ஆகும்.
3: பாவம், அவன் பொண்டாட்டு பிள்ளைங்க ஊருக்குள்ள கிடந்து தவியா தவிக்கிட்டு.
1: சாமி மனசு குளிரவன்தான். ஊருக்குள்ள இம்புட்டு அழிமானமும் நடந்திருக்கு.
3: தெய்வ கூட்டம் இருக்கிறது என்ன அம்புட்டு சாமானியமா?
1: பூ போட்டு பார்த்தேன். சாமி குடை நடத்த உத்தரவு கொடுத்துருச்சு.
3: பிறகு என்ன, குடைய ஜாம் ஜாம் நடத்தி விட வேண்டியதானே? சாமி மனசு குளிர்ந்தாதானே நம்மளா நல்லா இருக்க முடியும்.
4: நடத்தி விடலாம், ஆனா சாமி ஆடுறது யாருன்னு தான் யோசனை பண்ண வேண்டியிருக்கு.
3: இதுல என்ன ரோசனை வண்டி இருக்கு? பரம்பரையா சாமி ஆடுறது நம்ம வீரமுட்டு குடும்பம் தானா?
1: குத்தம் இல்லாம நடக்கிற வரைக்கும் குடும்ப பிரச்சனை. குத்தம் நடந்துருச்சுன்னா அது ஊர் பிரச்சனை தானே?
4: அவர் சொல்றதும் சரிதான். சாமி ஆடி சுத்தபத்தமா சொல்ற வாக்க வச்சுதான் இந்த ஊர் நடப்பலாம். மறுபடியும் முடிய அடிச்சிருச்சு. முன்ன பிள்ளை தப்பு நடந்து போச்சு அப்படின்னு ஓரணம் முடங்கி கிடந்துட்டா யார் பொறுப்பாகிறது?
1: யோ வாதி, உள்ள ஒளி இல்லாத குடும்பமாயா வீரமுத்து நாயக்கர் குடும்பம்? அப்பா ஆடாட்டி உள்ள ஆடிட்டு போறான். அப்பனுக்கு ஒரு அவமானம்னா மவன் தானையா துடைக்கணும்.
5: இந்த வருஷம் என் மகனை நான் சாமி ஆட வைக்கிறேன். வக்கீலையா, உங்க புண்ணியத்துல பொன்ராசு படிப்பு முடிச்சுட்டு இன்னைக்கு வாரான்.
6: எல்லாம் நல்ல காரியம்தான். கொடைக்கு முன்னால பொண்ணு அழைச்சிட்டு வந்துருவோம். கொடை முடிஞ்சது கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன சம்மதம் தானே?
5: சந்தோஷமா வச்சுக்குவோம்.
6: வணக்கங்க, வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டே விரட்டியாச்சு. அப்புறம் என்ன, அந்த பயபுள்ளையை வெட்டி போட்டு கொடைய போட்ச நடத்த வேண்டியதுதான்.
5: ரத்த பலியா? வேணாம்ப்பா.
7: நல்லவளோ கெட்டவளோ ராசமா ரத்தம் சிந்தன குடும்பதான். ஊருக்குள்ள இம்புட்டு அழிமானமும் நடந்துருச்சு. புறவாசல தாண்டாத மனுஷன் கூட போலீஸ் ஸ்டேஷன் மிதிக்கிற பொல்லாத நேரம் வந்துருச்சு. வேண்டாம்ப்பா, அடித்தடி எல்லாம் வேண்டாம்.
6: அதுக்காக அந்த புள்ளைய வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க சொல்றீங்களா? இந்த பொம்பளைங்க கிட்ட யோசனை கேட்டாலே இப்படிதான். டேய், நம்மளே பாத்துக்கலாம் போட.
5: டேய் எந்திரடி, எந்திரடினா.
7: ஐயோ,
5: இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் வெட்டி புதைச்சு.
8: அப்பா, இந்த வீட்டு திண்ணையில உங்க அப்பனை நீ எதிர்பார்க்கல? குறி சொல்றவன் கண்ணை குருடாக்க முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஆசைப்பட்டத எதடா நான் நிறைவேற்றி வைக்கல? கட்டுக்கட்டா நோட்டு வச்சிட்டு இருக்கிற கார வீட்டுக்காரன் புள்ள கூட ஊருக்குள்ள உறவண்டி அடிச்சிட்டு இருக்கிறான்டா. மாத்து வேட்டிக்கு வக்கு இல்லாத உங்க அப்ப மவராசனா உன்னை காலேஜில் படிக்க வைக்கிறேன்டா, காலேஜில். சாமுண்டி ராசம்மாவை கொன்னுட்டான். இந்த சின்னத்தாயி ஊரு கட்டுப்பாட்டை மீறி போலீஸ்க்கு போயிட்டான். உங்க அப்பன பொடுதியில பொடுதியில அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாங்க. உங்க அம்மாவும் நானும் அன்னைக்கே பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிருப்போம். பெத்த பாசம் சாகுடாம தடுத்துருச்சு.
9: இதையெல்லாம் ஏன் எனக்கு தெரியப்படுத்தல?
5: உன் படிப்பு கெட்டக்கூடாதுன்னு தான் வக்கீலையா எங்க வாய அட

0: அவரு மட்டும் இல்லனா இந்த போலீஸ்காரங்க என்ன அடிச்சு கொன்னு இருப்பாங்கடா. சின்னத்தா இருக்காளே, அவ அவங்க ஆத்தாள மாதிரியே ஓடுகாலியாக போயிட்டா. நீ உங்க அப்பன மாதிரியே கடைசி வரைக்கும் சாமியாடியாவே வாழ்ந்துரு. வா வாயா வா
1: வாங்க வாங்க.
2: சின்ன பசங்களாம் விலகி நில்லுங்க, அப்படி நில்லுங்க.
3: எல்லாரும் கால் உள்ள எடுத்து வச்சு வாமா.
2: தேவதி, மாமா அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: நல்லாரு நல்லாரு, தீர்க ஆயுசா தீர்க சுமங்கலியா நல்லா இருக்கணும்.
3: நல்லருமா.
4: என்ன கல்யாணம் மாப்பிள்ள தெம்பே இல்லாம உட்காந்துட்டு இருக்க?
5: ஏய் முதல்ல எங்க போ.

0: ஊரு கட்டுப்பாட்டுக்கு அடங்கினவன் தானா? இருந்தாலும் இவங்க அம்மா கட்டப்பட்ட கடனுக்கு பிள்ளையையும் தாயையும் பிரிச்சு கொடுத்துட்டேன். கடவுள் புண்ணியத்துல சுகப்பிரசமாவும் முடிஞ்சது. பிள்ளையும் தாயும் கண்ணை முடிச்சதும் எங்கயாவது போய் பொழச்சுக்க சொல்லுங்க.
1: பத்து வயசு பிள்ளையோட அடுத்தவங்கிட்ட வாழ வந்தா பொண்ணு புருஷையாரும் தெரியாமையே பிள்ளைய பத்துட்டான். ஆம்பளை பிள்ளை எந்த ஆசிங்கத்துல பிறந்துச்சோ எந்த ஆசிங்கத்துல வளர போதோ பொம்பளைக்கு பொம்பளை மனசு கேட்கல பூரை மீறி ஒத்தாச செஞ்சுட்டோம். வைத்தியர் சொன்ன மாதிரி தாயும் பிள்ளையும் எங்கேயாவது போய் பொழச்சுக்கிறட்டும்.
2: முதல்ல திருவிழா முடியட்டும், அப்புறம் தாயும் பிள்ளையும் வெளியில அனுப்புறத பத்தி யோசிப்போம். போன வருஷம் கொடையில குழப்பம் நடந்த மாதிரி இந்த வருஷமும் நடந்துடப்படாது இல்ல.
1: அப்பன் செஞ்ச குத்தத்துக்கு மகன் சாமியார் தான், கண்ணி சாமி இல்ல துடியா நிக்கும்.
2: வேட்டைக்கு போயிட்டு வந்ததும் வக்கீல் மகளுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் இல்ல.

0: தெய்வமா மனுஷனான எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களை வாழ வைக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே தெய்வம் தான். இந்த பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லுங்க. மனுஷனா இருந்து செஞ்ச தப்புக்கு கடவுளா நீங்க யோசிக்கிறீங்களா? பொம்பளைங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு கடவுள் கூட நல்லா இருக்க முடியாது. எனக்கே புள்ள முக்கியம். இவனை வளர்க்கறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். புள்ளைக்கு அப்ப யாருன்னு ஊர் கேட்டா எனக்கு கவலை இல்லை. புள்ளையே கேட்டா பெத்த புள்ளைக்கு அப்பனை காட்டாதாங்க பெத்திருக்க பெருமை. இவனை ஏத்துக்கோங்க.
1: மனுஷன் கடவுள் முன்னால போய் சொல்றான், கடவுள் மனுஷன் முன்னால போய் சொல்லக்கூடாது. ஊர் குடும்பத்துக்கு வாக்கு கொடுக்கிற சாமியா இருக்கிறத விட ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கிற மனுஷனா இருக்கிறது எவ்வளவோ மேல் நம்பர். இது என் குழந்தைதான்,
2: மனுஷங்களோட கஷ்டத்தை தெய்வத்துக்கிட்ட முறையிடுறது பக்தி. தெய்வத்தோட லாப நஷ்டத்துக்காக மனுஷங்களை கஷ்டப்படுத்துறது பாவம். இவங்க எல்லாம் சாமி வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பொன்ராசு மனுஷனா மாறி சின்னத்தாய வாழ வைக்க போய்கிட்டு இருக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது

0: எம்எஸ்ஆர் பிலிம்ஸ் வழங்கிய சின்னத்தாயி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் விக்னேஷ், பத்மாஸ்ரீ, ராதா ரவி, வினு சக்கரவர்த்தி, துரைசாமி, நெப்போலியன், கவுண்டமணி, செந்தில், சபிதா ஆனந்த் மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை இயக்கம் கணேஷ் ராஜ்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5 மணி.

அந்தி பொழுதில் இணையும் நம் மனது ஆகாஷ்வாணியில் இது பொன்மாலை பொழுது. நேர்லை இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் செல்லம் என்ற அடிப்படையில் வரும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது சங்கர் மகாதேவன் பாடியிருக்கும் சத்தம் போடாதே பட பாடல்.

0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கவிருக்கும் குரல் உதித் நாராயணன், தோரணை படத்திற்காக.
1: I think my heart just skipped a beat. Guess I'm falling in love with you.

நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மதியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும்.

நேரம் இப்பொழுது 5:12:47. நாம் இணைந்திருக்கிறோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் செல்லம் என்ற அடிப்படையில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அனிருத், ரவிச்சந்தர், ஜோனிதா காந்தி இவர்களின் குரல்களில் வருகிறது டாக்டர் திரைப்பட பாடல்.

0: நான் நெல்சன், எப்படி
1: வர்ற மாதிரி?
0: ஜஸ்
2: ஒரு பாட்டு வாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன் பத்தல. இங்கே இருந்தால் வேற ஏதாவது வேஷம்பட சொல்லுவான். அப்போ இல்லை
3: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியிலேனே ஆல்பம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல், ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்.

நெர்லியன்றிய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் செல்லம் இந்த அடிப்படையில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஒலிக்கிறது உதித் நாராயணன், ரோஷன், சுர்முகி ராமன் குரல்களில் சிறுத்தை பட பாடல்.

நேர்களை இதுவரை பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் செல்லம் என்ற அடிப்படையில் பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30. நேர்களே, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இனி கேட்கலாம்.

0: अरे हो पिताजी, आपने मुझे ज्ञान हासिल करने में मदद की है, जिससे अनदेखा देखा हुआ हो जाता है, अज्ञात ज्ञात हो जाता है, और यही सब में स्वयं मौजूद है। तत् त्वम् असि,
1: ईश्वर तुम पर अपनी अनन्य कृपा बनाए रखे।
2: अभी आप सुन रहे थे कार्यक्रम वह ब्रह्म तुम ही हो। कार्यक्रम समन्वय प्रोफेसर राजेंद्र पाल, कलाकार बाबला कोचर, प्रवीण शर्मा और प्रीति मिश्रा, ध्वन्यंकन विकास सांगवान, आलेख डॉक्टर जितेंद्र सिंह, मार्गदर्शन अजीत होरो, निर्देशन विमलेश चौधरी तथा निर्माण जगबंधु जाना। यह कार्यक्रम CIET NCERT नई दिल्ली भारत द्वारा प्रस्तुत किया गया। अभी आपने सुना कार्यक्रम वो ब्रह्म तुम ही हो। और श्रोताओं, अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अजीत
3: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी
2: कुसुमलता,
3: जगबंधु,
2: चेतना
3: और मंजू जी के साथ विमलेश को आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग।
5: நேயர்கள், இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
6: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
7: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
5: ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை, நேரம் 6:00. இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் பாடலை கேட்கும் முன்
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஒழிக்கும் பாடல் நிமிர் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன், அஜீஷ் லோக்நாத் பாடியிருக்கும் பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். நேர்களை வரும் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு.
2: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகரில் அந்நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார். எதிர்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் கடந்த ஆண்டு பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகர் சிச்சினாவில் அந்நாட்டு அதிபர் திருமதி மையா சாந்துவை சந்தித்து பேசினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
6: இந்தியா மால்டோவா உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பரஸ்பர அக்கறை உள்ள வேறு பல துறைகளுக்கு உறவுகளை விஸ்தரிப்பது குறித்தும் பிரதிநிதிகள் நிலையிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்த இந்தியா மால்டோவா உறவுகளில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவின் சர்வதேச சோலார் கூட்டணியில் மால்டோவா ஏற்கனவே இடம்பெற்றிருப்பதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டி, இதேபோல சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டணி உள்ளிட்ட அமைப்புகளிலும் மால்டோவா இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சிசினாவ் நகரில் புகழ்பெற்ற மால்டோவிய மன்னர் மகா ஸ்டீபன் நினைவகத்தில் மலரஞ்சலி செலுத்துகிறார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் மால்டோவா செல்வது இதுவே முதல் முறை என்பதும், வரலாற்று சிறப்பு வாய்ந்த இப்பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்புணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
5: நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை முதலில் 5 முறையும் பிற்பகல் 2:30 மேல் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளை தொடர்ந்து பிற்பகல் 3 மேல் அலுவல்கள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இன்று முற்பகல் மக்களவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் கத்தார் நாட்டின் முன்னாள் அமீர் ஷேக் ஹமீத் பின் அல் தானி மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மாநிலங்களவையில் டாக்டர் முகேஷ் பாய் ரத்வா, திருமதி சுஷ்மிதா தேவ், திரு பவன் கரே, திரு ஜேம்ஸ் சங்மா உள்ளிட்டோர் புதிய உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது பலப்பிரயோகம் அல்லது கைது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. நிலவரங்களை தொழில்முறை ரீதியில் காவல்துறையினர் கையாண்டு வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் டெல்லி போலீஸ் தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று புதுடெல்லியில் போராட்டக்காரர்களின்

0: பிரதிநிதிகளை சந்தித்தார். அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான உத்தேசம் போராட்டக்காரர்கள் தரப்பில் இருந்து பெறப்பட்டதாகவும், சுமூகமான சூழலில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது எழுத்துப்பூர்வ மனு ஒன்றை அவர்கள் கொடுத்திருப்பதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தை இவர்கள் முடித்து கொண்டு இயல்பு நிலையை மீட்பதில் அரசுக்கு உதவ வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடெல்லியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சுற்றுலாத்துறை அமைச்சர் அப்துல்லா பின் தௌக் அல் மாரியை சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய விமான போக்குவரத்து துறையில், குறிப்பாக விமான இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளில் ஒத்துழைப்பிற்கான புதிய பாதைகளை திறந்து விடுவது குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்தியா UAE இடையிலான இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளில் வலுவான விமான போக்குவரத்து இணைப்புகளுக்கு ஏற்கனவே முக்கிய இடம் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று புதுடெல்லியில் பருவநிலை மாற்றம் பற்றிய ஐநா ஒப்பந்த கட்டமைப்பின் நிர்வாகச் செயலர் திரு சைமன் ஸ்டீலை சந்தித்து பேசினார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களின் பரிமாற்றம், நிதி ஆதரவு மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த தேசிய அளவில் இந்தியா வழங்க வேண்டிய பங்களிப்புகளின் பட்டியலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா ஏற்கனவே சமர்ப்பித்து உரிய காலத்திற்கு முன்பாகவே இலக்குகளை எட்டியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட வேறு பல துறைகளிலும் முக்கிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் வழங்கிய காணிக்கையில் கையாடல் நடந்திருப்பதாக கூறப்படும் வழக்கில் உத்தரப்பிரதேச அரசால் நியமிக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு புலனாய்வின் நடப்பு நிலவரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. சீலிட்ட உரையில் வைத்து தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்விடம் இன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை கடந்த 2025-26 ஆண்டில் சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. பள்ளி கல்வி மற்றும் தொடர்புடைய இதர விவரங்களை மாவட்ட அளவில் ஒருங்கிணைந்த முறையில் சேகரிப்பதற்கான யூடிஸ் பிளஸ் டிஜிட்டல் கட்டமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளில் இவ்வாறு தெரிய வந்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பள்ளிக்கல்வியின் எல்லா நிலைகளிலும் ஆண் பெண் சமத்துவ விகிதம் 1 அல்லது அதற்கு மேலாக பதிவாகி இருப்பதாகவும், கல்வியில் பெண்பால் பங்கேற்பு அதிகரித்து வருவதற்கு இதுவே சான்றாகும் என்றும் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். பள்ளிகளில் சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள் உட்பட அனைத்து குழந்தைகளுக்கான கழிவறை வசதிகளும், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு அப்பாற்பட்டு கணிப்பொறி மற்றும் இன்டர்நெட் உள்ளிட்ட அதிநவீன வசதிகளும் அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 2020 தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் முன்மாதிரி பள்ளிகளாக PM-SHREE பள்ளிகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது நாடு முழுவதும் இத்தகைய 13,000 பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் கூறினார்.
0: பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனால் அளவை 20% அப்பால் உயர்த்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றை தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகள் மற்றும் விரிவான ஆலோசனைகளுக்கு பின்னர் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். 2013-14 முதல் தற்போது வரை இதே முறையில்தான் எத்தனால் விகிதம் படிப்படியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். எந்த அமைச்சருக்கு எந்த இலாக்கா என்பது குறித்த விவரங்கள் துணைநிலை ஆளுநர் அறிவிக்கும் போது தெரிய வரும் என்று பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் முதலமைச்சர் கூறினார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் வரும் 31 தேதிக்கு உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து வர்த்தக உரிமம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். தவறும் பட்சத்தில் உரிய உரிமம் பெறாமல் வணிக நிறுவனங்களை நடத்துவோர் மீது எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதிகாரிகள் மூலம் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மாஹியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் பல்லூர் ஸ்ரீ நாராயண உயர்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போதைப் பொருள்களை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும், அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக் கூறப்பட்டது.

0: பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் இயக்கத்தின் கீழ் குடைகளும் வழங்கப்பட்டன. அசாம் மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் இந்திய ராணுவம் பெரிய அளவிலான உதவி மீட்பு பணிகளை தொடக்கியுள்ளது. ஆபரேஷன் ஜல் ராஹத் எனும் இந்த நடவடிக்கையில் மத்திய மாநில பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். அசாமில் தீமாஜி, திப்ருகர், தீன்சுக்கியா, ஜோர்ஹாத் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 298 கிராமங்களில் 57,000 அதிகமான மக்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ள நிலையில் கூடுதல் மீட்பு படகுகள் மற்றும் இராணுவ ஹெலிகாப்டர்களும் உதவி மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களிலும் மழையால் பல இடங்களில் நீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மழை நிலவரம் குறித்து 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை அறிக்கை சமர்ப்பிக்க முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவு உள்ளிட்ட அபாயங்களை கருத்தில் கொண்டு 4 முக்கிய புண்ணிய தலங்களுக்கான சார்தாம் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. யாத்திரை பாதையில் சாலை தடை ஏற்பட்டுள்ள இடங்களில் பயணிகளை அந்தந்த பகுதியிலேயே பத்திரமாக தங்க வைக்கவும் சாலைகளை சரி செய்த பின்னர் தொடர்ந்து யாத்திரையை அனுமதிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 26 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மோல்டோவா தலைநகரில் அந்நாட்டு அதிபரை சந்தித்து பேசினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் கடந்த ஆண்டு பள்ளி அளவிலான மாணவர் சேர்க்கை சுமார் 25 கோடியாக அதிகரித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:20. பக்தி மனத்தோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கருணாலய நிதியே என தொடங்கும் பாடலை பாடியிருக்கிறார் உன்னிகிருஷ்ணன்.

பக்தி மனத்தோடு நாம் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பூஷணி கல்யாணராமன் பாடியிருக்கும் ஆடும் சிதம்பரமோ எனத் தொடங்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நேர்களை, இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒளிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இன்று நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:15 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் தாஸ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் கேட்கலாம். 8:15 பார்லிமெண்ட்ரி ரிவ்யூ டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 கொஷினார் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 10:13 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. இதனிடையே 7:30 முதல் 7:32 வரையிலும் ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00 - 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களினி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை நமது முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இளநீருக்கான குட்டை தென்னை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். காடுகளின் உழவர்கள் வழங்குபவர் பி சுரேந்தர்.

அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை வசந்த வாசல். இதில் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மன பிரச்சனைகளுக்கு தீர்வும் மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். ஏழு நலமாய் வாழ எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் விழா 8:02 to 8:15 வரை, 8:30 to 9:00 வரை தகவல் தளம், 9:00 அரங்கிசை. இதில் விவேக் சதாசிவம் அவர்கள் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேரலையில் நேயர் நேரம். தலைப்பு நீர் சிக்கனம் தேவை இக்கணம். நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி அவர்கள். நண்பகல் 12:00 புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம். சித்திரம் முதற் பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மதுரை எஸ். சுவாமிநாதன் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கம் அளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர் ஜே பி ஆனந்தி அவர்கள். 2:15 என்றும் இனியவை. இரண்டு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வயலினிசை. மாலை 4:00 அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை திரைக்கதை வசனம் ராஜகோபு. இயக்கம் ராஜேந்திரன். மாலை 5:00 பொன்மாலை பொழுது. இதில் காதல் எனும் தலைப்பில் திரைசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 to 7:15 வரை திரைசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நகர் உழவர் எஸ் விநாயகம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். இரவு 8:00 to 8:15 வரை, 8:30 to 8:58 வரை திரையிசை. இரவு 8:15 பார்லிமெண்ட்ரி ரிவ்யூ டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. இரவு 10:00 கொஷினார் என் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 to 8:15 பிற்பகல் 2:00 to 3:05 இரவு 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இனி நாளை நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:30 வணக்கம் மக்களே,
8:02-8:15, 8:30-8:55 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஸ்ரீனிவாசன் அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில்.

வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1-2 ஹை சிநேகிதியே, சட்டம் அறிவோம். சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கம் அளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர் ஜே பி ஆனந்தி அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர். ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி மற்றும் நோய் தடுப்பு குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் அரவிந்தன் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் ஆர்ஜே ஆனந்தகுமார் இணைகிறார். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி தகவல்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களை, இதுவரை இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:40. இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் பாடலை கேட்கும் முன்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரையிசையின் தொடக்கமாக ஒலிக்கிறது அயன் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மெஹதி பாடியிருக்கும் பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையில் அடுத்ததாக காவலன் படத்திற்காக கிருஷ்ணகுமார் ரீட்டா பாடியிருக்கும் பாடல் ஒலிக்கிறது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கார்த்திக் குரலில் ஒலிக்கிறது பட்டத்து யானை படப்பாடல்.

0: திரைசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு, பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதி

0: நிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இன்று காலை மணி 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை மாலை 4 மணி அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 166,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் டெத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் 2 பாலத்திட்டப் பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட உள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமானப் பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி பான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைஷல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்ப

0: பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹுஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹுஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180 மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்னதாக விளம்பரம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களே, புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, மத்திய அரசின் பயறு வகைகளுக்கான சிறப்பு திட்டம் ஆத்ம நிர்பர் பாரத் பயறு இயக்கம் திட்டத்தின் கீழ் பயறு அறவை ஆலை அமைக்க விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய அரசின் மிஷன் ஆஃப் ஆத்ம நிர்பன் இன் பல்சஸ் திட்டத்தின் கீழ் பயறு வகைகளில் தன்னிறைவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க செய்யவும் பயறு அறவை ஆலை அமைப்பதற்கான நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திற்கு 5 பயறு அறவை ஆலை அமைக்க இந்திய அரசு ஒதுக்கீடு வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகுதியான தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 33% அல்லது அதிகபட்சமாக 25 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவசாயிகள், உற்பத்தியாளர் நிறுவனங்கள், குழுநிலை கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்கள். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள்: மணிக்கு குறைந்தபட்சம் 300 கிலோ பயறு பதப்படுத்தப்படும் திறன் கொண்ட ஆலை அமைக்கப்பட வேண்டும். வங்கி கடன் பெறுவது கட்டாயமாகும். பயனாளி திட்டத்தில் தனது பங்களிப்பை செலுத்த வேண்டும். இந்திய தரநிலைகளுக்கு BIS உட்பட்ட இயந்திரங்கள் பயன்படுத்த வேண்டும். நிறுவப்பட்ட ஆலை குறைந்தது 3 ஆண்டுகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்க வேண்டும். திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் பயறு பதப்படுத்தப்படும் உள்கட்டமைப்பு வலுப்பெற்று விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு கூடுதல் மதிப்பை பெற்று அதிக வருமானம் ஈட்டுவதுடன் உள்ளூர் அளவில் வேலை வாய்ப்புகளும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பதாரர்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவம் மற்றும் திட்ட

0: வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இணையதளமான agri.pv.gov.in இல் இருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையான ஆவணங்களுடன் 10/8/2026 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகள், விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவரும் பயறு அறவை ஆலை தொழிலை மேற்கொண்டு மதிப்பு கூட்டல் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவதுடன் நாட்டின் பயறு தன்னிறைவு இலக்கை எட்டுவதற்கு பங்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான வினவல்களுக்கு விண்ணப்பதாரர் துணை மேலாண்மை இயக்குநர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த செய்தியை புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களை இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:30.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இசை நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நாட்டுப்புற பாடல் ஆகியவை கேட்கலாம். தொடக்கமாக விழுப்புரம் மாவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் தாஸ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: உங்களை அறிமுகப்படுத்திங்களா, என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் வந்து எம்ஏ பிஎட், விவசாயியா தான் இருக்கிறோம். தாய் தகப்பன் சம்பாரிச்சு வச்சிருக்கிற சொத்துக்கள் விவசாயத்தை பாத்துக்கணும். முழு நேர விவசாயம்.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
2: எங்களுக்கு ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்கு.
1: 20 ஏக்கர். இது பாரம்பரியமான நிலமா?
2: பாரம்பரியமான நிலம் இல்ல, அப்பாவால சம்பாரிச்சது. அது ஒரு 10-15 ஏக்கர் அப்பா சம்பாரிச்ச சொத்து. ஒரு 5 ஏக்கருக்கு குத்தகைக்கு
1: நிலம் வைக்கிறீங்க. எம்ஏ பிஎட் படிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல டீச்சராக கூட போயிருக்கலாம் நீங்க.
2: ஆமா.
1: ஏன் அந்த ஆலோசனை எடுக்கல?
2: எம்ஏ பிஎட் படிச்சுட்டு ஸ்கூல்ல போயிட்டு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு மேல தர்றதுக்கெல்லாம் எந்த நிர்வாகமும் இல்லை. வேலை செய்தும் பார்த்துட்டேன், ஒரு ஆண்டுகள் அது மாதிரி செய்தோம். அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் குடும்பங்களை மெயின்டைன் பண்ண முடியாது,
1: கஷ்டம்.

0: அதனால நமக்கு சொந்தமான விவசாயம்னால குத்தகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்யற விவசாயத்துல நமக்கு போதுமான பணம் கிடைக்கும். ரெண்டாவது நமக்கு நாமே முதலாளி, யாரும் என்ன கேள்வி கேட்கறதுக்கு இல்ல. நான் போயிட்டு வேலை செய்யறது இல்ல, கூலி ஆட்களை வச்சு செய்து கிடந்தது. அதுவே எங்க ஊர்ல வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க மாத்தூர்ல. ஆனா நாங்க பக்கத்துல நங்காத்தூர், அனந்தபுரம், முட்டத்தூர், வரிக்கல், கார, ஒட்டம்பட்டு இது போன்ற இடங்கள்ல இருந்துதான் ஆட்களை டாடா ஏசி கொண்டுட்டு வந்து வேலை செய்துட்டு மறுபடியும் கொண்டு போய் அவங்கள விடணும். இப்ப இங்கேயே வேலை செய்தாங்கன்னா 150 ரூபாய் அவங்களுக்கு கூலி. வெளியில இருந்து வந்தாங்கன்னா 200 ரூபாய் கூலியும் கொடுக்கணும்.
1: அப்ப 20 ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: என்ன நிலம் பயிரிடுறீங்க?
0: நாங்க வந்து நெல்லுதான் அதிகமா. ஃபர்ஸ்ட் கரும்பு போட்டிருந்தோம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது வெட்டுறதுக்கும் அந்த கூலி ஆட்களுக்கும் குடுக்கறதுக்கே சரியா போயிடுது. அதுல எதுவும் மீதம் இல்ல. பேங்க்ல லோன் எடுத்துடுறோம் முன்னாடியே, அது சரியா ஆயிடுது, ஈக்குவல் ஆயிடுது. அதனால அது நமக்கு சௌகரியப்படாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நெல்லுதான். நான் படிச்ச பட்டதாரின்றதுனால சீட் ஃபார்ம் விவசாயம் இருக்கிறது. தொடர்ந்து 10-15 ஆண்டுகளா அரசுக்கு நெல்

0: பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வெட்டுறதுக்கும் அந்த கூலி ஆட்களுக்கும் குடுக்கறதுக்கே சரியா போயிடுது, அதுல எதுவும் மீதம் இல்ல. பேங்க்ல லோன் எடுத்துடுறோம் முன்னாடியே, அது சரியா ஆயிடுது, ஈக்குவல் ஆயிடுது. அதனால அது நமக்கு சௌகரியப்படாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நெல்லுதான். நான் படிச்ச பட்டதாரின்றதுனால சீட் ஃபார்ம் விவசாயம் இருக்கிறது. தொடர்ந்து 10-15 ஆண்டுகளா அரசுக்கு நெல்லை கொடுப்போம். எங்க பகுதிக்கு வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்து காக்கொப்பம்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க கொண்டு போய் வைப்பாங்க. இருவேல்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்க கொண்டு போய் வச்சிடுவாங்க. அதுலயும் அதிகமான சங்கடங்கள் தான். சேமித்து வைக்கிறேன், விதை நேர்த்தி செய்து அரசே கொள்முதல் செய்துக்கும். எங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்து விதையை நாங்க வாங்கிக்கிடணும். மீண்டும் அரசே அதை வந்து அதிகாரிகள் பார்த்து அதை விதை நேர்த்தி நல்லா காய வச்சு கொடுத்துட்டோம்னா அரசாங்கமே மீண்டும் நல்ல விலைக்கு திருப்பி எடுத்துப்பாங்க. இப்ப சாதாரண குண்டு நெல் 1500 ரூபாய் கமிட்டியில வியாபாரி 1400 ரூபாய் எடுக்கிறான்னா 2200 ரூபாய்க்கு எடுத்துக்கிடுறாங்க, நல்ல வேலை. ஆனா அதை ஒரு முறைக்கு 4 முறை அரசுல மிஷின்ல தூத்தி அதை எடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 45 நாளுக்கு பிறகு ப்ராசஸ் வரும்போது அதுல கலப்படமோ ஏதாகிலும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை திருப்பி கொடுத்துருவாங்க. அதுல வேற விவசாயிக்கு பெரிய பாதிப்பு. எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல லாபகரமானது. அதுல இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா நாங்க அங்க இருந்து இங்க இருந்து ஏத்தி போன செலவு, மறுபடியும் அங்க இருந்து ஏத்திட்டு வர்றது, தூத்து போனது, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து மறுபடியும் கமிட்டிகள்லயோ வியாபாரிகிட்டே தான் மறுபடியும் அந்த இதுக்கே கொடுக்கணும். அது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்பயும் அந்த குண்டு நட்டு இருக்கிறதும் சீட் ஃபார்மா தான் பதிவு செய்திருக்கிறோம். அரசுக்கு கொடுக்கறதுக்காக தான் பண்ணிருக்கிறோம். அதிகாரிகள் வந்து பாத்து இருக்கிறாங்க.
1: சரிங்க, இப்ப கிட்டத்தட்ட 20 ஏக்கர் நிலத்திலயும் இந்த குண்டு நெல் தான் பயிரிடுறீங்க?
0: இல்ல, மாத்தி மாத்தி செய்வோம். இப்ப நல்ல மழை பெஞ்சு ஏறி நம்பிடுச்சுனா இது பொன்னி நெல் நடுவோம். அது கொஞ்சம் செலவு மிச்சம், பூச்சி பாதிப்பு இருக்காது அதனால. ஆனா விளைச்சல் குறைவா இருக்கும்.
1: குறைவா இருக்கும்.
0: ஆமா, 20 மூட்டை நல்லா விளைஞ்சா 20 மூட்டை கொடுக்கும், இல்லைன்னா ஒரு 15-16 மூட்டைகள் தான்.
1: இப்ப இந்த பொன்னி நெல் சாகுபடி முறைகளை பத்தி சொல்லுங்க ஐயா. நிலத்தை எப்படி உழணும், விதை எங்க வாங்குறீங்க, உழும் போது இடுப்பொருட்கள் என்னென்ன போடுறீங்க, அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
0: நான் வந்து அரச தொடர்புல இருக்கிறதுனாலயும் வேளாண்மை துறை அலுவலர்கள் கூட தொடர்புல இருக்கிறதுனால முன்னாடியே கரம்பாய் இருக்கிற அப்பயே ஓட்டினா தக்கப்பூண்டு சனப்ப அவுரி இது போன்றத விரைச்சிடுவோம். ஒரு 25 நாட்களுக்கு
1: முன்னாடியே
0: பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடியே 25 நாட்களுக்கு முன்னாடியே ஓட்டி விதைச்சிடுவோம். விதைச்சிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னா அது ஒரு 25-30 நாட்களுக்குள்ள நாத்து விட்டு எடுத்து நடுறதுக்கு தகுதியா இருக்கும், ஓட்டுறதுக்கும் தகுதியா இருக்கும். அப்ப ஓட்டிட்டு நெல்லை எடுத்து நட்டுறது, அதில் சாலை போட்டு நடுவோம். ஏன்னாக்கா மிஷினுங்க வந்து மெரிபடாம இருக்கும். ஆட்கள் நடந்தாங்கன்னா சாலை பிடிச்சி 3-4 ஆளுக்கு ஒரு சாலை அந்த மாதிரி போட்டு 4 ஆட்களுக்கு ஒரு சாலை மாதிரி கயிறு பிடிச்சி சாலை போட்டோம்னா பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கோ காற்றோட்டத்துக்கு புகையாம் போறதுக்கு பயிர் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு சரியா இருக்கும். அந்த மாதிரி போட்டு பண்ணோம்னா இந்த தழை சத்து இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். எருவு போட்டும் செய்வோம். அது எப்பனா வருஷத்துக்கு 1 முறை அடிக்கிறது, காசு அதிகமா தேவைப்படும் அதுக்கு. அதனால வந்து அதை எப்பனா 1 டைம் யூஸ் பண்றது. மாட்டு சாணம், ஆட்டு சாணங்கள் அந்த எருவு வாங்கி அடிச்சு பயிர் செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: இயற்கை விவசாயம் பண்ணிருக்கீங்களா?
0: இயற்கை விவசாயம் எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கிறது. எங்க வீட்டுக்கு மாத்திரம் எல்லாருக்கும் கொடுக்கலாமே அப்படின்ற கேள்விக்கு என்னன்னா, இப்ப பரம்பரை பரம்பரையா சன்னதிகள் எல்லாருமே இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் ஆக்கையான மருந்துகளையும் கெமிக்கலையும் கொடுத்து பழக்கப்படுத்தி அந்த பூமி அதற்கான பழகி போயிடுச்சு. பூமி பழகி போயிடுச்சு.
1: பூமி பழகிறது
0: பழகிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா சேடைய ஓட்டுற நாத்தாங்கால் போடுற அன்னைக்கே டிஏபின்னு ஒரு மருந்து அதுல போட்டுருக்கோம், ஒரு மருந்துங்க. ரெண்டாவது ஒரு 15 நாட்களுக்குள்ளரவே யூரியா என்ற ஒரு மருந்து அந்த நாத்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அடுத்தது ஒரு 25 நாட்களுக்கு ஒரு 30 நாட்களுக்குள்ளரே அந்த நாத்தை எடுத்து ஆகணும். அப்ப அந்த 25 நாத்தை எடுக்க போறதுக்கு முன்னாடி பூச்சி மருந்துன்னு ஒன்னு அது மேல பவுடர் வாங்கி வந்து அதை தெளிச்சு விட்டுறோம். 3 மருந்து ஆயிடுச்சு. நடவு அன்னைக்கு மறுபடியும் டிஐபின்னு சொல்லிட்டு சொல்லி ஒன்னு அதுல போட்டுட்டு தான் நடணும். அப்பதான் பச்சை கட்டும். இந்த மண் அதெல்லாம் எதிர்பார்க்குது. அதை போட்டே ஆகணும்ன்ற காலகட்டத்துக்கு அந்த பூமி வந்துடுச்சு.
1: இயற்கை
0: இதெல்லாம் இந்த மருந்து வந்துடுதுங்க. அதுக்கு அடுத்தது அதுலயே களப்பறிக்கணும். 22 நாட்களுக்குள்ள நெல்லை களப்பறிச்சு ஆகணும். அப்ப 18-20 நாளுக்குள்ள பறிச்சுட்டு உடனே யூரியாவையும் அதற்கு கூட இன்னும் பேக் டைம் பாஸ் இல்ல டிஏபியோ மிக்ஸ் பண்ணி அப்புறம் அதை இது வந்து துளிர்

0: புட்டு நிறையா வளரணுன்றதுக்காகன்னு இன்னும் கெமிக்கல்லாம் பியூர்டான் அந்த மாதிரியான போன்ற நிறையா மருந்துகள்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி போடும் பட்சத்தில் அது ஒரு மூணு மருந்து நாலு மருந்துகள். முன்னாடியே நாத்தாங்காலில் ஒரு மூணு மருந்து, இதில் ஒரு மூணு மருந்து, ஆறு மருந்து நடவுலையே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அது வந்து களப்பறிச்சிட்டு பிறகு யூரியாவை போட்டு முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் கதிர் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புகையாம போறதுன்னு ஃப்ரை பண்ண வேண்டியது ஒரு மருந்து.
1: அது ரசாயனம்.
0: ஆமா, அதுக்கு அடுத்தது கதிர் ஒப்பா வரணும்னு சொல்லிட்டு அமோனியாவையோ யூரியாவையோ விவசாயி கொஞ்சம் வசதி உள்ளவங்க இருக்கப்பட்டவன் வந்து அமோனியா வாங்கி போடுவான். ஏன்னா 1400 ரூபா அமோனியா, யூரியா 300 ரூபா. அதனால அமோனியா போடுறத விட யூரியா போட்டுடலாம்னு சொல்லிட்டு போடுவாங்க. அமோனியாவை விட யூரியா போட்டா பூமி இன்னும் பாதிப்புக்குள்ளாகும், அது தெரியறது இல்லை. ஆனா அதை ரெண்டையுமே போட்டுடுற விவசாயி. இதையும் தாண்டி போட்டுட்ட பிறகும் கதிர் நேரத்துல அன்னப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிப்போ இல்ல புகையான்னு சொல்லிட்டு சொல்லி வரும்போது மறுபடியும் ஒரு மருந்து. குறைந்த பட்சம் அந்த பூமியும் அந்த பயிரும் ஒரு 11 மருந்துகளை சந்திச்சுது, கெமிக்கலை சந்திக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துடுது. நீங்க அத இயற்கை விவசாயமா கொண்டு போயிட்டு நடணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற அப்பைக்கு ஒரு ஏக்கருக்கு இப்படி எல்லாம் போட்டு பண்ணோம்னா 30 ஏக்கர் கிடைக்கும்னா, நீங்க ஏக்கருக்கு விவசாயம் பண்ணீங்கன்னா 10 to 12 மூட்டைன்றது அதிகபட்சம்,
1: குறைவா கிடைக்கும்,
0: ரொம்ப ரொம்ப குறைவா கிடைக்கும். அதான் 30 மூட்டை எங்க இருக்குது, 10 மூட்டை 12 மூட்டை எங்க இருக்குது. லாபம் வர்றதுதான் பாப்போம். இது வந்து தரமான பொருள், நமக்கு கொஞ்சம் நம்ம சாப்பிடறதுக்காக எடுத்துக்கிடலாம் அப்படின்றதுக்காக.
1: சில விவசாயிகள் லாப நோக்கு பாராம வரும் சந்ததியினரா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நஞ்சில்லா உணவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பொது நல நோக்கோடும் இருக்கிறாங்களே.
0: ஆமா சார், இப்ப அந்த மாதிரியான விவசாயத்தை இயற்கை விவசாயமா பண்ற அப்பைக்கு அதுக்கான அங்காடிகளை அரசு திறந்து வைக்கணும். இப்ப தனியார் அங்காடிகள் செஞ்சு நாங்க சார்ந்திருக்கிற பகுதி செஞ்சு செஞ்சில அதுக்கான தனியான ஒரு அங்காடி கடை வச்சிருக்கிறாங்க. அந்த பொருட்களை அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா இதற்கான விரயம் வந்து அதிகபட்சமா ஆகுது. அதை நாங்கள் எடுத்து கொடுக்குற அப்பைக்கு தகுதியான நேரங்களில் அதை எடுத்துக்கிட்டது இல்லை. அவங்க கொஞ்சம் இழுக்க பறிச்சு வச்சாதான் விலை குறைச்சி கொடுப்போன்ற காரணத்தினால எடுத்துக்க மாட்டுறாங்க. அதால நம்ம கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துட்டாலும் அதை மறுபடியும் நம்ம அறுத்துட்டு கொண்டுட்டு மறுபடியும் கொண்டு போய் விற்பனை செய்யும் போது கடினமா இருக்குதுன்றதுக்காக தான் திட்டமா செய்துக்கிறோம். அதுக்காக அரசு வந்து இயற்கை கொள்முதல் விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா தன்னாரவே பூமி நேர்த்தி அடைஞ்சிரும், எருவு கொட்ட ஆரம்பிச்சிடுவோம், தழை போட ஆரம்பிச்சிடுவோம், உயிர் சத்து கிடைக்கும். அப்ப தன்னாரவே கெமிக்கல் போடுறத விவசாயம் நிறுத்த ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தது வந்து இயற்கை விவசாயம் செய்த விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்கு அரசுல இருந்து ஏதோ ஒரு மானியங்கள் எதனா கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாலும் விவசாயிகளை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அது அரசு அதை வேலையை செய்துச்சுனாக்கா மக்களும் நல்லா நோய் வாய் இல்லாமவும் இருக்கலாம், பூமியும் நல்ல பூமியா இருக்கும்.
1: இப்ப புண்ணி சாகுபடி முறையில நீர் மேலாண்மை பத்தி சொல்லுங்களேன்.
0: அது தண்ணி தொடர்ந்து தண்ணி நின்றுகிட்டு தான் சார் இருக்கணும். கதிர் வந்துட்டு கொரடு சாய்துன்னுவாங்க கிராமத்துல, அந்த அடி பழுத்துது முனை பழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா தண்ணிய திட்டமா வச்சுக்கிடணும். ஏன்னாக்கா தண்ணி நின்றுகிட்டே இருந்துச்சுன்னா அதனுடைய தண்டு தன்மை நின்றுட்டு இருக்கிறது, தெம்பு இருக்காது, நிக்காது, கிளை சாஞ்சு போயிடும். அந்த நேரங்கள்ல மழை வந்துடுச்சுன்னு சொல்லி சொன்னா விவசாயி அதிகமா பாதிக்கப்படுறதா இருக்கும். பொன்னி செலவில்லாத ஒழிய நல்ல வளர்ச்சி வந்துடும், மழை பெய்யறப்ப நல்லா இருக்கும், வளர்ந்து வந்துடும். கதிர் வந்துடுச்சுன்னு சொன்னா மழையோ காற்றோ வந்துச்சுன்னா தரையோட தரப்படுத்துக்கும். அப்போ ஒரு 25 மூட்டை அதுக்கு மேலாம் பொன்னியெல்லாம் அதிக மகசூல்லாம் யாரும் எடுக்கலாம் முடியாது. 20 மூட்டையிலிருந்து 25 மூட்டை மகசூல் கொடுக்கற இடம் சாதாரண 10 மூட்டைக்கு வந்து சேர்ந்துடும். அந்த கீழே படுத்துக்கிறது எதுவுமே மணி ஏறாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாம பாத்துக்கிடுவோம். அப்படியே மழை பெஞ்சாலும் வடிவாய்க்கான்னு சொல்லுவாங்க, சுத்துல அந்த தண்ணி கீழே போய் இறங்கறதுக்கு என்ன வழியோ அதை வந்து விவசாயகர் நாங்க ஆட்களை வச்சு அதை சரி பண்ணி எடுத்துக்கிறது.
1: நீர் தட்டுப்பாடு இருக்குமா உங்க நிலத்துல?
0: எங்களுக்கு வந்து நீர் தட்டுப்பாடு.
1: நீங்க என்ன நீர் மோட்டர் வச்சிருக்கீங்களா?
0: நாங்க வந்து நீர் மோட்டர் வச்சிட்டு இருக்கிறோம். கிணறு கொஞ்சம் நல்ல கிணறு, அதனால நீர் தட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. ஆனா ஏரி பாசனங்கள் இருந்தா இந்த மோட்டர்ல இறைக்கிற தண்ணியினுடைய மகசூலை விட ஏரியில மழை பெஞ்சி ஏரி தண்ணி பாசி எடுக்கிற மகசூல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த தண்ணி வந்து நல்லா சத்து பூஸ்ட் மாதிரி இருக்கும், அது ரொம்ப சிறப்பா.
1: உங்க ஊருக்கு பக்கத்தில் உள்ள அந்த இயற்கை வளங்களை பத்தி சொல்லுங்க. ஆறு, ஏரி, குளம், மலைகள்.
0: எங்களுக்கு வந்து இப்ப நம்ம உக்காந்து இருக்கிற இந்த தெற்கு பக்கம் இருக்கிறதே நல்ல மலை தான், நிறைய செடிகள் மரங்கள் எல்லாம் இருக்கிறது. மழை பெஞ்சாக்கா அந்த தண்ணி வந்து முன்னாடிலாம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏரிக்கு போயிடும் நேரடியா. ஆனா இப்ப நிறைய ஊர் பராமரிப்பு இல்லாதனால

0: அரசனுடைய கவனம் சரியா கிராமத்து மேலையும் விவசாயத்து மேலையும் இல்லாத காரணத்தினால அந்த வாய்க்கால்கள் கால்வாய்கள்லாம் நிரவிட்டு அவங்கவுங்க நிரவிட்டு கொண்டுட்டு அரசாங்கத்தை சுத்தப்படுத்தாத விட்ட காரணத்தினால அது கிராமத்துக்குள்ள போய் வீண் விரயமா போய் சேர்ந்துருது. அது நேரடியா ஏரிக்கு போய் சேர்ற காலங்கள் இருந்தப்பக்கு நல்லா இருந்துச்சு. அந்த மூலிகை தண்ணிங்க மிருகத்தினுடைய சாணங்கள் அது எல்லாம் போயிட்டு அந்த தண்ணியில விடும், அது விவசாயத்துக்கு ரொம்ப செம்மையா பயன்பட்டுச்சு. இப்ப அதனுடைய இது பயன்பாடுகள் இல்லாம இருக்கிறது. எங்க பகுதியில ஆறுகள்லாம் எதுவும் இல்ல, ஏரிகள் இருக்குது, காடுகளும் கிடையாது, மலைப்பகுதி.
1: ஏரியில எந்த நேரமும் தண்ணி இருக்குங்களா இல்ல வறண்டு
0: இல்ல? அது வந்து 3 மாதங்கள் அதிகபட்சம் 4 மாசம் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமெல்லாம் வறண்டு போய் தான், ஏன்னா ஏரிய ஆழப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா அதுல ஏரியில தண்ணி நிற்கும். மழை பெய்யலனாலும் கிணத்தினுடைய நீரூற்றுகள் வந்து அதிகமா இருக்கும். ஏரி ஆழப்படுத்தி வச்சிருந்தாங்கனாக்க போதுமான தண்ணி அங்க இருக்கும் போது விவசாயத்துக்கு தேவையான கிணத்துல போர்கள்ல தண்ணி சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்போ உங்க ஊரு பக்கத்துல உங்க ஊரை ஒட்டி ஏரி இருக்கு, மலைகள் இருக்கு,
0: மலைகள் இருக்கு.
1: இப்ப உங்க விவசாய முறையில பொன்னி நெல் சாகுபடி பண்றீங்க, வந்து விலங்கினங்கள் இது போன்ற தீங்கு விளைக்கக்கூடிய உயிரினங்களால ஏதாவது பாதிப்பு இருக்கா?
0: எங்க பகுதியில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல, இப்ப அந்த காட்டு பண்ணின்னு சொல்லிட்டு சொல்லி அது ஒரு பெரிய தொந்தரவா இருக்கும். வரப்புகள் முழுசும் கிளறி போட்டுடும், வந்து பயிர் நடுறப்பையும் அந்த தொந்தரவுங்க இருக்கும். கதிரா இருக்கும் போதும் வந்து கிளறி போட்டுட்டு பயிர்கள்ல ஊந்து புரண்டுரும். நடுவு நட்டு இருக்கும் போதும் மிருகம் அதுக்கு தெரியாது, குறுக்க நெடுக்க மெரிச்சு நாசப்படுத்திடும். நம்ம கரண்ட்டும் வைக்க முடியாது, அது மாதிரியும் பண்றதில்ல. ஒரு கம்பிகளோ நூலோ அதை கட்டினாலும் மிருகத்துக்கு பழகி போயிடுச்சு, இது அது கம்பி தான் இது நூல் தான் அப்படின்னு பழகி போயிடுச்சு. அந்த மிருகங்களோட கூட தான் போராடிக்கிட்டு
1: வன அதிகாரிகிட்ட சொன்னீங்களா?
0: வன அதிகாரிகள் கிட்ட சொல்லியாச்சு.
1: அறுவடை வந்து எத்தனை நாளுக்குள்ள அறுவடை பண்றீங்க? பொன்னி
0: எல்லாம் வந்து 120 நாளுக்கும் மேற்பட்டுதான் அறுவடை நடக்கும். ஆமா,
1: எப்படி அறுவடை பண்றீங்க?
0: இப்ப எல்லாம் மிஷின் தான், மிஷினை நம்பிதான் இருக்கணும். அதுவே கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுனாக்க சேத்துல இருக்கிற மிஷின் சொல்லிட்டு அது 3,200 ரூபாய் கேட்பாங்க மணிக்கு. அந்த மிஷினை வச்சுக்கிட்டா இருக்கணும். கொஞ்சம் நல்லா காய்ச்சலான பகுதியா இருந்தா கொஞ்சம் மாதிரியா இருக்கணும்னால மூவிங் சொல்லிட்டு சொல்லி 2,200 ரூபாய் மணிக்கு வாங்குற அந்த இயந்திரத்தை வச்சுதான் சாகுபடி எல்லாம் செய்து
1: வாடகைக்கு. விற்பனை வாய்ப்புகள் சொல்லுங்களேன். நெல்
0: விற்பனை வாய்ப்புகள்லாம் வந்து நாங்க செஞ்சு கமிட்டி தான் பக்கம், எங்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட அங்கதான் கொண்டுட்டு போயிடுறோம். ஆனா இவ்வளவு நாட்கள் கழிச்சு அதை எடுத்துட்டு போடுறப்ப அரசு சரியான விலை நிர்ணயம் பண்றது இல்ல. இப்ப மற்ற பொருட்கள்லாம் விவசாயத்தை தவிர இது காலகாலமா என்னுடைய பாட்ட முப்பாட்ட தலைமுறை தலைமுறையா சொல்லிக்கிட்டு வர காரணம் தான் இந்த ஜெனரேஷன்ல இருந்துகிட்டு இருக்கு. நாங்க விவசாயத்துக்கான விலையை நிர்ணயம் எல்லாம் பண்ண முடியலையே. ஒரு சாதாரணமா ஒரு பொட்டு விற்கிறவங்க கூட இது 5 ரூபாய் இந்த பொட்டு, இந்த வத்தி பொட்டி 5 ரூபான்னு சொல்லிட்டு அவன் வித்துக்கிடறான் அவன் பொருள். ஆனா நாங்க விவசாயம் ஆகிறவங்க எவ்வளவு உழைச்சி யாரும் வந்து எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் பணத்தை சாப்பிட்டுட்டு உயிர் வாழ முடியாது, விவசாயி நம்பிதான் வாழ்ந்தாகணும். ஆனா விவசாயினுடைய பொருளை விவசாயி வந்து விலை நிர்ணயம் பண்ண முடியல. நம்ம ஆசை ஆசையா எடுத்துட்டு போவோம், ஒரு 2,500 ரூபாவது குறைந்தபட்சம் ஒரு பொன்னி வித்துச்சுனாதான் அதுக்கான லாபம் விவசாயிக்கு. ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும், அதுவே இன்னும் அதிகமா கிடைச்சிடாது. ஒரு 5-6 மாதங்கள் கழிச்சு கிடைக்கிறது பொன்னினாக்கா 6 மாதம் சாகுபடின்னு வந்துடும் கணக்கு. அப்ப வந்து நமக்கு அதுல ஒண்ணும் கிடைக்காது. அங்க போறப்ப எல்லா சீசன் எல்லாருமே அறுத்துட்டாங்க, ஈரக்கசிவா இருக்குது, நெல் சரியில்லை அப்படின்ற மாதிரி வியாபாரிகள் பண்ற முடிவு தான்.
1: விவசாய விளைவித்த பொருட்களை விவசாய விலை நிர்ணயம் பண்ற காலநிலை சூழ்நிலை வருமா?
0: கண்டிப்பா வர்றதுக்கான எந்த முகாந்திரமுமே இல்லையா சார்.
1: பொன்னி நெல் சாகுபடியில ஏக்கருக்கு எவ்வளவு கிடைக்கும்?
0: அதிகபட்சமா வந்து 25 மூட்டை வரும் சார். அது வந்து நல்ல லாபம் தான்னு சொல்லிட்டு சொன்னா 25 மூட்டை பொன்னி விளைஞ்சிச்சுன்னா ஏக்கருக்கு 15,000 ரூபாய் கிடைக்கும் லாபம். 20 மூட்டை விளைஞ்சிச்சுன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும் சராசரியா ஒரு ஏக்கருக்கு. 10,000 ரூபாய்
1: அது நல்ல வருமானம் தானே?
0: அது நல்ல வருவாய் எல்லாம் கிடையாது, போதுமான வருவாய் இல்ல. இதை விட்டா வேற வழி இல்லையா? விவசாயி எங்களுக்கு பூமி வச்சிருக்கு, அதை விட்டுட்டா நாங்க போயிடும்.
1: லாபமோ நஷ்டமோ,
0: லாபமோ நஷ்டமோ அதை செய்து கட்டாயத்துக்குள்ளரா இருக்கிறதா
1: மாறி
0: மாறி வரும்.
1: வருஷத்துல எத்தனை போகம் பண்றீங்க
0: சார்? நாங்க கிணறு இருக்கிறதுனால 2 போகம் செய்யறோம். தண்ணி இல்லாதவங்க மற்ற விவசாயிகள்லாம் 1 போகம் மட்டும்தான். அந்த ஏரி ரொம்ப அப்பதான், ஏரி தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா அதை செய்ய மாட்டாங்க.
1: இப்போ நீங்க ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து விற்பனை பண்றேன்னு சொல்றீங்க.
0: ஆமா சார்.
1: நீங்களே வியாபாரி, உங்க நிலத்துக்கு வந்து எடுத்துக்கோங்களா? அதுல எதனா லாபம்?
0: அதுல லாபம்லாம் இல்ல சார், வேலை மிச்சம். நமக்கு வந்து உழைப்பு அது எடுத்துட்டு போறது, அதுக்கான மெனக்கடுறது வந்து மிச்சம்.

0: படுமே ஒழிய லாபம் எல்லாம் இல்ல. கமிட்டிக்கு எடுத்து போகும்போது தான் அது லாபகரமானது. ஏன்னா இடையிலயும் இங்கே வந்து எடுத்தா 3 கிலோ வச்சு வியாபாரி எடுத்துக்கிடுவாங்க. அதே சமயத்துல கிலோவுல 3 கிலோ போயிடுது. அங்க நம்ம கொண்டு போய் போடுறப்ப விலை நியாயமானதா இருக்கும். இதை விடவே 10 ரூபாய் கூடுதல் தான் போகும். அதே சமயத்துல எடையில கரெக்டா
1: இருக்கும். அரசு போடுறதெல்லாம்
0: அரசு கொள்முதல் செய்யறதுனால எடை வந்து கரெக்டானதா இருக்கும்.
1: சரிங்க ஐயா, உங்களை போன்ற விவசாயிகள் மட்டுமன்றி வளரும் படித்த இளைஞர்களும் விவசாயத்துக்கு வரணும். இந்த நிகழ்ச்சியில நிறைவா நீங்க சொல்லும் ஆலோசனைகள் அறிவுரைகள்.
0: நான் அரசுக்கும் இப்ப வர இருக்கிற எதிர்கால சந்ததிக்கும் விவசாயத்தை நோக்கி இளைஞர்கள் வரணும் அப்படி விவசாயத்திற்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து அரசு கொடுக்கணும். குறைந்தபட்சம் அந்த விவசாயினுடைய இடுபொருளையாச்சும் மானியமா அரசு கொடுக்கணும். படித்த இளைஞர்கள் பட்டதாரிகளா இருக்கிறவங்க இருக்கிற நிலங்கள்ல விவசாயத்தை செய்து எதிர்கால சந்ததியை நோயில்லாத சந்ததியா உருவாக்கணும்னு சொல்லிட்டு சொன்னா அதிகமான விவசாயத்தை நோக்கி படித்த இளைஞர்கள் வரும்போது அதனுடைய ஏற்ற தாழ்வுகள் எதனால என்ன பாதிப்புன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் செய்கிறதுக்கு அரசு விவசாயத்திற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து மானியங்களை சரியான விவசாயிக்கு நல்ல முறையில முறையா போய் சேர்றதுக்கான விவசாய இடுபொருளை முழு மானியமா கொடுத்து விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா விவசாயம் இன்னும் அதிகமா இருக்கும். வர ஜெனரேஷன் விவசாயிகளா மாறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க ஐயா, உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி சார். எங்கள் ஊரை தேடி எங்க கிராமத்தையும் புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து மாத்தூர் கிராமத்தையும் தேடி இங்க வந்து ஒரு சின்ன குக்கிராமத்துல எங்களை போன்ற விவசாயிகளினுடைய கருத்துக்களை எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்புகளை உலகம் முழுசும் இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்ததுனால கிராம விவசாய மக்களின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்றோம் சார்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார். நன்றி, வணக்கம்.
2: உழவருடன் சந்திப்பு வரிசையில் விழுப்புரம் மாவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் தாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இனி நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்ய

0: அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கிறது உன்னிகிருஷ்ணன், கங்கா சித்தரசு பாடியிருக்கும் வருஷமெல்லாம் வசந்தம் பட பாடல்.

நேர்களி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் இனி மனோ சித்ரா குழுவினர் பாடியிருக்கும் மேட்டுக்குடி பட பாடல் ஒலிக்கிறது.

0: திரையிசை கேட்டீர்கள். நேர்களை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்குடன் செயல்பட்டு வரும் இந்தியா மற்ற நாடுகளுடன் பொதுவான வளப்பகிர்வு மற்றும் பரஸ்பர நம்பிக்கை அடிப்படையில் வலுவான கூட்டாண்மை உறவுகளை நாடுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று மால்டோவா தலைநகர் சிசினாவில் இந்தியா மால்டோவா வர்த்தக பேரவைக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளை தொடர்ந்து நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இவ்வாண்டு ஜூன் மாத நிலவரப்படி நாட்டில் மொத்தம் 55.49 கோடி பேர் டிஜிட்டல் பண பரிமாற்றங்களுக்கான யுபிஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றனர். மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். மத்திய அரசு வழக்கறிஞர்கள் சட்டத்தை திருத்துவதற்கான வரைவு மசோதாவை இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் இணையதளத்தில் வெளியிட்டு வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை நாடியுள்ளது. புதுச்சேரியில் மத்திய அரசின் பத்ம விருதுகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் லோக் நிவாஸில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் வழங்கும் வருடாந்திர நாடக விழா வரும் 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. அன்று முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை தினசரி 8:30 புராணம், வரலாறு, சமூகம், குற்றம், திகில், நகைச்சுவை ஆகிய வகைகளில் அரை மணி நேர நாடகங்கள் ஒளிபரப்பாக உள்ளன. இதில் புதுச்சேரி

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30. இனி உலா வருகிறது சங்கீத வானிலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது எஸ் ஜானகி குரலில் ஜானி பட பாடல்.

0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பயணங்கள் முடிவதில்லை பட பாடல்.
1: இளைய நிலா பொழிகிறதே

நிகழ்ச்சி நேரம் இப்பொழுது 9:44 22 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. படம் தங்கமகன்.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தைப்பொங்கல் படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

பி பி ஸ்ரீனிவாசுடன் இணைந்து ஒழித்த குரல் எல்ஆர் ஈஸ்வரி. தேன்மழை நிகழ்ச்சியில் இணைய காதலிக்க நிறைமலை படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியிருக்கும் பாடல்.

நேர்களை நேரம் இப்பொழுது 10:20 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலும் பழமும் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் P. சுஷீலா பாடியிருக்கும் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 10:31. முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் இனி டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா இவர்களது குரலில் ஒலிப்பது 1000-இல் ஒருவன் திரைப்பட பாடல்.

நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும்.

இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் இனி சாரதா திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரல்களில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல்.

ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் இந்த இனிய இரவு பொழுதில் நாம் இணைந்திருக்கிறோம் தேன்மழை நிகழ்ச்சியோடு. டி எம் சௌந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடியிருக்கும் படித்தால் மட்டும் போதுமா பட பாடல் ஒலிக்கிறது. பாடல் வரும் நேரம் 10:40.

0: நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியிலினி பாவை விளக்கு படத்திற்காக சி எஸ் ஜெயராமன் பாடியிருக்கும் பாடல் ஒலிக்கிறது.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
2: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
2: கண்ணசைவில் கோடி கோடி

நாம் இணைந்திருக்கும் தேன்மழை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திற்காக பி பானுமதி பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, இதுவரை நாம் கேட்டு ரசித்தது தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. நேர்களே, நாளை நமது நிலையம் ஒலிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை முதன்மை அலைவரிசையில் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இளநீருக்கான குட்டை தென்னை குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

0: 6:55 சூழல் அறிவோம். காடுகளின் உழவர்கள், வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை வசந்தவாசல். இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே ஏற்படும் மனப்பிரச்சினைகளும் தீர்வும் குறித்து மனநல ஆலோசகர் பி சுஜாதா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, எலும்புகளின் ஆரோக்கியம் ஏன் அவசியம் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை, இதில் விவேக் சதாசிவம் அவர்கள் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலினிசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தலைப்பு நீர் சிக்கனம் தேவை இக்கணம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி அவர்கள். நண்பகல் 12:00 புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கலை மற்றும் கைவினை கிராமம் சித்திரம் முதற் பகுதி அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். சட்ட பாதுகாப்புக்கான உரிமை குறித்து விளக்கமளிக்கிறார் மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் பி கனகராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆர் ஜே பி ஆனந்தி அவர்கள். 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், இதில் ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலினிசை. மாலை 4:00 அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை திரைக்கதை வசனம் ராஜுகோபு, இயக்கம் ராஜேந்திரன். 5:00 பொன்மாலை பொழுது, இதில் காதல் என்னும் தலைப்பில் திரைசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:00 திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரைசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் நகர் கிராம உழவர் எஸ் விநாயகம் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். இரவு 8:00 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:58 வரை திரையிசை, 8:15 பார்லிமெண்ட்ரி ரிவ்யூ டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 கொஷினார் என் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 9:00 11:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது முதன்மை அலைவரிசையில் நாளை ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. Monsoon session of Parliament began on a stormy note today. Both houses of Parliament witnessed multiple adjournments following uproar by opposition parties over various issues, including the neat paper leak case. The Lok Sabha and the Rajya Sabha were later adjourned for the day. The Lok Sabha began with obituary references to six former members who passed away recently. The House also